நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 பாத்திரபத மாதம் 18 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆவணி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: எவ்வளவு சை? கல்லாமை 41 அதிகாரம் 10 குறட்பா.
1: வேல

அறிவு விளங்கும் நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் அழிந்தவையாவது போல கற்றவரை கருத தாமும் இழிந்தவராவர்.

இன்று பண்பலையில் ஒளிவிழா வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஹரூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்கான மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் வி யாழினி. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள், வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது, வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம்.

0: கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். 15 நீங்கள் கேட்டவை. 11 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை. 12:10 உங்கள் களம் புதிய தடம். மண்பாண்டங்கள் செய்பவர் மற்றும் பயிற்றுனர் தருமபுரி ரத்னம் திரு பகுதியைச் சேர்ந்த வி வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திருக்கை. 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குரங்காடு மேய்ச்சல் முறைகள் குறித்து தொழில்நுட்பங்கள் அதன் பற்றிய கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்குத்து. 3 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். 4 விடைத்திடும் வினாக்கள். 5 மாலை தென்றல். 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திக்கை. 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 தருமபுரி சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திருக்கை. 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 இளம் தென்றல் என்பாட்டு எசப்பாட்டு. 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவம் வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 10:00 சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திருக்கி டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra today. In Vadodara, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth more than 35,000 crore rupees. He will also dedicate to the nation 3 important sections of the Western Dedicated Freight Corridor, covering 326 route kilometers, developed at a cost of more than 20,700 crore rupees. The Prime Minister will also lay the foundation stone for 3 railway projects costing more than 9,700 crore rupees. In Maharashtra, the Prime Minister will inaugurate and address the Global FinTech Fest GFF 2026 in Mumbai this evening. The theme of GFF 2026, one of the world's largest and most influential annual fintech conferences, is potential to impact agentic AI, tokenization, quantum trusted, connected, global systems for inclusive finance. The GFF 2026 seeks to build on India's leadership in digital payments and financial inclusion and move from potential to impact. The Defence Acquisition Council, DAC, has cleared capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for the Defence Forces. Our correspondent reports that the approval was taken during a meeting of the Council held yesterday under the chairmanship of Defence Minister Rajnath Singh. The Council granted approval for the procurement of chemical, biological, radiological and nuclear Reiki vehicles, high mobility vehicles, self-propelled mechanical mine layers, advanced light helicopters, troll tanks and Sarvatra bridge system for the Indian Army. For the Indian Navy, acceptance of necessity was accorded for the procurement of Arudhara radars, design and development, and subsequent procurement of marine gas turbines. Meanwhile, for the Indian Air Force, approval was granted to various proposals to enhance the war fighting capability. Luxembourg Deputy Prime Minister and Foreign Minister Xavier Bettel has backed India's bid for a permanent seat at the United Nations Security Council, UNSC, saying the body must be reformed to reflect the realities of the present global order. In an interview with the news agency, Mr. Bettel said India's size and global

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனிக்கப்படாமலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்குண்டு. டார்வின் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்தான் உருவாகியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சார். வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களாக வெவ்வேறு சிற்றினங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன் வச்சார். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமாக தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துக்கிட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்குது. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசில் எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில் குழந்தை வந்து இளைஞனாக மாறினா, இளைஞன் எந்த புள்ளியில் ஒரு முதியவனாக மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்கள் சுட்டி காட்டவே முடியாது. அதுபோல் ஒரு மேஜிக் போல் ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றலை. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை

இறக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும்போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கியா மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதாவது டார்வினை மறுக்கல அவர். அதே நேரத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்கிறாரு. அதில் ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகளில் வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது படிப்படியாக வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்போ இந்த சிந்தனைகளில் ஒரு ரெண்டு விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்போ நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, கனடாவில் ஒரு ஃபிஷ் பாட் இருக்குது, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மீன் முழுக்க உடலமைப்பாலும் செயல்களாலும் மீனாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்குது. மூணாவது, அதோட கைகள் இருக்குது, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்குது, மணிக்கட்டு இருக்குது. இப்போ இந்த மூணும் இருக்கிறது

0: தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகளில் வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது படிப்படியா வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்ப இந்த சிந்தனைகள்ல ஒரு ரெண்டு விஷயங்களை நான் சொல்றேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்ப நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டா ஒன்று சொல்லணும்னா, கனடால ஒரு ஃபிஷ் பாட் இருக்கு, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மீன் முழுக்க உடலமைப்பாலும் செயல்களாலும் மீனா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்கு. மூணாவது, அதோட கைகள் இருக்கு, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, மணிக்கட்டு இருக்கு. இப்ப இந்த மூணும் இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நம்ம கிடைச்சிருக்கு. இன்னொன்று ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ள போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள் எச்ச உறுப்புகளாக அது உள்ள இருக்கு. ஸோ இது போல பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா பரிணாம கொள்கையும், அதன் இணைப்பா மரபு கொள்கையும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கவனிச்சு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. இசை பாக்கல் வழியே இறைவனை வணங்கும் நேரம் அது. பக்தி மாலை நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே. கார்த்திக்.

எல்லா உயிர்களிடமும் நாம் அன்பு செலுத்தினால் இறைவன் நம்மீது அன்பு செலுத்துவார். பக்திமாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: காற்றின் திசையெங்கும் இறைமணம் பரவி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. அங்குங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனின் கரங்களை பற்றி கொண்டால் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு எளிதாக செல்லலாம். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக வெளிக்க வருகிறது ஏஆர் ஷேக் முகமது குரலில்.
1: மனக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனிதர்களும் வாருங்கள், எது தேவ

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: இசையால் இறைவனை வணங்கிக்கொண்டிருக்கும் நேரம் காலை 6:25. பக்தி மாலை.

நம் துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் ஆசை. ஆசையை அறுப்பதற்கு இறைவனின் துணையே ஒன்று. இறைவனின் துணையில்லாமல் ஆசையை அறுப்பது என்பது எளிதல்ல. இறைவனின் துணையை பற்றுவோம். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்.

நாம் பிற உயிர்களுக்கு செய்கின்ற தொண்டே இறைவனுக்கு செய்கின்ற முதல் தொண்டு. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கே பி சுந்தராம்பாள் குரலில்

ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
0: பண்பலையில் இனி கேட்கலாம்.
2: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
3: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
2: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக.
4: இன்றைய நிகழ்ச்சியில் உயிர் உரங்கள் பயன்படுத்தும் அளவுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
5: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னிடம் நிறைய விவசாயிகள் கேள்வி கேட்கிறார்கள், ஐயா இந்த உயிர் உரங்கள் ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சான கொல்லிகள் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், இதனை பற்றி ஒரு தெளிவுரையாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்காக என்னென்ன அளவு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பதனை பற்றி சொல்கிறேன். உயிர் உரங்களான அசோஸ்பைர் இல்லம் 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயன்படுத்த வேண்டும். இது வந்து பயிர்களுக்கு தலைச்சத்தை கிரகித்து தருகிறது. அடுத்தபடியாக பாஸ்போ பாக்டீரியா, இது 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயன்படுத்துகிறாங்க. என்ன பயனு? மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு கொடுக்குங்க. இவ்வளவு வல்லமை படைத்தது இந்த பாஸ்போ பாக்டீரியா. சார், என்கிட்ட பவுடரா இல்லை திரவமாக இருக்குன்னா 1 லிட்டர் திரவத்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் அசோஸ்பைரிலமும் பவுடராக இல்லை திரவமாக இருந்தால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் யூஸ் பண்ணலாங்க. அடுத்தபடியாக பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த பொட்டாஷ் பாக்டீரியா 1 ஏக்கருக்கு 3 கிலோ வேணுங்க. பயன் என்ன? மண்ணில் வந்து கிட்டா நிலையில் உள்ள சாம்பல் சத்தை பயிருக்கு கிரகிச்சு கொடுக்குதுங்க. இதுவும் வந்து திரவ நிலையில் கிடைச்சதுன்னா 1 லிட்டர்

0: போதுங்க. அதனால அசோஸ்பைரிலம், பாஸ்மோ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, ரைசோபியமும் ஒரு ஏக்கராவுக்கு 3 கிலோ தேவைங்க. இதுவும் பயிருக்கு ரொம்ப நல்லதுங்க. பாஸ்பரஸ ரைசோபியத்தை உண்டு பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயன்படுதுங்க. அடுத்தபடியாக வேம் என சொல்லக்கூடிய மைக்கோ ஒரைசா என்ற ஒரு பொருள், இது வந்து 1 கிலோ வந்து 25 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்கிறாங்க. இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா, வேர் பிடிப்புக்கும் மணிச்சத்து, கந்தக சத்து, சுண்ணாம்பு சத்து, துத்தநாக சத்து போன்றவற்றை பயிர்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த வேம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பயன்படுதுங்க. 1 ஏக்கராவுக்கு 3 கிலோ இதை பயன்படுத்தலாங்க. இதனால் வந்து ரொம்ப நல்ல வேர் பிடிப்பு இருக்குங்க. மாடி தோட்டம் வச்சுருப்பவங்க ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு 5 கிராம் இல்லைன்னா 10 கிராம் செடி வைப்பதற்கு முன்னால் இந்த வேமை வந்து தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வேர் பிடிப்பு வரும். இதன் மூலம் மணிச்சத்து, கந்தக சத்து, துத்தநாக சத்து, சுண்ணாம்பு சத்து போன்றவையெல்லாம் பயிருக்கு மிக எளிமையாக கிடைச்சிருங்க. அதுக்கப்புறம் ட்ரைகோ கர்மா விரிடி, இதை வந்து 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ பயன்படுத்தலாங்க. இது வந்து வேர் பகுதியில் இருக்கக்கூடிய வேர் அழுகலை வந்து நல்லா கட்டுப்படுத்துதுங்க. அதாவது நெல்லை நாற்று நடுறதுக்கு முன்னால் இந்த ட்ரைகோ டர்மா விரிடியில் முக்கி நினச்சி நட்டோம்னா இதை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது திரவ நிலையிலையும் கிடைக்குது, பவுடர் நிலையிலையும் கிடைக்குதுங்க. பவுடராக இருந்தால் 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ யூஸ் பண்ணிக்கிங்க. திரவ நிலையாக இருந்தால் 1 ஏக்கராவுக்கு 1 லிட்டர் போதுங்க. அடுத்தபடியாக சூடோமோனாஸ், 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ. இது வந்து வாடல் நோய், அழுகல் நோய், கருகல் நோய், புள்ளி நோய் போன்ற நோய்களை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாகும். இதுவும் வந்து திரவ நிலையிலையும் கிடைக்குது, பவுடர் நிலையிலையும் கிடைக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பெவீரியா பேசியானா, இது எவ்வளோ? 1 ஏக்கருக்கு 1 கிலோ. இது எதுக்குன்னா காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துதல். கத்திரியில் காய்ப்புழு வரும், பருத்தியில் காய்ப்புழு வரும், மற்றும் பல்சஸில் காய்ப்புழு வரும். இந்த காய்ப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பெவீரியா பேசியானா என்ற மருந்தை வந்து இயற்கை உயிர்கொல்லியை வந்து 1 ஏக்கராவுக்கு 1 கிலோ வீதம் நீங்கள் பயன்படுத்தலாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார்
2: மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
0: பேசிலஸ் மைசிஸ் என்றது வந்து 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ பயன்படுத்தினாங்க. இது வந்து நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப பயன்படுத்துதுங்க. அடுத்தபடியாக வெர்டிசிலியம், இது வந்து 1 ஏக்கராவுக்கு 1 கிலோ. பயிரில் வரக்கூடிய சாறு உறிஞ்சு பூச்சியை பூரா நிச்சயமாக இது கட்டுப்படுத்துதுங்க. அதே மாதிரி மைக்கோ ஒரைசா என்றது வந்து புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்துங்க. இதுவும் வந்து நம்ம வந்து தொழு உரத்தோட 1 கிலோ மைக்கோ ரைசத்தை நல்லா கலந்து போட்டோம்னா இந்த புழு பூரா போயிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் ஒட்டு பொறி, 1 ஏக்கராவுக்கு 15 லிருந்து 20 விற்கிறங்க. இதன் மூலம் நமக்கு இந்த மஞ்சள் ஒட்டு பொறி வைக்கிறதுனால என்ன நன்மைனா, பயிரில் பறக்கும் வெள்ளை, தத்துப்பூச்சி போன்றவற்றை அழிச்சிருங்க. அதே மாதிரி ப்ளூ ஊதா நிற பொறி இருக்குதுங்க, இதுவும் 1 ஏக்கராவுக்கு 5 லிருந்து 10. பறக்கும் பூச்சிகளையும் வெள்ளை ஈக்களையும் இது நல்லா கட்டுப்படுத்துறதுங்க. அதுக்கப்புறம் இனக்கவர்ச்சி பொறி ஃபெரமோன் ட்ராப், 1 ஏக்கராவுக்கு 6 விற்கிறங்க. இதனால் வந்து நமக்கு காய்கறி பயிரில் இருக்கும் பல வண்டு, முருங்கையில் இருக்கும் பல வண்டுகளை கவர்ந்து கட்டுப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் சூரிய ஒளி பொறி, நம்ம வந்து சோலார் லேம்ப், இதை 1 ஏக்கராவுக்கு 2 3 வச்சோம்னா இரவு நேரத்தில் சாயந்தரம் 6 லிருந்து 9 வரைக்கும் எரியுங்க. இதன் மூலியமாக

0: தீமை செய்யும் அனைத்து பூச்சிகளையும் கவர்ந்தெழுத்து அழிச்சிருங்க. இப்படி நம்ம இயற்கை சார்ந்த, நான் சொன்னேன் இல்லைங்களா, உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சான கொல்லிகள், அதுக்கப்புறம் வந்து அசோஸ்பைரிலாம், பாஸ்வா பாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைக்கோகர்மா விரிடி, பெவேரியா, வேமு, வெட்டிசல்யம், மஞ்சள் ஒட்டுப்பொறி, ஊதா நிறப்பொறி, அப்புறம் வந்து இனக்கவர்ச்சி பொறி, அப்புறம் வந்து சோலார் லேப், இவை அத்தனையும் பயன்படுத்தினீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நீங்கள் நல்ல மகசூல் எடுப்பீங்கன்னு என கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் 9751506521 எண்ணுக்கு ஐயம் போக்கி நாளை இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்காக. இன்றைய நிகழ்ச்சியில் உயிர் உரங்கள் பயன்படுத்தும் அளவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் மேனாள் வேளாண் உதவி இயக்குநர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
2: நேர்லே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குரங்காடு மேய்ச்சல் முறைகள் தொழில்நுட்பங்கள் பற்றி தகவல்கள் வழங்குகிறார் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு. சுகுந்தி அவர்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்காக. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11 வரை நடைபெறுகிறது. 2020 முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம், கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 மாதங்களில் எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகள்

0: புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜு கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டில் இப்பகுதியை சரணாலயமாக அறிவிக்கும் முன்பு அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான உண்மை நிலையை தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிசாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறை மன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரிச் செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம்

ராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீல முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சூத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ், ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: வரகமேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையாளி நிகழ்ச்சி. இன்றைய மலையாளி மனுஷன் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பன்னமாடியான்காடு பள்ளி குழந்தை வி யாழினி. வணக்கம் யாழினி.
4: வணக்கம்.
3: யாழினி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சிரிச்சிட்டே வந்திருக்கீங்க அழகா. யா சிரிக்கிறீங்க? சிரிப்பு சிரிப்பா வருமா? கிளாஸ் ரூம்ல உட்காந்து இப்படிதான் சிரிச்சிட்டுப்பீங்களா டீச்சர் பாடம் எடுக்கும்போது? டீச்சர் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஆமா, அவங்க சிரிச்ச முகத்தை பாக்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. அப்படியே இருங்க. சரி, எத்தனாவது நீங்க? சரி, வீட்டுக்கு போனவுடனே என்ன பண்றீங்க? சரி யாழ், நீ உனக்கு என்ன தெரியும்?
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வயாழி. நான் 1வது படிக்கிறேன். உடச்சி வேண்டிய தொடக்க பள்ளி பணியா காடு அங்கே பையன் எந்த தேவையில்லை அப்படின்னு நினச்சி. அடுத்த நாள் அப்புறம் அடுத்த நாள் லீவு நாள் வந்துச்சா அல்ல எல்லா மாணவரும் கேட்டாங்களா? சில பேர் ஆடுனாங்க, சில பேர் பாடுனாங்க, சில பேர் ஓவியாங்க. ஆனா அருண் மட்டும் எந்த பத்திரிக்கின்ற கவனிச்சு டீச்சர் அருண் கூப்பிட்டு உனக்கு என்ன செய்ய பிடிக்கி தத்தாங்க. அடுக்க அருண் எனக்கு பழைய பொருட்கள சரி செய்வார் பிடிக்குன்னு சொன்னா. அடுத்த நாள் அருண்னே ஒரு பழுது அறிஞ்ச இன்னும் சரி எடுத்து வந்தேன். அது எல்லாருந்தாரு சரி செஞ்சு காட்டினாங்க. அவர் நாங்கள் பாடத்தை கை தத்தேன் சொன்னோம். எல்லாருக்கிட்டையும் திரும்ப யாருக்கு அனுப்பிச்சு விட்டா சாதாரண மட்டும் சாராக. நன்றி.
3: அப்பா பயங்கரமாக கதையை சொல்லிட்டீங்க. இந்த கதைக்காகவே ஒரு கைத்தட்டு குத்தலாமா? அருமை அருமை அருமையாக இருக்குது கதை. யார் சொல்லி கொடுத்தாங்க?
4: டீச்சர்.
3: டீச்சர் தான் சொல்லிக்கிறேன். ஆள் தான் சின்னதாக

0: குட்டி
1: பாப்பா பாத்துறீங்களா நீங்க? நாங்க பாத்துருக்குமே, எங்க முன்னாடி தான் இருக்குத. நீங்க தான் குட்டி பாப்பா? ஸ்டூடெண்டா? நீங்க எங்களுக்கு குட்டி பாப்பா மாதிரி தான் இருக்கீங்க பாக்குறதுக்கு. சரி, சமத்தா இருக்கீங்கல்ல யாழ்னி. உங்களுக்காக ஹெட் மாஸ்டர் என்ன வாங்கி
0: கொடுத்துருக்காரு?
1: அவர் பேர் என்ன? உங்களுக்கு எல்லாமே நல்லா வாங்கி தருவாங்க. சரிங்க யாழ்னி குட்டி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, சிரிச்சுக்கிட்டே. நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? போலீஸா? ஆள் சின்னதா இருக்கீங்க, ஏன் போலீஸ் ஆகணும் ஆசைப்படுறீங்க? நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். இன்றைய மலையாள மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பன்னவாடியான்காடு பள்ளி குழந்தை வி யாழினி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி விழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 8.
7: கவிஞர், இசைக்கலைஞர், பாடகர், பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர்.
8: அசாம் சாகித்ய சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்.
7: கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இந்திய முதியோர் கல்வியல் ஒளி ஒளி ஊடக செய்முறை ஆய்விற்காக முனைவர் பட்டம் பெற்றார்.
8: பாடகராக இவரது ஆழமான குரலுக்காகவும் உச்சரிப்புக்காகவும் அறியப்பட்டார்.

0: தனது தாய்மொழியான அசாமிய மொழியை தவிர இந்தி, வங்காள மொழி என பல மொழிகளில் பாடியுள்ளார்.
1: சங்கீத நாடக அகாடமி சிறந்த பிராந்திய திரைப்படத்திற்கான தேசிய விருது, பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது, நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார்.
0: அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பூபேன் அசாரிகா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1926.
0: இந்திய திரையுலகின் தலை சிறந்த பாடகி, 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்னணி பாடி வருபவர்.
1: 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 12000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார்.

0: இரண்டு முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது, நைட்டிங்கேல் ஆஃப் ஏசியா, தாதா சாஹேப் பால்கே விருது, பத்மபூஷன் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார்.
1: மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த இந்திய

0: திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1933.
0: பிரபல வயலின் இசைக்கலைஞர். 1976 முதல் வயலின் இசையை பிரதானமாக கொண்டு கச்சேரி செய்தார்.
1: தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவராக இருந்தார்.
0: தமிழ் பக்தி இசைக்கு பெருந்தொண்டாற்றியவர்.
1: 20 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார்.
0: இசை பேரறிஞர், சங்கீத கலா சிகாமணி, கலை மாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: வயலின் சக்கரவர்த்தி என போற்றப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குன்னக்குடி வைத்தியநாதன் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2008.
1: எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என ஔவையாரும், என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என வள்ளுவரும் சங்க காலத்திலேயே எழுத்தறிவின் பெருமையை போற்றியுள்ளனர்.
0: எழுத்தறிவு என்பது மனித வாழ்க்கையில் கல்வி, வாழ்க்கை தரம் மற்றும் மதிப்பை உயர்த்துகிறது.
1: ஐநா அமைப்பின் அங்கமான யுனெஸ்கோ எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும், எழுத்தறிவு இல்லாதவர்கள் இல்லா உலகத்தை உருவாக்கவும் 1965 முதன் முதலில் உலக எழுத்தறிவு தினத்தை செப்டம்பர் 8 நடத்தியது.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று.
1: பார்வை என்பது நம் விழி உணர்வு. விழி கொடுக்க வேண்டும் நமக்கு விழிப்புணர்வு.
0: கண்தானம் செய்தால் நாம் இறந்தாலும் மற்றொருவர் மூலம் கண்கள் இந்த உலகத்தை பார்க்க முடியும்.
1: இருவார நிகழ்வாக ஆகஸ்ட் 25 ஆரம்பித்து செப்டம்பர் 8 முடிவடைகிறது.
0: தேசிய கண்தான தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைரு நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைரு நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ 1 விலை நிலவரம்: தக்காளி 24 ரூபாய், கத்திரி 24 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 24 ரூபாய், பீர்க்கங்காய் 26 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 70, 72 ஆகிய இரண்டு விலையில் இருக்கிறது. பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய்.

0: முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 225 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், தேங்காய் 72 ரூபாய், எலுமிச்சை பழம் 260 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
6: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
7: அன்பிற்கினிய நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உண்மையை தேடும் அனைவருக்குமான மாபெரும் அறிவு புதையல். தோண்ட தோண்ட கிடைக்கின்ற விலைமதிப்பற்ற நவரத்தினங்களைப் போல நாம் ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு கிடைக்கும் அறிவு ஊற்றுகள் நிறைய உள்ளன. திருமூலர் வலியுறுத்தும் நெறி ஆன்மீக நெறி. அதிலே அவர் இந்த உடலை பற்றி நிறைய செய்திகளை, உடலை பாதுகாப்பதை பற்றி நிறைய செய்திகளை நமக்கு வழங்கியுள்ளார். திருமூலர் தன்னுடைய 3000 பாடல்கள் மூலம் உண்மையான ஆன்மீக நெறி எது என்பதை உலகத்துக்கு உணர்த்தியவர். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளியது என்ற திருமூலர் வாக்கிலேயே இது 3000 பாடல்களை கொண்டது என்பது நமக்கு புலனாகிறது. உடலை வருத்துவதால் மெய்ஞானம் கிடைத்துவிடும் என்கின்ற தவறான அடிப்படையில் பசியோடும் பட்டினியோடும் வழிபாடு செய்கிற சிலர் உண்டு. உடலை வெறுப்பதால் ஞானம் கிடைத்துவிடும் என்கின்ற நப்பாசை அது. ஒரு செய்தி சொல்லட்டுமா? புத்தர் கூட தன்னுடைய வாழ்க்கையில் மெய்ஞானம் அடைய முற்பட்ட போது எதுவும் உண்ணாமல் எலும்புகளெல்லாம் எண்ணும்படி இழைத்து இழைத்து போனாராம். அப்போது அவருடைய மெலிந்த தேகத்தால் நிரஞ்சனா நதியை கூட அவரால் கடக்க முடியாமல் தவித்திருக்கிறார். நீந்தி அவரால் கடக்க முடியவில்லை. உயிருக்கு போராடுகிற சூழலில் அப்போது சுஜாதை என்கின்ற பெண் அளித்த பால் சோறுதான் அவருடைய உயிரை தக்க வைக்க உதவியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் ஒரு முழு நிலவு நாளில் அவர் மெய்ஞானம் அடைந்தார். உடம்பு அழுக்குமல்ல, இழுக்குமல்ல, அது அபாயமல்ல, உபாயம். அது உபாதையல்ல, பாதை, வழிகாட்டும் பாதை. உடம்பு நன்றாக இருந்தால்தானே எதிர்காலம், எதிர்கால திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும். உடம்பு ஒத்துழைத்தால்தானே வாழவே முடியும். உடலை பேண வேண்டும், நிந்திக்க கூடாது என்று நம்மை நெறிப்படுத்தியவர் திருமூலர். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார் என்கிறார் திருமூலர். நாட்டுக்கு நாயகனாக இருந்தாலும், ஊரின் தலைமகனாக இருந்தாலும், காலால் நடப்பதே என்னவென்று தெரியாமல் பல்லக்கில் ஏறி பவனி வருபவனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவன் தன் இறுதி முடிவை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எனவே இருக்கிற வரை ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பை

பாதுகாக்க வேண்டும் என்று அழுத்தமாக சொல்கிறார் திருமூலர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நேரகாலம் பார்க்காமல் நிறைய பேர் கடுமையாக உழைக்கிறார்கள். எதற்காக? சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்து நிறைய சம்பாதிக்கிறார்கள். திரும்பி பார்க்கிற போது வாழ்க்கையே ஓடிவிடுகிறது. கையிலே பணம் இருக்கிறது, பணத்தோடு உடல் முழுவதும் நோய் இருக்கிறது. மீண்டும் சம்பாதித்த பணத்தை மருத்துவமனைகளுக்கும் மாத்திரைகளுக்கும் மாதம் மாதம் கொட்டி அந்த பணத்தை கரைக்கிறார்கள். மனிதன் எதற்காக சம்பாதிக்கிறான்? உடல்நலத்தோடும்

0: பாதுகாத்து கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்றார்கள் முன்னோர்கள். உடலில் இருக்கிற உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கும் வரை நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. உடலில் இருக்கும் உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று இயங்க மறுத்தாலோ, பழுதடைந்தாலோ, வலி ஏற்பட்டாலோ தான் அதை நாம் பார்க்கிறோம். அந்த உடலின் அருமையும் உறுப்புகளின் அருமையும் அப்போதுதான் தெரிகிறது. எனவே உடலை கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் நெஞ்சிலே உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் கற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம். தொடர்வது தமிழில் செய்திருக்கை சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசு துணைத் தலைவர் தொலைதூர கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு CP ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்

0: மாநிலங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும், 2014 ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின்போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதிச் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும், இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டலக்குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளையும். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பங்கேற்கவுள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35,00,000 டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில்

0: 62,466 டன் நிலக்கரி, 49,000 டன் அணுமின் நிலக்கரி, 20,671 டன் சுண்ணாம்புக்கள், 10,188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66,971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217,332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
3: அரசு பணி உங்கள் கனவா? டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி, டெட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள் பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
11: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
12: ஸ்டேயிங் ஃபிட்டு, ஒபிசிட்டியை குறைக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது பை வே ஆஃப் எக்ஸசைஸ், கெட்டிங் இன் டு நேச்சர், அதில் எல்லாமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் டயட், அதே ஒன்ஸ் அகேன் அதே கான்செப்ட் வரேன். நீங்கள் நடுவரில் எடுத்தாலும் சரி, சுண்டுவரில் எடுத்தாலும் சரி, கட்ட வரல எடுத்தாலும் சரி, யூ கான்ட் பேக் அ பஞ்ச். ஸோ அதனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு டயட்டில் கண்ட்ரோல் இல்லாமல் பயங்கர ஒபிசிட்டி இருந்தால், நீங்கள் மற்ற எல்லாம் ஸ்மோக்கிங் பண்ணல, ஆல்கோஹால் இல்லை, பட் டயட் மட்டுமே வந்து கண்ட்ரோலே பண்ணாமல் பயங்கர குண்டா ஒரு ஒபீஸ், உடல் பருமன் அப்படின்னா, தட்ஸ் நாட் குட். தட் இஸ் அ ஃபோர் ரன்னர் ஃபார் மெனி கேன்சர்ஸ், போத் இன் மென் அண்ட் விமன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜ்லேயே நம்ம எவ்வளோ ஒபிசிட்டி வி கம் அக்ராஸ், ஒன்லி நம்ம கண்ட்ரி, எல்லா கண்ட்ரி, ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் ஃபேஸிங். இப்போ ஓரல் கேன்சர் வந்துச்சுன்னா, சி ஒன்று வந்து அவங்களோட சஃபரிங், அவங்களுக்குமே பெயின், அதுக்கப்புறம் இது அது ஒரு சஃபரிங், தே ஹவ் டு கோ த்ரூ ட்ரீட்மெண்ட்டு. சி ட்ரீட்மெண்ட், எனி ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஈஸி. சர்ஜரினாலும் சரி, அது கூட அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி கீமோதெரப்பினாலும் சரி, ரேடியோதெரப்பி ரேடியேஷனாலும் சரி, அது கூட அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டாக்ஸிட்டிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் கியூர்

0: யூ ஹாவ் டு கோ த்ரூ தட் இல்லையா. ஸோ அது ஆன் த பேஷன்ஸ் பார்ட் இஸ் டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் கேன்சருன்றதே நம்ம இன்னும் கூட நம்ம நம்மளோட சொசைட்டியில் இட்ஸ் அ டேபு தானே, இட்ஸ் அ டேபு. கேன்சர்னாலே எல்லாருமே ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக போய் பேசுவீங்களா ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட? அந்த அந்த தயக்கமும் ஒரு ஹெசிடேஷனும் இருக்கும் இல்லையா. இவன் தோ நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது கேன்சர் இஸ் நாட் கண்டீஜியஸ்னு. அவங்களே வந்து கேட்பாங்க, என்னோடய குழந்தைங்க கூட, ஒய்ஃப் கூட, பேரன் பேத்தி கூட எல்லாம் விளையாடலாமா, கொஞ்சலாமா, அப்படிலாம் கேட்பாங்க. தே திங்க் இட்ஸ் கண்டீஜியஸ். தே டோன்ட் நோ தட் கேன்சர் இஸ் அ நான் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்றது நிறைய பேருக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் ஸ்டில் அ சோஷியல் டேபு, அதுதான் சொல்ல வரேன். ஸோ சைக்கோ சோஷியல், அதே மாதிரி ஃபினான்ஷியல், சி இதெல்லாம் வந்து கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, இல்லை இப்போ நான் சொரணை இம்யூனோதெரப்பி, அதெல்லாம் பிகாஸ் ஐ சோ எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்னும் எல்லாருக்கும் வந்து அஃபோர்டபுள் ரேட்ஸில் வரல கண்ட்ரியில். ஏன்னா ஒன் திங், நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் சிஸ்டமும் இன்னும் அதில் இன்கார்பரேட் பண்ணி வரல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு நிறைய ட்ரக்ஸு. பட் சொல்கிறேன், லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அவைலபிள் தெரப்பின்னும் போது தே மைட் பி அவைலபிள் பட் நாட் ஆக்சசபிள் டு ஆல். ஸோ அந்த ஆக்சசபிலிட்டியும் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் அ ஃபினான்ஷியல் பேர்டன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அ ஃபிசிக்கல் பேர்டன் ஆன் யோர் செல்ஃப், சைக்கோ சோஷியல் பேர்டன் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ. இட்ஸ் ஆல்சோ ஃபினான்ஷியல் டாக்ஸிட்டி, ஃபினான்ஷியல் பேர்டன். எவ்வளோ ஹவுனி பீப்புள் கேன் அஃபோர்ட் இன் கண்ட்ரி லைக் இந்தியா? மிடில் சோஷியல் இன்கம் கேட்டகரியில் தான் வருவோம்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: இதயத்தின் நான்கு அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:30.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியோர் கே. கார்த்திக். சந்தோஷ் சரளில் முதல் பாடலாக உங்கள் இதயம் தேடி வருகிறது. பரத்வாஜ் இசையில வைரமுத்து பாடல் வரிகளுக்கு போனி சக்கரவர்த்தி குரல்ல ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு

இடம் பெறக்கூடிய புதிரி வினா சீனா மாஸ்டர்ஸ் அதாவது மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர்கள் யார்?

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகியுள்ளது.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமளிகை வரை கொண்டிருக்கும் சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது யுவன் சங்கர் ராஜா இசையில நாமுத்துக்குமார் பாடல் வரலிற்கு ஷான் குரல்ல சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: எலும்பு முறிவு மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரால் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
6: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி வெளித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:47 சந்தோஷரல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பரத்வாஜ் இசையில வைரமுத்து பாடல் வரிகளுக்கு கே ஸ்ரீஹோஷால் குரல்ல வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மளிகை சாமான்களுக்கு என்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
5: நேரிலே இன்று காலை 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை விளங்கொண்டிருக்கும் சந்தோஷ் சரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. பரத்வாஜி செயல வைரமுத்து பாடல் வரிகளுக்கு குமரன் சுர்முகி ராமன் இவங்க குரலில், அசல் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: இன்னைக்கு சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த பொதுறிவுனா அதற்கான விடை, சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். வீரர்கள் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் வந்து சிராக் ஷெட்டி, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்ற வீரர்கள். நிரலில் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணலில் அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது. நேயர்கள் இதுவரை கேட்டது
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பண்பலையில் நேரம் காலை 8 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
5: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
6: இன்று செப்டம்பர் 8, அன்றாட வாழ்வில் நம்மோடு பின்னி பிணைந்த இசைக்கு திரைப்பட பாடல்கள் பல்வேறு வடிவங்களில் பங்காற்றி வருகின்றன. நாம் செய்கிற பணிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் இணைந்த நிலையில் தோன்றிய திரைப்பட பாடல்களை தவிர்த்து நாம் வாழ முடியாத ஒரு காலகட்டத்தில் நிலை கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எண்ணிறந்த திரைப்பட பாடல்களை இயற்றிய பெருமக்களின் வரிசையில் இன்று நாம் நினைவுகூரத்தக்கவர் கவிஞர் புலமை பித்தன். கொங்கு நாட்டை சார்ந்த கருப்பண்ண தேவருக்கும் தெய்வானை அம்மாளுக்கும் பிறந்த இவருக்கு இட்ட பெயர் ராமசாமி. ஒரு முறை இவர் பள்ளியில் பயிலுகிற காலத்தில் இந்தி மொழி கற்றுத்தருகிற ஆசிரியர் விளையாட்டாக இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று கோபமாகவும் செல்லமாகவும் கடிந்து கொண்டதை செவிமடுத்த இந்த கவிஞர் அந்த கணத்திலேயே, ஆம், நான் பித்தன் தான், பைத்தியக்காரன் தான், தமிழ் புலமையில் பித்து கொண்ட ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லிக்கொண்ட வண்ணமே தன்னுடைய பெயரை புலமை பித்தன் என்று புனைவு பெயராக சூட்டிக்கொண்டு விட்டவர். கோவை சூலூர் பகுதியில் ஒரு நூற்பாலையில் வேலை பார்த்து கொண்டே பேரூர் தமிழ்க் கல்லூரியில் தமிழ் புலவருக்கான படிப்பினை முடித்த அவர் சிறிது காலம் தமிழாசிரியராக பணியாற்றிய பிறகு திரை இசைப்பாடல்கள் எழுதுவதற்கான வாய்ப்பினை பெற்றார். நான் யார், நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார் என்கிற இந்த பாடல் அவர் எழுதிய புகழ்பெற்ற பாடல். வசதி வாய்ந்த ஒரு குளிர்சாதன அறையில் அமர்ந்தோ அல்லது படப்பிடிப்பு தளத்தின் ஓர் அறையில் அமர்ந்தோ இந்த பாடலை அவர் எழுதிவிடவில்லை. மாறாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு சாலையின் ஓரம் வீதியிலே நின்றபடி எழுதிய பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை அவர் எழுதிய போது அவருக்கு 30 வயது. சாரதா படப்பிடிப்பு நிலையில் இப்பாடல் பதிவு செய்யப்பெற்றது. அந்நேரம் வரை கூட மெல்லிசை மன்னருக்கோ அல்லது பாடலை பாடிய சௌந்தரராஜனுக்கோ கவிஞர் யார் என்பது

0: தெரியாதிருந்தது. இயக்குநருக்கு மட்டுமே தெரிந்த இந்த ரகசியம் பின்னால் உலகறிந்த ரகசியமாக மாறிற்று. கவியரசு கண்ணதாசனுக்கு பின்னால் கம்பீரமான திரை இசை பாடல்களின் மூலமாக மிக நுட்பமான உணர்வுகளை எழுதி தந்தவர் கவிஞர் புலமை பித்தன். காம ரசம் ததும்புகிற நிலையிலும் கூட காதல் சுவை சொட்ட சொட்ட இலைமறை காயாக காம உணர்வுகளை மலரிலும் மெல்லிய காதல் உணர்வாக மாற்றி தந்த ஆற்றல் வாய்ந்த மொழி இவர் கைவசமானது. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ என்று வருகிற பாடலடியில் வீணை எனும் மேனியிலே தந்தியினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண் அசைவில் ஒரு பாவம் என்று சொல்லி காட்டுகிற அழகில் சொக்கி போய்விடுகிற இசை அமைப்பின் கூற்றில் புலமை பித்தனின் கவித்துவம் மிளிரக் காணலாம். இசை மழை எங்கும் பொழிகிறது, எங்களின் ஜீவன் நனைகிறது என்கிற பாடல் வரிகளை இசையோடு இணைந்து சிந்திக்கிற பொழுது கவிஞருக்குள்ளே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கவிதை நுட்பம் புலப்பட காணலாம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்த நாவியை நீ ஏன் சூட்டுகிறாய், தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீயினை நீ ஏன் மூட்டுகிறாய் என்று காமத்தை நெருப்பாகவும் நீராகவும் மலராகவும் ஏற்கனவே வர்ணித்த கவிஞர்களின் மரபில் வந்து தன் ஆவியோடு சேர்த்து அணைத்த அழகினை அவர் புலப்படுத்தி காட்டுகிற பொழுது புலமை பித்தனின் தமிழ் ஆற்றலும் கவிதை ஆற்றலும் மரபு சார்ந்த நுண்ணிய பார்வையும் வெளிப்பட காணலாம். காற்றின் திசை எங்கும் கலந்து ஒலிக்கக்கூடிய திரை இசை பாடல்களில் நின்று நிலைக்கிறார். அவர் சொல்லிய பாடல்களின் பல தத்துவ செய்திகள் வாசகர்களின் நேயர்களின் நெஞ்சங்களில் நின்று நிலைக்கின்ற பெருமை கொண்டதாக அமைந்திருப்பதை நாம் திரை இசை பாடல்களை கேட்கிற பொழுதெல்லாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் தமிழ் உணர்வோடு வாழ்ந்து புலமையாகவே நிறைந்திருக்கக்கூடிய புலமை பித்தனின் நினைவு நாளில் அவருடைய புலமையாற்றலை நினைந்து போற்றுவோம். அவருடைய திரை இசை பாடல்களில் செவிமடுக்கிற பொழுதெல்லாம் பாடுகிறவரின் இசையமைப்பாளரின் ஆற்றலை போற்றுகிற அதே கணத்தில் அந்த புலவரின் புலமையாற்றலையும் போற்றுவது நமது இன்றியமையாத கடமை அல்லவா? எனவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் திரை இசை பாடல்களை செவிமடுக்கிற அந்த கணத்தில் அந்த பாடல்களை தமிழுக்கு தந்த அந்த கவிஞர்களையும் மறவாமல் நினைவு கூர்வது நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற நன்றியும் அஞ்சலியும் ஆகும் என்றே உங்களிடத்தில் சொல்ல தோன்றுகின்றது.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: இசைத்தேன் செந்தம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

காலை வேளையில் எல்லாருமே பரபரப்பாக இயங்கிட்டு இருப்போம். அதுவும் 8 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு சாப்பிடாம கூட போயிடுவோம். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுக்காங்க. அதே போல் இன்றைக்கி தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு முறை பரிசோதனையும் பண்ணிக்காங்க. இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொள்பவர்கள் மறவாமல் தலைக்கவசம் அணிஞ்சு செல்லுங்க. இது பொன்னியின் புதுப்புணல். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுனையர்களுக்கான நேரம்தாங்க இந்த நேரம். அறிமுனையர்கள் பேசி பழகி அதோட உங்களுக்கான பாடலை கேட்க அழைக்கலாம். 0

0: 33, 42 அப்படிங்கிற முன்னினை போடு 24, 40, 30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24, 40, 31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிவுநேயர்கள் இணைந்து தங்களை வந்து பாடல் கேட்க 0, 43, 42, 24, 40, 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை வந்து டைப் செய்து அனுப்புங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பெயரோட உங்களுக்கு அறிமுகத்தோட உங்களுடைய பாடலும் வரும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: இந்த நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூர் அந்த ஊர்ல இருந்து சங்கீதா இவங்க அறிமுகமாகறாங்க. வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. இவங்க கேட்டிருக்காங்க 10 திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:15. தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
6: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
7: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
8: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல தலையில அடிபட்டு வலிப்பு நோய் வரக்கூடிய காரணங்களை பத்தி நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா நான் சொல்லியிருந்தேன், அதாவது மூளையுடைய மேல இருக்கக்கூடிய உரைக்கு மேலையும் மண்டை ஓடுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய ரத்த கசிவு, எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா. இது வந்து நான் சொல்லியிருந்த ஒரு நோயாளி பத்தி சொல்ல ஆரம்பிச்சவங்களுக்கு, ஒரு 15 வயது மிக்க ஒரு பையன், அவன் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து வீட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் போட்டு விழுந்தோடனே சுயநலம் இழந்து போயிருது, வலிப்பு வந்துருது. வலிப்பு வந்து எங்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்த பிறகு பார்த்தா அவனுக்கு பெரிய ரத்த கசிவு, பெரிய ரத்த கசிவு வந்து மூளையை அமுத்திட்டு இருக்கு. இதுதான் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமோட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைமை. உடனடியாக அவனுக்கு உயிர் காக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, இரவே செய்யப்பட்டது. 11:30 ஆரம்பித்தோம், 1:30 முடித்து விட்டோம். அப்போ வந்து சுயநலமே இல்லை அவனுக்கு, மொத்தமாக ஏறத்தாழ இறக்கும் தருவாயில் இருந்தான். ஏறத்தாழ 100 ml ரத்தக்கட்டு இருந்தது. அனைத்தையும் அகற்றி தீவிர சிகிச்சை பிரிவில் அவனுக்கு வைத்தியம் செலுத்தப்பட்டது. அடுத்த நாளே அவனுக்கு சுயநலம் வந்தது. சுயநலம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன், எப்படிப்பா அடிபட்டுச்சு, என்ன ஆச்சு, உனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் உண்மையை சொன்னான். என்ன அப்படின்னா, பள்ளி மைதானத்தில் அவன் வந்து சக நண்பர்களோடு விளையாடும் போது விளையாட்டுத்தனமாக யார் பேட்டிங் பிடிப்பது, அதாவது மட்டைப்பந்து விளையாட்டில் யார் முதல்ல பேட்டிங் பிடிக்கிறது என்ற சண்டையில் வாய் தகராறு முற்றி கைத்தகராக மாறி இவனுடைய சக நண்பன் வந்து மட்டையால், அதாவது கிரிக்கெட் பேட்டினால மண்டையோட அடிச்சிருக்கிறான். அடித்த உடனே இவன் லேசாக மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அங்கேயே கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் தண்ணி கொடுத்த உடனே உடனே அவனுக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடிருக்கான், அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான், வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் வந்து வலிப்பு வந்து சுயநலம் இழந்து போய் வாந்தி வரக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதை வந்து வீட்டில் சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்ற நிலைமையில தன்னுடைய தாய்கிட்டோட மறைச்சிருக்கான். ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் அசதியாக டயர்டாக இருக்க உடனே பார்த்தோன்னே அவனுடைய தாய் வந்து கேட்டிருக்காங்க, என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சும்மா ஏதாவது பேசாத, ஆனால் ஒரு குழந்தைக்கு என்ன பாதிப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு தாயால் உணர முடியும். இது வந்து விஞ்ஞானம் தாண்டிய ஒரு உணர்வு, இது வந்து எமோஷ்னல் பாண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்பு, இது ஒரு தாயால் மட்டும்தான் உணர முடியுமே தவிர வேறு யாராலையும் உணர முடியாது. இந்த மாதிரி அடிபட்டது விளையாடினதுன்னு சொன்னோம்னா வீட்டில் வந்து விளையாட விட மாட்டாங்க, பள்ளிக்கூடம் போக விட மாட்டாங்க, கிரிக்கெட் பேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவனுக்கு பயம். இதனால் தாய்கிட்ட

0: சொல்லலை. ஆனால் இரவே பார்த்தீங்கன்னா சுயநலம் இழந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நடுராத்திரி என்கிட்ட கொண்டு வராங்க, அப்புறம் அறுசை செய்து அவனை சரிப்படுத்தியாச்சு. அவன் வந்து நன்றாக தேறி நார்மலாகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிச்சார்ஜ் செய்யப்பட்டான். 5 நாள் டிச்சார்ஜ் செய்யப்பட்டான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தலையில் அடிப்பட்ட உடனே சுயநனவு இழக்கக்கூடிய நேரம் தான் நேற்று சொன்ன இல்லையா லூசிட் இன்டர்வல்னு சொல்லுவோம். லூசிட் இன்டர்வல் அப்படின்னா அடிப்பட்ட உடனே நினைவு இழக்கக்கூடிய நிலைமையை கன்கஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சுயநனவு வந்துடும். சுயநனவு வந்ததுக்கப்புறம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். திருப்பும் அந்த ரத்த கசிவு அதிகமாகி மூளையின் ஒரு பகுதியை அமுத்தி கொண்டு இருக்கும் பொழுது மீண்டும் சுயநனவு இழந்து போகும். இந்த இடைப்பட்ட காலங்கள் தான் லூசிட் இன்டர்வல்னு பேர். இந்த காலம் நன்றாக இருப்பது போன்ற ஒரு தோரணையை உருவாக்கும் போது நம்மளை அது வெகுவாக ஏமாற்றும். எனவே தலையில் அடிபட்டு சுயநனவு இழந்து போனால் 100% ஸ்கேன் பரிசோதனை செய்தாக வேண்டும். அது நீங்கள் அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ எங்கே வேணுமோ நீங்கள் செய்து கொள்ளலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஸ்கேன் பரிசோதனை செய்து அது நன்றாக இருந்ததென்றால் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஸ்கேன் பரிசோதனை பார்க்காம அந்த ரத்த கசிவு அதிகமாகி உயிருக்கு ஆபத்தானமை இருந்ததுன்னா அப்போ நம்ம எவ்வளவு பணத்தை நீர் போல செலவழித்தாலும் சம்பந்தப்பட்ட உயிரை காப்பாற்ற இயலாது. இது நன்றாக தெரிந்து கொள்ளணும். தயவுசெய்து தலையில் அடிபட்டால் மருத்துவரை பாருங்கள், மருத்துவமனையை பாருங்கள். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை ஈடுபட வேண்டாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
4: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.

நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 7500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிப்பதோடு நீங்களும் அறிமுகமாகலாம். அழைக்கலாம் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. அறிமுனையர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாடல் கேட்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகராணி சவுண்டப்பன் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இது உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: அது ஒரு ரகசியம் தான். அது வந்து என்ன சொல்றது, கற்பனையும் அதிகமா இருக்கணும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: நிலையத்தில் நேரம் காலை 8:30. தொடர்ந்து கேட்கலாம்
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அப்படிங்கிறாரு வள்ளுவர். உழவு தொழில் வந்து பழமையான தொழில் மட்டுமல்ல, இன்றைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தொழில் அந்த தொழில் தான். அவங்க சேற்றில் கை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம். நான் சோழவன் தான், எனக்கு சொந்த ஊர்னால எங்களுக்கு நிலம் இருந்ததுனால எனக்கு விவசாயம் பற்றி ஓரளவு தெரியும். விதை விதைப்பதற்கு முன்பாக நிலத்தை எப்படி பண்படுத்தணும், பிறகு நாற்றாங்கால் எப்படி போடணும், விதை எப்படி இது பண்ணணும், நடவு எப்படி பண்ணணும், களை எப்படி எடுக்கணும், பூச்சி மருந்து எப்படி அடிக்கணும், அறுவடை எப்படி பண்ணணும், களத்தில் கொண்டு வந்து எப்படி அடிக்கணும், இது வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த வைக்கோல் என்ன பண்ணணும் வரைக்கும் தெரியும். இதில் இந்த நாற்றாங்கல்ல விடுற நடவு இருக்கு, நாற்று இருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட காலத்தில் புடுங்கி நடலை என்ன அது ஒன்றும்லாம் போயிடும். ஒரு தடவைலாம் வெள்ளம் வந்து பூரா அழுகி போச்சுங்க, கண்ணீர் வந்துச்சு எனக்கு எங்கள் அப்பாவுக்கும். ஆனால் நான் இப்போ ஒரு செய்தி படித்தேன், ஆலங்குடி பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பக்கத்தில் ஆலங்குடின்னு ஊர் இருக்குது, அது குருஸ்தலம் நம்ம வைக்க முடுவோம். அந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடியது விவசாயி என்ன பண்ணியிருக்காரு, இவரும் இதே மாதிரி நான் சொன்ன கதை மாதிரியே வித நல்ல ஒரு தடவை நாத்தாங்கால அழுகி போக பயிர்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகி போனதெல்லாம் பிடிக்கும் போட்ட பிறகு உழுதுடலாமான்னு யோசிச்சாராம், வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் விட்டுருக்காரு. ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இருந்த அந்த தனித்தனியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நாற்றுக்களில் கிளை நாற்று அதில் வேரில் வந்து அது தடிப்பனா மாதிரி அழகா நெல் விளைஞ்சு 1/2 கிலோ நெல்லில் 4 டன் நெல் எடுக்கிற மாதிரி அறுவடை செஞ்சு காமிச்சிருக்காரு. இது முதல்ல நம்மளை யாருமே, அப்புறம் நம்மாழ்வார் போய் பார்த்துருக்காரு, இயற்கை வேளாண் விஞ்ஞானி பார்த்துட்டு என்னையா இது ஆச்சரியமா இருக்குது, உலகத்தில் யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டியிருக்காரு. நெல் ஜெயராமன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவரும் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா இது வரைக்கும் இவருக்கு அங்கீகாரமே கொடுக்கலைங்கிறார். எப்படி, அவங்களை கூட்டு வந்தே காமிச்சிருக்காரு. 1/2 கிலோ நெல் எடுத்து அந்த பயிர்கள் வந்தது இடைவெளி இருக்கிறதுன காரணமா இதில் அது நல்லா வேர் விட்டு வளர்ந்து தூர் பிடிச்சு நின்று மழை வந்தாலும் சாயாம அந்த இது நெல் கிடைக்கிறப்ப இத்தனை டன்னு கிடைக்குதுன்னு அவங்க நேரடியா வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இது 3 டன் தான் இருக்கு, இதை காட்டில் அதிகமாக அவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது பாருங்க, வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் விஞ்ஞானிகளை வியக்கிற அளவுக்கு இவர் இந்த செயல்பாட்டை செஞ்சிருக்காரு. பாண்டிச்சேரியில் இந்த அமைச்சர் கமலக்கண்ணன் இவரை கூட்டிட்டு போய் பாண்டிச்சேரியில் பாராட்டி விருது கொடுத்துருந்துருக்காரு. அதே போல சிவகங்கையில் ஒரு கூட்டத்தை கூட்டி நம்மாழ்வார் சொன்னாராம், அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணாட்டேன்னையா நீ செய்யறது உண்மை, நான் பார்த்துருக்கேன், 1/2 கிலோ விதையின் மூலமாக இவ்வளோ டன் நெல்லை உருவாக்க முடியும்னா இந்த பூமி எவ்வளோ வளமானது, இதெல்லாம் நீ பார்த்து வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஊர் புறம் அந்த செய்தியை போய் பரப்பி அவரை பாராட்டினாருங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். 2003 அரசாங்கமே ஆடுதுறை 43 ஒரு நெல்லை கொடுக்குது, அதையுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 டன்னுக்கு மேலே அவர் வந்து விளைவிச்சு காட்டிருக்காரு. அப்போ பாருங்க, மண்ணும் நல்ல மண், முறையும் நல்ல முறை அப்படிங்கிறப்ப நாம் இந்த முறையை பின்பற்றினா ரொம்ப நல்லது. இவருடைய யூடியூப்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆலங்குடி பெருமாள் அப்படிங்கிற யூடியூப்ல போய் பார்த்தா இவ்வளவு செய்திகள்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோங்க. நம்மகிட்ட நிலம் இருக்கு,

0: விதை இருக்குது, விவசாயம் பண்ணி சாதிச்சு காட்டினோம்னா இது உலக சாதனைங்களுக்கா இல்லைங்க. இந்த ஒரு படி அரிசி உணவுக்காகும் உயிர்களுக்காகும், பயிர்களும் நல்லா வளரும். எனவே மண்ணும் மனிதர்களும் செழித்து வாழ இந்த மாதிரியான புதுமைகளை நாம் கையாளலாம்.
1: இப்போ இடைவெளி கொடுத்த நிலத்தினால என்னன்னு கேட்டிங்கன்னா காத்தோட்டம் நல்லா கிடைக்குது, அப்போ தூறு நல்லா வெடிக்குது, சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிடைக்கும்.
0: இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவர் வெறும் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு, நிலத்தையே நம்பி இருக்கிறாரு, நிலம் அவரை காப்பாற்றுது. இது பழைய முறை தாங்க, ஆனாலும் இப்போ நம்ம மறந்துட்டு போனதை திரும்ப ஒருத்தர் கண்டுபிடிச்சா அவரை பாராட்டணும்ல. ஆலங்குடி பெருமாளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஆலங்குடியில் இருக்க குரு மட்டும் நமக்கு துணை செய்யலைங்க, இந்த மாதிரியான புலவர்களும் நமக்கு துணை நிற்கிறார்கள், அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:35.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது புன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில். அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த தேவி. இவங்க கேட்டிருக்காங்க வேட்டையின் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

இப்படி சூடு.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியால எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆபீசர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.
1: போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல்

0: ஆறு வாரங்கள் முதல் இரண்டு மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1800-419-1800 and 1097.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-848-820.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நிலையத்தில் நேரம் காலை 8:45. தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்க இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம் ரொம்பவும் நம்பிக்கையோடு தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க? அதை பாருங்கள், எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெலாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி, அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடு, என்னோடய வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடு. அதோட இன்னொன்று சொல், யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும், அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும், அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதித்து என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளித்தார், திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன் யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால் தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்கினா அவரை காப்பாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லோரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், ஆற்றுல குதித்தார், அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்குனார், அவரை

0: காப்பாத்தி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாத்தின அந்த ஆளை இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாது மாதிரி, நான் இந்த ஊர் அன்னசத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறதில்ல, எப்போது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்றைக்கி கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினைக்கல. கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதித்ததுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவாக ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை, குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சுது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் ஆசைந்தான், நம்மளே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

நேர்லே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் கொண்டு வருகிறது கல்வியால் பெற்றது. கல்வியால் பெற்றது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் புன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப்லியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் காமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபி. இவங்க கேட்டிருக்காங்க இருமுகன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs. நேர்லி இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்று காலை 10:05 மீண்டும் 10:05 உங்களை சந்திக்கிறேன். இதுவரை கேட்டது
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: நிலையத்தில் நேரம் காலை 9:00, தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: உலக புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர் ஆண்டன் செகாவ் எழுதிய சிறுகதை எப்போது படித்தாலும் நம்மை உலுக்கி போடும். ஒரு குதிரை வண்டிக்காரன், வயதாகிவிட்டது, வாழ்க்கை சக்கரத்தில் களைத்து போய்விட்டான். குதிரை வண்டியோடுதான் அவன் வாழ்க்கை. நாள்தோறும் பயணிகளிடம் தன் சோகக்கதையை சொல்லி அழுவான். கடைசியில் அவன் சொல்லி அழுவதற்கு ஆள் இல்லை என்று ஒரு 10 வயது சிறுவனை தத்தெடுத்தார். அந்த 10 வயது சிறுவனை பேரன் என்று வளர்த்தார். தாத்தாவும் பேரனும் பாசத்தோடு இருந்தார்கள். ஒரு நாள் அந்த பேரனும் திடீரென்று கடும் காய்ச்சலுக்கு உள்ளாகி உயிர் விட்டு விடுகிறான். இப்போது கிழவனுக்கு யாருமே இல்லை. உலகமே சூடியமாக தெரிந்தது. அப்போது அவன் தன் சோகத்தை யார் கேட்பார்கள் என்று தன் குதிரையிடம் தன் சோகத்தை சொல்வான். குதிரையிடம் பேசிக்கொண்டே இருப்பான். இதை அமெரிக்க கவிஞர் வில்காக்ஸ் சொல்வார். லா அண்ட் வேர்ல்டு லவ்ஸ் வித் யூ, வீப் அண்ட் யூ விப் அலோன். உலகம் சிரிக்கிறபோது நீயும் சிரித்து கொண்டிருப்பாய். நீ சிரித்தால் உலகம் உன்னோடு சிரிக்கும். ஆனால் அழுகை உனக்கு மட்டும்தான் சொந்தமானது. இதுதான் வாழ்க்கை சூத்திரம். சோகத்தை பகிர்ந்து கொள்ள சக மனிதர்கள் இல்லாத போது தன்பண்டு தன்பிள்ளை என்று வாழும் சுயநலத்தின் வட்டம் விரிந்து கிடக்கிற காரணத்தால் ஒரு ஐந்தறிவு ஜீவனிடம் சோகத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை. அன்பை நோக்கி மனித குலம் பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செகாவின் சிறுகதை உணர்த்துகிறது. ஆனால் தமிழ் மண்ணில், தமிழ் பண்பாட்டில் அப்படி இல்லை. மகப்பேற்று வழியில் துடித்த ஒரு ஏழை பெண்ணின் அழுகுரல் கேட்டு திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற இறைவன் தானே இறங்கி வந்தான். தாயில்லா பெண்ணுக்கு தாயாகி தாதியாகி மாறினான். மகப்பேற்று வைத்தியம் பார்த்தான். அதனால் அவனுக்கு பெயர் தாயும் ஆனவன். எப்போதும் பெண்கள்தான் தாய்மை நிலையை அடைவார்கள். ஆனால் ஒரு ஆண் தாய்மை நிலையை அடைய முடியும் எப்போது? கருப்பையை சுமந்திருக்கிற பெண்மை தாய்மை அடையும். ஆனால் இதயத்தில் கருணையை சுமந்தால் ஆணும் தாயாக முடியும். அப்படி தாயானவன்தான் மலைக்கோட்டையில் இருக்கிற மாதேவன், தாயுமானவன். அன்புதான் அனைத்தையும் வழிநடத்துகிறது என்பதற்கான அடையாளம் அது. அனைத்துக்கும் அடையாளம் அன்புதான். அன்பு சுமையல்ல. பிறரின் துன்பங்களை சுமப்பதில் அது அமைதி காண்கிறது. அந்த அன்பை நாம் அனைவரிடமும் செலுத்துவோம். மெலிந்த மனங்களை அன்பால் வலிமை படைத்த மனங்களாக்குவோம். பாதுகாப்பற்றவர்களை அன்பால் பாதுகாப்போம். வழி தெரியாதவர்களுக்கு அன்பின் வழியில் ஒளிகாட்டுவோம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05.

நேயர்கள் இனி கேட்கலாம் வானலையில் வசந்தம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்,

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: நாம இணைஞ்சிருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு சர்வதேச எழுத்தறிவு நாள். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.

0: கோடியாம் அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. கல்வி கத்துக்கிறது அப்படிங்கிறது மிகவும் மேன்மையான ஒன்று. இத்தகைய கல்வியால நீங்கள் பெற்றது என்ன அப்படின்னு இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில சொல்ல வாருங்கள். இன்னைக்கு வானலையில் வசந்தமோட தலைப்பு என்னன்னா, கல்வியால் பெற்றது. நீங்க கல்வியால பெற்றதை சொல்ல வர்றதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களா இருந்தீங்கன்னா 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அக்கம்பநல்லி பஞ்சாயத்து தாசனம்பட்டியில இருந்து சித்தன்.
0: சொல்லுங்க ஐயா, கல்வியால நீங்கள் பெற்றது என்ன?
1: கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. கல்வி இல்லன்னா எண்ணமே இல்ல மேடம்.
0: கண்டிப்பாங்க ஐயா,
1: கல்வியை நம்ம கத்துக்கணும். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பார்கள் பழமொழி.

0: ஆமாங்க ஐயா.
1: எழுத்து இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது, ஒரு பஸ் ஏற முடியாது, எந்த ஊருக்கு போக முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க, கண்ணால் பார்க்கலாம், காதல் கேட்கலாம், மனதில் பதியாது.
0: ஆமாங்க ஐயா.
1: அது எழுத்து தான் முக்கியம், எந்த ஊருக்கு போனாலும் எழுத்து தான் முக்கியம், எழுத்து வரி தான் போக முடியும்.
0: பேருந்துல ஏறி நாம போகணும்னா அதுக்கு கூட நமக்கு எழுத்தறிவு அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமான
1: ஒண்ணு. சின்ன ஒரு பாடல், ஒண்ணு சின்னதா ஒரு பாடல, கை நிறைய பணம் இருந்த கழுத்துல தான் நாங்க எங்க போற பஸ் கேக்குறாங்க அந்த காலத்துல.
0: ஆமாங்க,
1: கையில பணம் இருக்குது, கழுத்துல நகை இருக்குது, ஆனா பஸ் எங்க போறதை கேட்டா என்ன நினைப்பாங்க நம்மள?
0: கண்டிப்பாங்க ஐயா, எது இருந்தாலுமே கல்வி
1: நமக்கு தேவை. நன்றி மேடம்.
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் அம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க அம்மா.
2: ஏதோ ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து படிச்சிருக்காங்க, உங்ககிட்ட நம்பர் போட்டு பேசுற அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கிறோம்.
0: கண்டிப்பாங்க அம்மா.
2: அதாவது படிப்பறிவு இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாங்க, இப்ப இருக்கிற உலகத்துல.
0: நிச்சயமா.
2: நன்றிங்க.
0: நன்றிங்க அம்மா. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் ஏழை குணசேகரம்.
0: சொல்லுங்க ஐயா, கல்வியால நீங்கள் பெற்றது என்ன, அதனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சது, நீங்க எப்படி பாக்குறீங்க?
3: கல்வியால் பெறாதது எதுவுமே இல்லம்மா சொல்லலாம்.
0: சரிங்க ஐயா.
3: நானும் கல்வி கற்று ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஆயிட்டு 32 ஆண்டுகள் சேவை புரிஞ்ச.
0: சரிங்க ஐயா.
3: மாடலுக்கு நிறைய மாடல் உருவாக்கி இருக்கிறேன்.
0: சரிங்க, என்ன பாடம்ல நீங்க சொல்லி தரீங்க?
3: நான் இங்கிலீஷ் சோசியல்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு.
3: அடுத்து எம்ஏ பட்டம், பிஎட் பட்டம் பெற்று 32 ஆண்டு பணி வந்து ஓய்வு பெற்று 3-4 மாசம் ஆகுது.
0: சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. அப்ப நிறைய மாணவர்களுக்கு,
3: என்னுடைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்க.
0: சரிங்க,
3: நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறோம்.
0: நல்லதுங்க ஐயா, ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மாணவர்களுக்கும் அந்த எழுத்தறிவை நீங்க கத்துக்கிட்டது இல்லாம பகிர்ந்து இது பண்ணிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா.
0: தேன்மொழி அம்மா, சொல்லுங்க அம்மா, கல்வியால நீங்கள் பெற்றது என்ன?
4: நாம இப்ப பேசக்கூடிய எழுத்தே ஒரு கல்வியால வந்த வார்த்தைகள் தான்மா.
0: நிச்சயமாங்கம்மா.
4: நாம இப்ப ஒருத்தர்கிட்ட பேசும் போதே நம்ம என்ன பேசுறோம்ன்றது வந்து நம்ம நாகரிகம் இல்லைன்னா அதை பேசவே முடியாதுமா. அம்மா அப்பா அண்ணான்னு சொல்றது கூட நம்ம அதனுடைய எழுத்து, அந்த கல்வி தாம்மா நமக்கு முக்கியம்.
0: கண்டிப்பாங்கம்மா. ஒரு முறைப்படியான ஒரு மொழி இருந்தாதான் நாம மத்தவங்க கிட்ட தொடர்பு கொள்ளவே முடியும்.
4: ஆமா, முகம் தெரியாத இந்த வானொலியில் கூட நம்ம சொந்தத்தை சம்பாதிக்கிறோம்னா அந்த வார்த்தை தாம்மா, அதனுடைய கல்வியினுடைய இலக்கணம் தான்.
0: நன்றிமா. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம், பொம்படி துருசிப்பட்டில இருந்து பேசுறேன் மேடம், மகேந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா.
5: நம்ம காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க.
0: சரிங்க ஐயா.
5: அவங்க பையனை நல்லா படிக்க வச்சு ஒரு அதிகாரி ஆக்கிட்டாரு. இன்னைக்கு அவர்கிட்ட நாம பார்த்து வணக்கம் வைக்கிறோம். நிறைய பேர் அவர் மதிக்கிறபடியா நடந்துட்டு இருக்கிறாங்க. கல்வி அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குங்க.
0: இப்ப அவரு படிக்கல அப்படின்னாலும் அவரோட மகனை படிக்க வச்சு அந்த கல்வி வந்து அவங்களுக்கு சிறப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கு.
5: ஆமாங்க, ஆமாங்க,
0: ரொம்ப நல்ல.
5: தாழ்ந்த கீழ்நிலையில இருந்தாலும் அவங்களை உயர்த்தி கொடுக்கறது கல்வி தாங்க.
0: கல்வி மட்டும்தான், நிச்சயமாங்கய்யா.
5: நன்றி.
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.

நேயர்களே, இன்னைக்கு நாம சர்வதேச எழுத்தறிவு நாளை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆண்டோட கருப்பொருள் என்னன்னா, லிட்ரஸி ஃபார் பீப்புள், த பிளானட் அண்ட் பாஸ்பெரிட்டி.

0: அதாவது மக்கள், பூமி மற்றும் செழிப்பிற்கான எழுத்தறிவு, அதுதான் இந்த ஆண்டோட கருப்பொருள். இணைப்புல இப்ப நம்ம கூட இன்னொரு நேயர் இணைறாங்க. வருக, வணக்கம். வணக்கம் ஐயா.
1: நான் திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, கல்வியால நீங்க பெற்றது என்னது?
1: வாய்ப்புக்கு நன்றி. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு,
0: சொல்லுங்க ஐயா,
1: கல்வி இல்லாதவனுக்கு முகத்துல ரெண்டு கண் இல்ல, அது ஒரு புண்ணுன்னு சொல்லியிருக்காரு.
0: ஆமாங்க ஐயா.
1: அதே மாதிரி கல்வி அறிவு இருக்கிறதுனால நம்மளுடைய தேவை, மற்றவர்களுக்கு உதவி, பொது அறிவு எல்லாத்தையும் நம்ம செய்யலாம். இன்னொரு சாம்பிள் சொல்லணும்னா, நல்ல உடல் நல்ல கண் பார்வை இருக்க படிக்கலைன்னா அடுத்தவங்க உதவியை நாடணும். ஆனா இயற்கையிலே கண் பார்வை இல்லாதவங்க படிச்சு கல்வி அறிவு பெற்று நல்ல பதவியில இருக்காங்க, உயர் பதவியில இருந்து எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதனால கல்வி அறிவு எல்லோருக்கும் உயிரினும் மேலானதுன்னு சொல்றேன்.

0: பொது அறிவு எல்லாத்தையும் நம்ம செய்யலாம். இன்னொரு சாம்பிள் சொல்லணும்னா, நல்ல உடல் நல்ல கண் பார்வை இருக்கணும், படிக்கலைன்னா அடுத்தவங்க உதவியை நாடணும். ஆனால் இயற்கையிலே கண் பார்வை இல்லாதவங்க படித்து கல்வியில் பெற்று நல்ல பதவியில் இருக்காங்க, உயர் பதவியில் இருந்து எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதனால கல்வி அறிவு எல்லோருக்கும் உயிரினும் மேலானதுன்னு சொல்கிறேம்மா.
1: ஆமாங்க ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா. வள்ளுவர் வந்து கல்விக்காக ஒரு அதிகாரமே வச்சு 10 திருக்குறள்கள் மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்காரு. கல்வி அந்த அளவுக்கு உயர்வானது. வருக. வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நாங்கள் பாப்பரப்பட்டி ஏரியா இருந்த எல் மாதுசாமி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: கல்வின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா?
1: ஆமாங்க ஐயா.
2: 85 காலகட்டத்தில் நிறைய பேர் கிராம பக்கத்தில் வந்து படிக்காம விடுபட்டுட்டாங்க.
1: ஆமாங்க ஐயா. அந்த காலத்தில் எல்லாருக்கும்
2: ரொம்ப
1: கல்வி சென்று சேரல.
2: ஆமா, சரில. அதனால வந்து ரொம்ப விடுபட்டு நிறைய இந்த நேரத்துல வருத்தப்படுறதா இருக்குது. ஒரு பேங்க் போறாங்க, ஒரு செலான் எழுதுனா ஒருத்தரை பாக்கணும்னா அவங்க மேலங்களையும் நம்மளையும் பாக்குறாங்க. ஏன்னா ஆளை பார்த்தா நல்லா இருக்கிறான், நம்மளையும் எழுத சொல்றான்னு பாக்குறாங்க.
1: ஒருத்தர்
2: போனாலும் சரி, ஒரு பேருந்தில் போனாலும் கேட்கணுமாக்குது. அதெல்லாம் ரொம்ப சிரமமாக்குது. இந்த காலகட்டத்துல வந்து அனைத்து பேருமே ஒரு எல்லாரும் கூட குழந்தைங்களை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க.
1: இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு எல்லாத்துக்கும் அந்த கல்வியை வந்து கொண்டு சேர்க்கிறாங்க.
2: ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி சேர்க்கிறாங்க. அந்த நேரத்தில் போனவங்க தான் விடுபட்டாங்கம்மா. நன்றி மார்த்தினர் வழி. ஒரு
1: நன்றி ஐயா. நன்றி. அதாவது நம்ம எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு தனியாக சுயசார்பு வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கு மற்றவங்கள சார்ந்து வாழ்றதா இருக்கு. அதனால கல்வியை நம்ம எல்லாரும் கற்றுக்கணும், மற்றவங்களுக்கும் அதை கொண்டு சேர்க்கணும். நேயர்களே, நாம இணைஞ்சிருக்கோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அரசு பணி உங்கள் கனவா? டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூ, எஸ்ஆர்பி, எஸ்எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி, டெட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகள்

0: வருகின்ற 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
2: தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:28. நாம் இணைந்திருக்கிறோம் வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு கல்வியால் பெற்றது அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல இப்ப நம்ம கூட இணைய போயிற நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க ஐயா. கல்வியால்
2: அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
1: வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்க.
2: கேடில் விழிச்சலும் கல்வி ஒருவருக்கு மாறல மற்றவை வள்ளுவர் சொல்லியிருக்காரு மேடம்.
1: ஆமாங்க ஐயா.
2: அதாவது நம்மளுடைய கல்வி எப்படி நமக்கு உதவிப்படும், நம்ம படிச்சு ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கோம், நம்மள ஒரு 4 பேர் படிச்சவன் மதிக்கிறாங்க பாருங்க, அப்பதான் கிடைக்கும் உண்மையான. படிச்சா மட்டும்தான் கிடைக்கும்.
1: தெரியும். ஆமாங்க ஐயா, சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். காலை வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா இல்ல. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க.
3: ஆமாங்கம்மா. அதனால கல்விதாம்மா ஒருவருக்கு சிறந்த, எப்படி அவருடைய வாழ்வு உயர்த்துறதே கல்விதான்.
1: நிச்சயமா
3: சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாரு.

0: நம்ம வந்து ஒரு குடும்பமனிதனா ஒழுக்கமா நல்லபடியா நல்ல பழக்க பழக்கங்கள் நல்லபடியா இருக்கணும்னா கல்வி கற்றால் மட்டும்தான் நம்மளால முடியும்.
1: ஆமாங்கம்மா.
0: இல்லைனா கல்வி கற்றுலன்னா நம்மளால எந்த ஒரு பழக்கங்களும் நல்ல பழக்கங்களும் நம்மகிட்ட வராது. அதனால கண்டிப்பா கல்வி ஒருவருக்கு ரொம்ப அவசியம்மா. அதனாலதான் பெண் கல்வி எல்லாம் முன்னாடி எல்லாம் பெண் கல்வி கிடையாது, இப்பெல்லாம் பெண் கல்வி எல்லாம்
1: அம்மா திருப்ப உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லை.
0: முன்னேக்கு வராங்கம்மா.
1: சரிங்கம்மா, சரி, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா, கல்வியால நீங்க பெற்றது என்ன, உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
2: கல்வி அப்படிங்கறது எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறத கொடுத்ததுமா, எது சரி எது தப்பு அப்படின்ட்டு பகுத்தறிவதற்கான ஒரு அறிவு அப்படிங்கறதையும் எனக்கு கொடுத்தது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நன்றாக படிக்கிறதுனால கை நிறையான சம்பாத்தியம் அப்படிங்கறதையும் பெற்றுக் கொடுத்தது. சொல்லுவாங்க இல்லையா, எழுத்து அறிவு கொடுத்தவன் இறைவனுக்கு சமம்னு. என்னுடைய ஆசிரியர் மூலியமா நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அந்த கத்துக்கிட்ட விஷயங்களை என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால அவங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வெற்றி பெறுவது அப்படிங்கறதையும் தாண்டி நம்மை சார்ந்த நபர்களும் வெற்றி பெற்றாங்க, அவங்கள வெற்றி பெற செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மனநிறைவு அப்படிங்கறது கிடைக்கும்னு. அது மாதிரி நான் செஞ்சிருக்கேன். நிறைவா சொல்லும் பொழுது, இந்த எழுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் என்னால கரெக்டான சமயத்துல இந்த டிசிஷன் அப்படிங்கறத சரியா எடுக்க முடியும். ஒரு 4 பேருக்கும் வழி காட்டுவதற்கு எனக்கு ரொம்ப இந்த கல்வி அறிவு அப்படிங்கறது உதவியது. அதனால எழுத்தறிவு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று, ஒரு சிறந்த ஆயுதம், ஒரு அரண், ஒரு பாதுகாவலன் அப்படின்னு கூட சொல்லுவேன்.
1: ரொம்பவே நல்லா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா.
2: நன்றிமா, நன்றி,
1: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், உங்களோட வானொலி ஒலி அளவை குறைச்சு வச்சுக்கோங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: வருக, வணக்கம். இணைப்பில் இணையும் நேயர், வருக, வணக்கம்.
1: வணக்கம், ராணி முருகன், கம்பயனூர்.
0: சொல்லுங்க ஐயா.
1: கல்விக்கு வந்து கரையா இல்லைங்கம்மா?
0: சரிங்க ஐயா.
1: ஒரு ஒரு ஆற்றுக்கு கரை இருக்கு, ஒரு கால்வாய்க்கு கரை இருக்கு, கடலுக்கு கரை இருக்கு, ஆனா கல்விக்கு கரையே கிடையாதுங்கம்மா. எவ்வளவு வேணாலும் கற்கலாமா.
0: கல்விங்கிறது எல்லையற்ற ஒன்று.
1: ஆமாம்மா, வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வானலையில் வசந்தம். இன்னைக்கு கல்வியால நீங்க பெற்றது என்ன அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வேர்க்கை அப்படின்ற நூல்ல ஔவையார் சொல்லியிருக்காங்க. எழுத்தறிவு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது நாம கத்துக்கிற மொழிய நமக்கு வந்து பேச தெரியணும், எழுத தெரியணும், மற்றவங்க சொல்றத புரிஞ்சுக்க தெரியணும். இந்த மாதிரி ஒரு மொழியை பற்றி நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிகிறப்ப அது நமக்கு ரொம்பவே வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம கூட இணைப்பில் இணையர் நேயர், வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகல பொருளாதாரம் சித்ரா பேசுறாங்க.
0: சொல்லுங்க ஐயா, கல்வியால நீங்கள் பெற்றது என்ன?
2: நலமாக
0: நலமா இருக்குங்க ஐயா அனைவரும்.
2: கல்வியால கத்துன்னு கேட்டிருக்கீங்க?
0: ஆமாங்க ஐயா.
2: எங்க சின்ன பொண்ணு அது 12வது முடிச்சிட்டுல.
0: சரிங்க ஐயா.
2: அவங்களோட தோழிங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எல்லாம் போயிட்டாங்க கண்ணே.
0: சரிங்க ஐயா.
2: இவங்க வந்து முடங்கி படுத்துக்கிட்டாங்க. எங்கிட்ட வந்து காசு கொஞ்சம் அப்ப ரொம்ப டிமாண்ட் கண்ணே.
0: சரிங்க ஐயா.
2: அவ படிக்கிறது வந்து மேக்ஸ் தான் படிக்கணும், ஒரே புரிவாதமா இருக்கா கண்ணே.
0: சரிங்க ஐயா.
2: அப்புறம் அங்க கொஞ்சம் பரட்டிக்கிட்டு வீட்டு மேல கொஞ்சம் வாங்கி

0: அவ இந்த மாதிரி முடங்கி படுத்துக்கிட்டு நம்மள கண்ணிலே பார்க்க முடியல, கண்ணு மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னு அவ ஆசைப்படுறா கண்ணு.
1: புரியுதுங்க.
0: அப்புறம் அத படிக்க வச்சுங்கண்ணு, இப்ப கை நிறைய சம்பளம் வாங்கி பண்ற அப்படிங்கல, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது கண்ணு.
1: நிச்சயமா, ஏன்னா அன்னைக்கு அந்த கல்வியை தொடர்ந்தனாலதான்
0: அன்னைக்கு நாம அந்த கஷ்டத்தை பார்த்து படிக்க வைக்கலாம் அவளுடைய வாழ்க்கை இதா இருக்குங்க.
1: சிறப்பா சொன்னீங்க, கல்வி கத்துக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே அவசியமான ஒன்று.
0: அதோட பொருள் வந்து நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கறேங்க.
1: ம், சரிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பேய் கொள்ளையில இருந்து பூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, கல்வி உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை வாழ்க்கையில தந்துச்சு?
2: கண்டிப்பா, நான் வந்து 4வது தான் படிச்சேன் மேடம்.
1: சரிங்க ஐயா.
2: அந்த 4வது படிச்சதுக்கு இன்னைக்கு பாருங்க, அந்த 4வது படிச்சா ஒரு பேப்பரை கூட எடுத்து பார்க்க முடியாது.
1: அதாவது கல்வி இருக்கங்காட்டிதான் நாம உலகத்துல இருக்கிற விஷயங்கள நாம தெரிஞ்சுக்கிறோம், அது நமக்கு எவ்வளவே பயனுள்ளதா இருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: செம்மாண்டப்பட்டி காசிசனாதன் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
3: படிச்சது வந்து நான் வந்து 5வது தான் படிச்சேன்.
1: சரிங்க ஐயா.
3: ஆனா நிறைய இந்த வானொலி கேக்குறதுனால நிறைய ஆசிரியர்களை சந்திச்சு நிறைய கத்துக்கிட்டேன்.
1: சரிங்க.
3: அது மட்டும் இல்ல, எங்க ஃபாதர், எங்க அப்பா வந்து நாடக ஆசிரியர்.
1: சிறப்புங்க ஐயா.
3: நாடகத்துல வந்து நிறைய சரித்திர நாடகம், சமூக நாடகம் எல்லாமே வந்து நிறைய பேர் ஒரு 60-70 நாடகத்துக்கு மேல சொல்லி கொடுத்திருக்காரு. நானும் ஒரு 10-15 நாடகம் டைரக்ட் பண்ணிருக்கிறேன்.
1: சரிங்கய்யா.
3: அந்த வகையில எழுத்துக்களை வந்து நல்லா உச்சரிப்பு வந்து சொல்றது, பேசுறது வந்து தெளிவா வரணுங்கிறது சொல்றதுல வந்து அவர் கராரா சொல்லி கொடுப்பாரு.
1: சரிங்கய்யா.
3: அந்த வகையில நம்ம பகுதியில இருக்கிற ஏலகிரி ஐயா, குணசேகரன், உத்தமன் ஐயா, இப்படி நிறைய பேரோட வந்து அவங்களுடைய அவங்க கிட்ட பேசுறதுனால, ஜெய்சீலன் ஐயா இவங்களோட பேசுறதுனால நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் நிறைய கத்துக்கிட்டேன் நம்ம பண்பலை மூலமாகவும்.
1: சிறப்புங்க ஐயா, பண்பலை மூலமா நீங்க நிறைய கத்துக்கிட்டதா சொல்லியிருக்கீங்க, நன்றிங்க ஐயா. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
2: தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: எல்லாமே கரெக்ட்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு

0: அட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்கள் எங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்களே, நாம வானலையில் வசந்தம்ல இன்னைக்கு கல்வியால் பெற்றது அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கவிதா பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க அம்மா, கல்வியால நீங்க அடைஞ்ச இது என்னது சொல்லுங்க.
1: கல்வி வந்து மேடம், அது வந்து மேடம் நமக்கு அது ஒரு திறமை மேடம். எங்க போனாலும் வந்து நம்ம வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேடம். அதே மாதிரி மேடம், அது செல்வம் கூட பணம் காசு இருந்தா அழிஞ்சிருங்க மேடம். ஆனா இந்த கல்வி வந்து அது வந்து அழியாத செல்வங்க மேடம். அதனால நம்ம வந்து ஒரு நல்லா கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுட்டுனாங்க மேடம், நம்ம அது வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேடம். அதனால வந்து மேடம், படிப்பு வந்து ரொம்ப முக்கியங்க மேடம்.
0: சரியா சொன்னீங்கம்மா, கல்வி செல்வம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அழியாத செல்வம். இப்போ பணம் இருந்தா கூட நம்ம அது வந்து ஒரு நாள் தீர்ந்து போகலாம், ஆனா கல்வி அப்படிங்கிறது நாம மத்தவங்களுக்கு கொடுக்கறப்போ இன்னும் நமக்கு வளர்ந்துகிட்டே தான் போகும். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
2: வெள்ளார்.
0: ஐயா, நீங்க சொன்னது சரியா கேக்கல, இன்னொரு முறை சொல்லுங்க.
2: வெள்ளார் ரங்கசாமி.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஆமா, கல்வி எங்கிறது மூலமா கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க.
0: ஆமாங்க ஐயா.
2: ஒரு நாட்டை கட்டமைப்பதே கல்வியாளர்களால் தான் முக்கியம்.
0: நிச்சயமா.
2: அதாவது எப்படி என்னமா, ஒரு ஒரு வந்து கட்டளைக்குதான் பிடிக்கும் கல்வி கற்காதவருங்க. ஒரு அமைச்சராயிருக்கா, ஒரு கலெக்டர் கூட, கலெக்டர் கூட அமைச்சராகலாம், ஒரு அமைச்சர் கலெக்டர் ஆக முடியாது. கல்வி கற்றாதான் அவங்க கலெக்டர் ஆக முடியும்.
0: கண்டிப்பா. கல்வி அப்படின்றது இன்றியமையாத ஒன்று. நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் பாலக்கோடு அன்பு பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, கல்வியால உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள்?
3: படிக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுமா. நம்முடைய வரலாற்று சம்பவங்கள்லாம் ஒன்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த படிப்பறிவு படிச்சதுனால நம்ம அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்ற வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது படிப்பு. அதே மாதிரி படிச்சதுனால இப்ப நம்ம ஒரு தவறை சரியாம செஞ்சுட்டா கூட அதை சிந்திச்சு இது தவறு, இனிமே செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு இந்த கல்வி ஒரு மூலதனமா இருக்குது. இதுதான் திருவள்ளுவர் கூட எட்டென்று இறங்கவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்றுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தவறு வந்து தெரிஞ்சோ தெரியாம கூட செஞ்சிருவோம், செஞ்சிட்டு பின்னாடி அதை உணர்ந்த பின்னாடி அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப படிச்சவங்களெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குமா, எல்லாமே வேலைக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவுமே படிக்கிறாங்க. ஒழுக்கம், நல்ல பண்பு, நல்ல பேச்சு இருக்குதான்னு பார்த்தா அது இல்லம்மா. எல்லாம் குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல தான் கல்வியை பயன்படுத்துறாங்க.

0: கல்வி நிறுவனங்களும் நல்ல வேலை வாய்ப்பு தரம் தான் சொல்றாங்களே ஒழிய நல்ல மனிதர்களை உருவாக்குவோம்னு விளம்பரம் கூட வரதில்லம்மா. கேட்கும் போது கஷ்டமா இருக்குமா? கல்வி ஒரு சிறந்த ஆயுதம், அதை வந்து நல்ல முறையில பயன்படுத்தணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள்மா.
1: நன்றிங்க ஐயா, சிறப்பா சொன்னீங்க. அந்த சிந்தனை அறிவு அப்படின்றத கல்வி வந்து உங்களுக்கு தரதா நீங்க சொல்லியிருக்கீங்க, சிறப்பு. அடுத்து வருக, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறேம்மா.
1: சரிங்க ஐயா, கல்வியால் பெற்றது.
2: கல்வியால் வந்து உண்மையிலே வந்து நம்ம பிறக்கும் போது எதுவுமே தெரியாம எதுவுமே கத்துன்னு வர்றது இல்லம்மா.
1: ஆமாங்க,
2: பிறந்ததுலேருந்து இருப்பு முதல் நமக்கு கூடியே வருவது வந்து கல்வியே. அந்த கல்வியினால் அடைந்த நன்மைகள் வந்து எல்லாமே கல்வியினால் தான் நம்ம நன்மை அடைகிறோம். அதில் நான் அடைந்த நன்மை என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கல்வியால் இதை பெற்றேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில், இப்போ நம்ம ஒரு கடைக்கு துணி கடைக்கு போகிறோம், இல்லை ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அது மேலே ஒரு டேட் குறிப்பிட்டு இருப்பாங்க, இது இந்த தேதி வர்றதுக்கு எக்ஸ்பயர் டேட்டுன்னு சொல்லிட்டு. அந்த கல்வி இல்லைன்னா அந்த டேட்டை என்னால் கண்டிப்பாக கணிக்கவே முடியாது. அது அவங்க கொடுக்கறத தான் நம்ம வாங்கிட்டு வரோம், இதுதான் உண்மையும் கூட. அதனால அந்த படிப்பு வந்து அந்த இடத்துல எவ்வளவு துணை நிக்குது பாத்தீங்களா? நான் அந்த துணை வந்து உண்மையிலே நான் அடைந்த வந்து அந்த விழிப்புணர்வை வந்து நான் கல்வியில கத்துக்கினேன். எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கல்வியால் கத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டதா இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு மணி நேரம் பத்தாது. அதனால கல்வியால் நான் கத்துக்கிட்டேன் அந்த விழிப்புணர்வை கத்துக்கணுமா. அது மட்டும் இல்ல, கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதுக்கு தக. நம்ம கற்ற கல்வியை நம்ம அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாகணுங்கிறது இந்த கல்வி என்பது. இந்த திருக்குறள் ஐயன் வான் புகழ் வல்லவன் மிக அற்புதமா கல்வியெல்லாம் அடைந்த நன்மைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஏராளம் என்று கூறலாம்.
1: சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. அதாவது உங்களுக்கு கல்வி வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி கற்றதை நம்ம குறை இல்லாம கத்தணும், மற்றவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். இனிப்புல இப்போ நம்ம கூட இணைய போற நேயர், வருக வணக்கம்.
3: ஆமா வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மேச்சேரி வைத்தியரமா. வைத்தியரதனா கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
3: நம்ம பேசிட்டே மத்த நேயர்களுக்கு இடம் கிடைக்காது.
1: சொல்லுங்க ஐயா, கல்வியால நீங்கள் பெற்றது.
3: கல்விங்கிறதுமா அதாவது கட்டவருக்கு எல்லாம் சிறப்புமா, எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சிறப்படைவாங்க,
1: ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. கற்றவர்களுக்கு நன்றிங்க ஐயா, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
4: காரிமங்கலம் வட்டம் எங்கச்செட்டி பீமராஜம்மா.
1: சொல்லுங்க ஐயா, கல்வியால நீங்கள் பெற்றது.
4: இன்னைக்கு கல்வி இல்லைன்னா எதுவும் இல்லம்மா, ஏன்னா அதுல அனுபவப்பட்டேன். அஞ்சாவது தான் படிச்சேன், அன்னைக்கு படி படினாங்க, நான் படிக்காம சும்மா சுத்திட்டேன். அதோடைய அருமை தெரியுது, அதனால நாம தான் படிக்கலையே பிள்ளைங்களை படிக்க வச்சோமா, நீங்க பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா கல்விதான். இப்ப நம்ம நிலத்துல ஒரு பயிர் வைக்கிறனாவே அந்த பயிரை நல்லா பார்த்தாதான் அது பயிர் நல்லா நம்மளுக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரிதான் பசங்களை படிக்க வைக்கிறதும் நல்லா பார்த்தாதான் பசங்க நல்லா படிப்பாங்க. வாய்ப்பு கொடுத்து நன்றிமா.
1: நன்றிங்கய்யா.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் காலை 9:56. நாம் இணைந்திருக்கிறோம் வானலையில் வசந்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு கல்வியால் பெற்றது அப்படின்ற தலைப்புல வளம் வந்துட்டு இருக்கு. தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இப்போ நம்ம கூட இணைய போற நேயர், வருக வணக்கம்.
1: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: சேலம் அமானி சிலகம் பத்தி பேசுறது. கேஜே கணேசன்.
0: சொல்லுங்க ஐயா, கல்வியால் பெற்றது நீங்கள் என்ன பெற்றீங்க?
1: நான் படிக்கலமா?
0: சரிங்க ஐயா.
1: என்னோட குழந்தை எல்லாம் நல்லா படிக்க வச்சு, அது என்னோட மூணாவது பொண்ணு எல்லாம் டபுள் தங்க பி முடிச்சு எம்இ முடிக்க வச்சோமா.
0: சரிங்க ஐயா.
1: கிராமத்துல பழமொழி சொன்ன மாதிரி படிக்கலன்னா கண் இருந்து திருடனை கிளம்பும். அதனால படிப்புங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு மணி நேரமா நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லா நேரத்துல எல்லா பேசுறவங்க வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம், யார் இங்கிருந்து
2: பேசுறீங்க?
0: சொல்லுங்க ஐயா.
2: கல்வியால் பெற்றது, ஏன்னா கற்பதுதான் கல்வி. கற்க கற்க அளவில்லாத அளவு கடல் அளவுக்கு கற்கலாம். என்னதான் கற்றாலும் அந்த கட்டது நீங்க கற்காதபடி நடந்துக்க பாக்கணுமா. அதாவது ஒழுக்கம், சுய ஒழுக்கம், பொது பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், பொது ஊடகங்கள்ல எப்படி பேசுங்கிறதெல்லாம் வந்து அது கல்வி மூலமா அறிய முடியுது. இத வந்து வலியுறுத்தக்கூடிய இந்த கல்வியை பற்றி நம்ம கல்வி கற்றனா நமக்கு அதாவது அறிவு பத்தி வாழ்க்கையில வாழக்கூடிய அந்த அதாவது என்ன சொல்றது பொருளாதார பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சக்தி எல்லாமே அந்த கல்வியால அது கல்வி இருந்தா இருள் நீங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நான் பதிய வைக்கிறேன்.
0: சிறப்பா சொன்னீங்கய்யா. அந்த இருளையே நீக்கக்கூடியது கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: தாமலையிலிருந்து பார்க்கணும்.
0: சொல்லுங்க ஐயா, கல்வியால் நீங்கள் பெற்றது என்ன?
3: நாங்கள் கற்றது என்னன்னா மேடம், உலகில் எது அழிந்தாலும் கல்வி மட்டும் அழியா சொத்துங்க. ஆனா நாம வந்து கற்ற கல்வியை நடந்ததுதான் பயன்படுத்தணும், கிட்டத்துக்கு பயன்படுத்த கூடாது.
0: சரிங்க ஐயா.
3: அதே போல வந்து நாம கற்றுக்கிறத வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கல்லாமை இல்லாமே ஆக்கணும். நம்ம படிச்சத வந்து அடுத்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நல்ல தலைப்பு, வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம கல்வியால் பெற்றது அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருந்தோம். நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கல்வி அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு, விழிப்புணர்வு, ஒழுக்கம்.

0: அவங்களோட இருளை நீக்குச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சர்வதேச எழுத்தறிவு நாள். இன்னைக்கோட 60வது ஆண்டு நிறைவாகுது. இந்த விழாவை, இந்த நாளை வந்து நாம் 1966 அனுசரிச்சுட்டு வரோம், கொண்டாடிட்டு வரோம். இன்றோட 60வது ஆண்டு. கல்வியை போற்றுவோம், வாழ்வில் உயர்வோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: என்னப்பா காசை தண்ணியா செலவழிக்கிறியே அப்படின்னு அடிக்கடி கேட்கிறாங்களே, இதுல காசு பெருசா தண்ணீர் பெருசா? வித்தியாச கேள்வியோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. இந்த வழக்கு சொல் வந்த காலத்தில் காசு பெரியதாகவும் தண்ணீர் தாராளமயமானதாகவும் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காசு பெருசா இல்லை தண்ணீர் பெருசா என்று சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு பெருகிவிட்டது. எதையுமே தாராளமாக கிடைக்கின்றதே என்பதற்காக தாராளமாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தண்ணீர் இப்போது கண்கூடான சாட்சியமாக இருக்கிறது. நிலத்திற்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக, ஆட்சி அதிகாரத்திற்காக இதுவரை வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கின்றன. இனி ஒரு போர், உலகப்போர், 3வது உலகப்போர் வருமென்றால் அது தண்ணீருக்காக மட்டுமே வரும் என்று அரசியலாளர்கள் கருத்து கூறுகிறார்கள். தண்ணீருக்காக போரா? நாம் எல்லாரும் ஆச்சரியப்படலாம். ஆனால் பருவம் தவறாத மழையின்மை, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, பிளாஸ்டிக் பொருட்களின் அபரிமிதமான பயன்பாடு, சுற்றுச்சூழல் மாசு போன்ற காரணங்களால் தண்ணீர் தட்டுப்பாடு நாடுகள்தோறும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இது வருவதற்கு முன் தண்ணீர் வளம் பெருக்குவதற்கும் தண்ணீர் சிக்கனம் பேணுவதற்கும் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். தந்தை பெரியார் எதிலுமே சிக்கனமானவர். ஒரு முறை ஒரு விருந்தில் சாப்பிட்டுவிட்டு கைகழுவச் சென்றார். அவர் கைகழுவச் சென்ற இடத்தில் ஒருவர் நின்று கொண்டு அவருக்கு செம்பில் தண்ணீர் ஊற்றினார். அவர் சலசலவென்று ஊற்றியதை பார்த்த பெரியார், எப்பா தண்ணீரை கொஞ்சமாக ஊத்தப்பா, நெய்யா இருந்தா இப்படி ஊத்துவியா என்று கூறினாராம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் தந்தை பெரியார் அதை நெய்யைப் போல பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவதை பாருங்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்தனை இது. இப்போதும் நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறோமா என்பது இன்றும் பெரிய கேள்விக்குறிதான். எதிலும் சிக்கனம் என்பது தந்தை பெரியாரின் தலைசிறந்த கோட்பாடு. சிலர் பெரியாரை கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்தவர் என்று கூட கூறுவர். கஞ்சத்தனம் என்பது வேறு, சிக்கனம் என்பது வேறு. எதற்கு சுருக்கமாக செலவழிக்க வேண்டும், எதற்கு தாராளமயமாக இருக்க வேண்டும் என்பதில் தந்தை பெரியார் நிபுணர். அதனால் அவர் சிக்கனவாதியை ஒழிய கஞ்சத்தனமானவர் கிடையாது. எந்தெந்த வழிகளிலெல்லாம் பணம் சேகரிக்க முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் பணம் சேகரித்தவர் தந்தை பெரியார். கையெழுத்து போட பணம், புகைப்படம் எடுத்துக்கொள்ள பணம், பொதுக்கூட்டம் பேச பணம், கொடியேற்ற பணம் என்று எல்லாவற்றிற்கும் பணம் கேட்பார். அவர் சேகரித்த பணத்தில் சல்லிக்காசு கூட அவருடைய சொந்த உபயோகத்திற்கு போகவில்லை. சமூக இயக்க பணிகளுக்காகவே சேமிக்கப்பட்டது. இவ்வளவு தூரம்

0: எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருந்த தந்தை பெரியார், திருச்சிராப்பள்ளியில் அரசு கல்லூரி ஒன்று தொடங்கப்பட வேண்டும், நிதி தருவீர்களா என்று கேட்டவுடன் அந்த காலத்திலேயே 500,000 ரூபாய் தந்தார். இன்று தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியாக அந்த கல்வி நிறுவனம் திருச்சியில் தழைத்து நிற்கிறது. கல்வி பணியில் தாராளம் தேவை, சிக்கனம் தேவையில்லை என்பது தந்தை பெரியாரின் சிந்தனை. சிக்கனம் தேவை, அதே நேரத்தில் தேவையானவற்றிற்கு தாராளமும் தேவை. நம்புவோம் நாளையும் நமக்கு.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நேருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0 43 42 24 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின். பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
6: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
7: வணக்கம். தருமபுரி பண்பலைக்கு, பெயர் சரவணன், திருவண்ணாமலையிலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் கனவே கலையாத திரைப்படத்திலிருந்து பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் என்ற பாடலை ஒளிபரப்புமாறு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: இசை தென் சிந்தம் தருமபுரி பண்பலை 102.5 நேரம் 10:25. நீங்கள் கேட்டவையில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம் பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: ஹலோ, மோகனூரிலிருந்து பானு பேசுகிறேன். உயிரிய படத்திலிருந்து பூங்காற்றிலே.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரிலே இன்று 12:10 உங்கள் களம் புதிய தடம் நிகழ்ச்சியில் மண்பாண்டங்கள் செய்பவர் மற்றும் பயிற்றுனர் தருமபுரி ரத்தினம் திரு வி வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
4: மேச்சேரியிலிருந்து கோகிலவாணி முருகேசன் பேசுறேங்க. எனக்கு இந்தியன் படத்திலிருந்து பச்சை கிளிகள் தோளோடுங்கிற சாங் போடுங்க.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இன்னிசை சாரல் வீசிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:39. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
7: என் பெயர் கார்த்திக், நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி. எனக்கு உன்னை நினைத்து திரைப்படத்தில் இருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா.

0: 2.5 இல் இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
1: மாவட்டத்திலிருந்து கற்பகவழி பேசுகிறேன். மௌனம் பேசியதே படத்தில் பேசகி சாங் போடுங்க.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: காற்றின் வழியே இசை பரப்பிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: மோகனூனிலிருந்து மகேஸ்வரி, குன்னகை மன்னன் படத்திலிருந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் சாங்.

0: நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் கேட்கும் நேயர்.
1: வணக்கம். தென்னாகரம் வட்டம் சத்தியநாதபுரத்திலிருந்து காசி பேசுகிறேன். எனக்கு நான் அடிமையில் என்ற படத்திலிருந்து ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாம இசைக்கின்றது என்ற பாடல் வேண்டும். நன்றி.

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நீங்கள் கேட்டவை. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். தொடர்ந்து கேட்கலாம்
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும். இதை கேட்டு நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா உங்க வீடே சூப்பரா கமகமனு மணக்கும். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு தான். இதை எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முருங்கைக்காய் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? நிறைய பேர் முருங்கை கீரை சாப்பிடுவாங்க, ஏன்னா அதுல நிறைய இரும்பு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முருங்கைக்காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் அதை மெல்ல முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கூட ரொம்ப சூப்பர் விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பா குழந்தைங்களா, அவங்களுக்கு வெரைட்டி ரைஸா கூட இந்த முருங்கைக்காய் தொக்குல பிசைஞ்சு கொடுக்கலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்திரலாமா? முருங்கைக்காய் ஒரு 6-7 முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. அது நல்லா குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பெரிய வெங்காயம் 1, தக்காளி ஒரு 2-3 வரைக்கும் எடுத்துக்கலாம், அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதெல்லாம் பொடிங்க தான். குறிப்பா சாம்பார் பொடி, கரம் மசாலா, கறி மசாலா, கொத்தமல்லி தூள், இது எல்லாமே 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. சுவையான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல வந்து எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்து பொரிச்சிக்கலாம். அடுத்ததா நம்ம பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்ததா நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, ஒன்று அதை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமா கண்ணாடி பத்தத்துக்கு வர அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததா தக்காளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, 2-3, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தூள் ஐட்டம்ஸ்லாம், கறி மசால் ஒரு 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இது எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதிச்சதும் நம்ம முருங்கைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து முருங்கைக்காய் நல்லா கொழஞ்சி வரணும் அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காயை வந்து ஒரு 5-10 நிமிஷமோ தனியாக கூட வேக வச்சு இதில் எடுத்தும் சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு மீடியமாக வெந்தா போதும் மென்று சாப்பிட்றேன் அப்படின்றவங்க இதிலேயே வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் மசால் தூள்லாம் போட்டோம் இல்லைங்களா, இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சுவையான முருங்கைக்காய் தொக்கு தயாராயிடுச்சு. இது அப்படியே சூடான சாதத்துல கலந்து சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்ததா கூடவே உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியும் சொல்றேங்க. என்ன ரெசிபி அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதாங்க முள்ளங்கி பிரியாணி. இது எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எல்லா பிரியாணி செய்யற மாதிரியே தான், அதாவது சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான். ஆனா அதுல வெஜிடபிளுக்கு பதிலா நம்ம இங்க முள்ளங்கி சேர்த்த போறோம், சிக்கனுக்கு பதிலா இங்க முள்ளங்கி சேர்த்த போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா முள்ளங்கி அப்படி சேர்த்தனும் அப்படின்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா முள்ளங்கி பிடிக்காத குழந்தைங்கள இருந்து பெரிய

0: வரைக்கும் இருக்காங்க. அவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான டிஷ் தாங்க இது, முள்ளங்கி பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முள்ளங்கி ஒரு 2-3 அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். வரமிளகா 1-3, கடலப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், மிளகு சீரகம் இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 2-3 முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து காய் சிவறதுல ஸ்லைஸ் ஸ்லைஸாக அது குட்டி குட்டியாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பொருள் எல்லாம் ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். ஆற வச்சு இதை வந்து விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யலாமா? முதல்ல அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம வழக்கமாக பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய இந்த பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்க்க போகிறோம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விழுதாக அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படின்ற விதத்தில் ஊற்றி தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு விசில் போட்டுடலாங்க. 2 விசில் விட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா சுவையான முள்ளங்கி பிரியாணி வந்து தயாராகிடுது. நம்ம விசில் போனதுக்கு அப்புறமா குக்கரை கழட்டி கொஞ்சம் கொத்தமல்லியில் வந்து தூவி விட்டுக்கலாம். சுவையான, சூப்பரான, வெரைட்டியான முள்ளங்கி பிரியாணி தயாராயிடுச்சு. இன்னைக்கு கேட்டால்ஸ் வைக்கும் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபிஸ் முருங்கைக்காய் தோக்கு, அது கூட முள்ளங்கி பிரியாணி. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: நேரம் முற்பகல் 11:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் தருமபுரி பைசுகல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுகல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவியர் விருப்பமா தான் வளம் வர காத்திருக்கு. தோழிகள், உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 04-342 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும்,

0: 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தோழிகள் 04 34 2 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் தோழி வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம். தருமபுரி மாவட்டம் பொம்பல் கட்டி இருந்து ஏ சொல்லுங்க மேடம். நல்லா இருக்குங்களா?
0: நலமா இருக்குங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்டோம்? சரிங்கம்மா.
1: அது வந்து ஒரு பொண்ணு
0: எல்லா நேயர்களுக்காகவும் கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க மேடம்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: நேரம் 11:18. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பூவே பெண் பூவே. தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட இணையற தோழி வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் அம்மா.
5: ராஜாபாளையிலிருந்து லட்சுமி பேசுறேன்.
4: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
5: பணக்காரம் பாடல்.
4: சரிங்கம்மா,
5: அதுல வந்து 100 வருஷம் அந்த பாட்டு.
4: சரிங்கம்மா, கேட்டறலாம். நன்றி.
5: நன்றி.

0: போச்சம்பள்ளியின் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
11: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
14: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
15: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
16: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச போற தோழி, வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் தில் படத்துல இருந்து உன் சாமி குடும்பமா அம்மா, உங்களோட வாய்ஸ் சின்ன
0: நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி, கேட்டுடலாம்.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா.

தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச காத்திருக்கும் தோழி, வருக வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்குங்கம்மா.
1: அரண்மனை கிளி படம்.
0: சரிங்கம்மா.
1: ராத்திரியில் பாடும் பாட்டுன்றது அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்ங்க.
0: சரிங்கம்மா, கேட்டுடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வீட்டு வேலை தான். சரிங்கம்மா. என்ன வேலை இருக்கு?
0: சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா, கேட்டுடலாம்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
5: நேரம் முற்பகல் 11:39. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்புல இணையற தோழி வருக, வணக்கம்.
6: சிம்பட்ல இருந்து சுதாமூர்த்தி பேசுறேங்க மேம்.
5: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
6: உழைப்பாளி படத்துல இருந்து ஒரு நல்ல சாங் கொடுங்க.
5: கேட்டுலங்கம்மா. நன்றி.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேச போற தோழி வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேர் சௌமியாங்க. நாங்க சேலம் மாவட்டம் தங்ககிரி இருந்து பேசுறேங்க.
3: சரி சௌமியா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
4: எனக்கு எனக்காக பிறந்தேன் சாங் போடுங்க.
3: சரி கேட்டுடலாம். நன்றி.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
2: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
0: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நேரம் 11:51. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு பாவியர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுற தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டத்திலிருந்து ரவி பேசுறேன்.
0: சொல்லுங்க ரதி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வேதம் பாடத்திலிருந்து மலை சாறல்.
0: சரிங்கம்மா, கேட்டுடலாம். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: இணைப்புல இணைய நிறைவான நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நாங்க சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க.
4: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
5: டூயட் படத்துல இருந்து காதலே என் காதலே பாட்டு
4: கேட்டுலாங்கம்மா. நன்றி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு

நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. நாம் இதுவரை ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல் குறித்த முன்னோட்டம். பனிரெண்டு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் புதிய தடம். இன்று மண்பாண்டங்கள் செய்பவர் மற்றும் பயிற்றுனர் தர்மபுரி ரத்தினம் தெரு வி வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். ஒன்று ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. இரண்டு மணிக்கு விவசாய அரங்கம், குரங்காடு மேய்ச்சல் முறைகள் தொழில்நுட்பங்கள் பற்றி கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சேவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:00 இளம் தென்றல் இன்று என்பாட்டு எசப்பாட்டு, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் இன்று சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra today. In Vadodara, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth more than 35,000 crore rupees. In Maharashtra, Prime Minister Modi will inaugurate and address the Global FinTech Fest, GFF 2026, in Mumbai this evening. The theme of GFF 2026, one of the world's largest and most influential annual FinTech conferences, is Potential to Impact, Agentic AI, Tokenization, Quantum, Trusted, Connected Global Systems for Inclusive Finance. The GFF 2026 seeks to build on India's leadership in digital payments and financial inclusion and move from potential to impact. Prime Minister Narendra Modi, Defence Minister Rajnath Singh and Home Minister Amit Shah today paid tribute to renowned singer and former member of the Assam Legislative Assembly, Bharat Ratna Dr. Bhupen Hazarika, on his

0: சார், என் பேர் வெங்கடேஷன், நான் தர்மபுரிலேருந்து தான் சார் வரேன்.
1: சரிங்க ஐயா, என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் 10th தான் படிச்சிருக்கிறேன் சார்.
1: 10th படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணலைங்களாங்க ஐயா?
0: இல்லைங்க, அதாவது நான் 10th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார், அதனால் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் சார்.
1: முதல் முதல்ல நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த தொழிலை?
0: நான் 1997 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார்.
1: சரிங்க, எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? யாருன்னா பார்த்து கற்றுக்கிட்டீங்களா, இல்லை உங்களுக்காகவே ஆர்வம் இருந்துச்சா?
0: அதாவது எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா 24 வீடு சார், 24 வீடில் எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே செய்வாங்க. அவங்க செய்கிறத அப்படியே நான் பார்ப்பேன், கையிலேயே இப்படி செய்கிறாங்களே, ஏன் நம்மளால் முடியாதா அப்படின்ற ஒரு இது தான் சார். நான் உள்ளுக்குள்ளேயே அது ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ரத்தத்திலே இதானே சார்.
1: சரி ஓகேங்க, முதல் முதல்ல நீங்கள் எந்த மாதிரியான பொருட்களை வந்து செஞ்சீங்க?
0: நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க உண்டியில் காசி ஏற்றிக்கிறாங்க பாருங்க சார், அதுதான் செஞ்சேன்.
1: சரிங்க, எப்படி இருந்துச்சு? எடுத்தோன்னு கரெக்டாக செஞ்சிட்டிங்களா? இல்லை
0: இல்லை, எடுத்தோடனே வரல. இப்போ எங்கள் தாத்தா கொஞ்சம் நாளைக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, ஒரு 3 எங்கள் தாத்தா ட்ரைனிங் கொடுத்தாரு. அப்பா இருந்ததுனால தாத்தாவுடைய இதில் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் சார்.
1: சரிங்க, இந்த மண்பானை தொழிலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, பிடிச்சி இந்த விஷயந்தான் நிறைய செய்வேன் அப்படின்னு எந்த மண்பானைகள் இருக்கு?
0: எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சார், பொங்கல் பானை தான் சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அதுக்கு அவங்க எட்டுனு போய் பார்த்தீங்கன்னா அது குளிச்சுட்டு செஞ்சுட்டு காலையில் அந்த காப்பு கட்டணும் காலையில் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பானைகளுக்கெல்லாம் கலர் அடித்து அவங்க கோலம் போட்டு அது பார்க்குறதுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். நம்ம கிட்டேருந்து வாங்கி போய் இப்படி தமிழர் திருநாளை கொண்டாடுறாங்களேன்னு.
1: சரி ஓகேங்க ஐயா, இப்போ எப்படிங்க, எத்தனை தலைமுறையாக இந்த தொழிலில் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க?
0: அதாவது நான் வந்து 5th தலைகட்டு சார். எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவுக்கு அப்பா, எங்கள் அப்பா, நான், 5th தலைகட்டு சார் இது.
1: சரி ஓகேங்க ஐயா, இப்போ வந்து மண்பானை செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பானைகளை செய்யலாம்?
0: அதாவது கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ, பெரிய பானைன்னா 20-30, சின்ன சொப்புக்கு போனால் 100 மேலே செய்யலாம், அடுப்புனா ஒரு 40 செய்யலாம், ஆர்டர் என்ன தொட்டி பூந்தொட்டி வேணுன்னா ஒரு 30 செய்யலாம், என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அது.
1: சரிங்க, இப்போ வந்து ஒரு நகரப்பகுதியில் வசிக்கிறீங்க, கண்டிப்பாக அதற்கான மண் வந்து நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்து தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதற்கான மண்ணெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க?
0: ஆமாங்க சார், காரிமங்கலம் பக்கம் கரைக்கோடலின்னு ஒரு கிராமம் இருக்குது சார், அங்கே தான் எடுத்துகிட்டு வரோங்க. ஒரு 4-5 தலைகட்டா சிரமம் தான் சார். ஃபஸ்ட்டு மாட்டுவண்டி இழுக்கிறவர்களையும் எங்களுக்கு டென்ஷனில் இருந்துச்சு, இப்போ அந்த கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னுடைய பேரை போட்டு ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறம் தான் சார் வருத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஓட்டிக்கலாம் சார்.
1: ஒரு பானை செய்கிறீங்க, அதற்கான செய்முறைகள் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லாமே.
0: பானைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிலில் மண் உணர்த்தணும் சார், அதெல்லாம் லேடிஸ் பார்த்துக்குவாங்க, அம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க, அதை கரைக்கணும். அதுக்கப்புறம் அதை தூக்கி ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்து போடணும், அது 2 ஆறணும் சார். அதுக்கப்புறம் அதை இந்த சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசைவுங்க, அதுக்கப்புறம் தான் சார் செய்கிறதுக்கு வரும். செஞ்சு ஒரு சக்கரத்தில் உருவு கொடுத்துருவோங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சேப் கொண்டாந்துருவோங்க சார். அதுக்கப்புறம் 3 பார்த்தீங்கன்னா நிலையிலே காயணும், ஏன்னா வெயிலில் காஞ்சால் அது டேமேஜ் ஆகிரும், அதனால் ஒரு 3 வீட்டிலே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும் சார், அதாவது சின்ன பானைனா 3 ரெடி ஆயிரும் சார். இதே ஒரு பொங்கல் பானை ஆர்டர் வாங்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பானை செய்கிறதுக்கு 7-8 ஆகும். அது ஒரு ஒரு சிறுக சிறுக தான் அப்படியே உருவு சேர்த்தணும், ஒரே முட்டுக்காக பெருசு பண்ணால் அது இதாகிடும், அதனால் சின்ன சின்னதாக தான் கொண்டு போகணும் சார். அது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஐட்டம் வரும், ஒரு பெரிய பானை, அதுக்கு சின்ன பக்க பானை ஒன்று, அதுக்கு சின்னது, அதுக்கு சின்னது, அப்படியே செஞ்சு இது பண்ணுறதுக்கு ஒரு 1 ஆகிடும் சார்.
1: சரிங்க, இப்போ பானைகள் செய்ய வந்து கருவிகள்லாம் என்னென்னலாம் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கருவிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் செயற்கையெல்லாம் எதுவும் இல்லை சார், அதாவது இந்த கல் கொத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கல் செஞ்சு வச்சுருப்போங்க. நம்ம எந்த சொல்கிறதுனா அம்மிக்கல், ஆட்டுக்கல் கொத்துறவங்கிட்ட ஒரு சேப் எண்பை கொடுத்து நம்ம பழைய கல் மாடல் காமிச்சிங்கன்னா அவங்க கொத்தி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி இந்த கார்பெண்டருங்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கட்டை செஞ்சுருக்கோங்க. அப்புறம் அந்த மூங்கில் தெப்பை செய்கிறதுக்கு, இது 3 இருந்தால் போதும் சார்.
1: சரிங்க, இப்போ பானை தயாரிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவது ஒரு பானை செய்கிறது ஒரு 10 செஞ்சிடலாம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா 2-3 ஆயிரும் அது தயாராகிறதுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் உருவு கொடுக்குறதுக்கு 2-3 ஆயிரும் சார்.
1: சரிங்க, இப்போ பானையை வந்து கைகளால் செய்ய முடியாதா? கைகளால் செய்கிறதுக்கும் சக்கரத்தில் செய்கிறதுக்கும் ஆன வித்தியாசங்கள் என்னென்னலாம் இருக்குது?
0: அதாவது எப்படி சொல்கிறதுனா சக்கரத்தில் ஒரு சேப்பை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கையில் கொண்டாட முடியும். எல்லாமே கையில் பண்ணால் அது பானை மாதிரி தெரியாது சார், அது மாடலே வேறு மாதிரி இருக்கும்.
1: சரிங்க, அப்போ சக்கரம் இல்லாமல் பானையை செய்ய முடியாதா?
0: 100% வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு சின்ன விளக்கு செஞ்சாலும் சக்கரத்தில் செஞ்சு தான் அதை உருவ கொடுக்க முடியும்.
1: எதனாலங்க அது?
0: அதை எப்படி சொன்னால் நம்மளுக்கு எப்படி தலை மீன் அந்தமாதிரி சக்கரத்தில் தலையை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணுவோம்.
1: சரிங்க, இப்போ பானை செஞ்சிடறீங்க, அது உலர்த்தக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஆமாம் சார், பானை வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு முன்னாடி அதை வெயில் எடுத்து வச்சு சாயம் பூசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுனில் இருக்கிறதுனால டாடா ஏசியில் வச்சு தான் சார் எட்டு போனோம். சூளைக்கு
1: எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க?
0: அங்கே ராஜாபேட்டைக்கு போகிற வழியில் எங்களுக்குனே கவர்மெண்ட்டில் இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் சார் போய் வேக வைக்கிறதுக்கு ஏற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா புளியான் விறகு உடைக்கிற தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு, இதெல்லாம் போட்டு அப்புறம்

0: வைக்கோல் அதெல்லாம் போட்டு மூடி சேறு போட்டு மொழுகி சாயங்காலம் வரலையும் அங்கே தான் இருக்கணும், வீட்டுக்கு வர முடியாது. அதை வேக வச்சு தான் சார் நாங்கள் எட்டு வர முடியும் திருப்பி ரிட்டர்னு, ஏன்னா விட்டுட்டும் வர முடியாது. கஷ்டப்பட்டு அவ்வளோ 20 நாள் 25 நாள் உழைச்சி அதை விட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு புரியணும் இல்லை. அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, மழை வந்தாலும் வெயில் காஞ்சாலும் அதை எட்டு வந்துடணும் வேக வச்சு.
1: அது சூளையில் சூடக்கூடிய முறைகள்லாம் எப்படி அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஆமாம் சார், காலையில் ஒரு 7 மணிக்கு 8 போயிருங்க சார். வண்டி வர வச்சுட்டிங்கன்னா வண்டியில் ஏற்றி 8 இறக்கிட்டு அப்படியே அங்கேயே இருந்து எல்லாம் சாயங்காயம் பூசி சூளை வைக்கிறதுக்கு 1 மணி ஆயிரும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூவாக பிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப சாயங்காலம் 4 மணி ஆகிடும் சார்.
1: சரிங்க, இப்போ பானைகளை செய்கிறீங்க.

0: 8 இறக்கிட்டு அப்படியே அங்கேயிருந்து எல்லாம் சாயங்காயம் பூசி சூழ வைக்கிறதுக்கு மணி 1 மணி ஆயிரும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கண்டினியூவாக பிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப சாயங்காலம் 4 மணி ஆயிடும் சார்.
1: சரிங்க, இப்போ பானைகளை செய்கிறீங்க, எப்படிங்க வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சுடுவீங்களா இல்லை தினமும் சுடணுமா?
0: இல்லை சார், தினமெல்லாம் சுட தேவையில்லை. அதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 10 நாளில் முடிகிற விலையுங்குது, 1 மாதம் முடிகிற விலையுங்குது, 20 நாளில் முடிகிற விலையுங்குது, என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூழ வரும் சார்.
1: சரிங்க, இப்போ பானையை சுடுறீங்க, அது சுடும்போது நம்ம என்னென்னலாம் கவனத்தில் வச்சுக்கணும்?
0: அதாவது பார்த்தீங்கன்னா சுடும்போது பார்த்தீங்கன்னா நாம் எப்படி அந்த விறகு கரெக்டாக வைக்கணும். விறகு கரெக்டாக இல்லைன்னா ஒன்று தீ கம்மியாக போயிடும், இல்லை விறகு அதிகமாக வச்சிங்கன்னா வேக்காடு அதிகமாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்தமாக ஒவ்வொரு அணிக்கும் விறகு பார்த்து க்ளீனாக வச்சு அதை எப்படி சொல்கிறதுன்னா தெரியல.
1: அப்படிங்களா? சரி, ஒரு பானையை வந்து எவ்வளோ நேரம் சுட வைப்பீங்க?
0: ஒரு பானைன்னு சொல்ல முடியாது சார், மொத்தமாக ஒரு 100-200 பானை அடிக்கிடுவோங்க, அணி அணிக்கு விறகு வச்சிருவோங்க, அது மேலே பில்லு போட்டு மூடிடுவோங்க, அப்புறம் சாணி போட்டு மொழிவிடுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துடும், நான் விறகுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும்.
1: சரிங்க, அதற்கான விறகுலாம் இப்போ ஏரி புறத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்களா?
0: இல்லை சார், நாங்கள் நகர்ப்புறத்தில் குடியிருக்கிறதுனால எல்லாமே காசு கொடுத்து தான் சார் வாங்கணும். ஒரு கட்டு பில்லு 300 ரூபாங்க, அந்த புளியாங்குச்சி 160 ரூபாங்க ஒரு குண்டு. இப்போ அந்த கேஸ் பிரச்சனைனால 100 ரூபா அந்த குச்சி இப்போ ஒரே 3-4 மாதத்தில் 60 ரூபா ஏறி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த உடைக்கிறாங்க பாருங்க, தூள் விறகு உடைக்கும்போது தூள் வரும் பாருங்க, அது மூட்டை 150 ரூபாய் போச்சுங்க. இதில் தான் வண்டி வாடகை, வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம், மதியம் சாப்பாடு இதெல்லாம் நாங்கள் தான் சார் கொடுக்கணும்.
1: சரி ஓகேங்க, இப்போ வந்து பானையை சுடுறீங்க, அதை எப்படிங்க, அது எத்தனை நாள் கழித்து விற்பனைக்கு தயாராகும்?
0: இல்லை சார், அது சுட்டாவே விற்பனைக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னா சூளையிலேருந்து அதை பிரிச்சுட்டாவே அது விற்கிறதுக்கு அந்த மாதிரி தான்.
1: சரி, அப்படின்னா ஒரு பானை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அது விற்பனைக்கு தயாராகுது இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: சரி ஓகேங்கய்யா, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ வந்து அலங்கார பானைகள் வந்து நீங்கள் பண்ணுறதா சொன்னீங்க, அலங்கார பானைகள் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் செய்வீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அலங்கார பானைனா கல்யாணத்துக்கு கொடுக்குறோங்க சார் அலங்கார பானை, அது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு 1000, 1500 அதுக்கு தகுந்த மாதிரி, அவங்க எத்தனை பொருள் சொல்கிறாங்களோ அந்த தகுந்த மாதிரி அலங்கார பானை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாட்ஸு வீட்டுங்களில் கொடுக்குறது அதுவும் செஞ்சு தரேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூ போட்டு வைக்கிறது வாசல் முன்னாடி அதுவும் செஞ்சு தரேங்க. இதுக்கு எல்லாமே நாங்கள் கலர் பண்ணி தான் கொடுக்குறோங்க, அதாவது சொன்னால் மட்டும்தான் கலர் பண்ணுவோம், இல்லைனா கலர் பண்ண மாட்டோங்க.
1: சரிங்க, இப்போ அலங்கார பானைகளோட செய்முறைகள்லாம் என்னென்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவது நார்மல் பானைன்னு பார்த்தீங்கன்னா வெந்தால் வேலை முடிஞ்சிருங்க, இது வெந்ததுக்கப்புறம் தான் வேலையே. ஒரு ஃபோனில் போட்டு பிடிச்சின்னு வந்து காட்டுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி எங்களுக்கு கலர் அடிச்சு கொடுங்க, இந்த மாதிரி இது வேணும்னுவாங்க. நாங்கள் சொல்லிவிடுவோங்க டைமு, இத்தனை நாளில் முடிச்சு கொடுத்துருவோங்கம்மா, இத்தனை நாளில் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க, எடுத்து வந்து கொடுத்துருவாங்க சார்.
1: சரிங்க, இப்போ அலங்கார பானைகள்லாம் வடிவங்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வட்ட வடிவமாக இருக்கலாம், சதுர வடிவமாக இருக்கலாம், அந்த வடிவங்கள்லாம் எப்படி நீங்கள் துல்லியமாக அதில் கொடுக்குறீங்க?
0: அதாவது நம்ம மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் சார், ஒரு பொருளை நம்ம மாடல் பீஸ் எடுத்து வருவாங்க, இது நான் இந்த ஊரில் வாங்கினேன் அந்த ஊரில் வாங்கினேன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்க, அதை பார்த்து அப்படி பண்ணுறது தான் சார், அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது.
1: சரிங்க, இப்போ சக்கரத்தில் சுற்றும்போதே அதை பண்ணிடலாமா இல்லை தனியாக எடுத்து வச்சு பண்ணணுமா?
0: இல்லை சக்கரத்தில் அதை நான் எந்த ஒரு பொருளுமே சக்கரத்தில் ஒரு உருவு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்வாங்க. எந்த பணியாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் இந்த சக்கரம் கொடுத்துருக்குறாங்க, அதுலேயும் செய்கிறங்க, சாதா சக்கரத்துலையும் செய்கிறாங்க, பழைய காலத்து சக்கரத்துலையும்.
1: சரிங்க, ஒரு சக்கரம் வந்து எவ்வளவு விலை போகுது?
0: பழைய சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது லோன் 1982 எங்களுக்கு கவர்மெண்ட்லேயே கொடுத்த சார் லோன், அது சக்கரம் ஃப்ரீ தான், இப்போவும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் தனியாக செஞ்சால் ஒரு சங்கரம் 8000 ரூபா தான் சார்.
1: அது செய்யக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது?
0: நம்ம லேத்துலேயே செஞ்சு கொடுக்குறாங்க, அது மாடல் நம்ம சொன்னாங்கன்னா லேத்துலேயே செஞ்சு கொடுக்குறாங்க சார்.
1: இப்போ அலங்கார மண்பாண்டங்கள், அலங்கார பானைகளில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு?
0: சவால்னு பார்த்தீங்கன்னா அவங்க லாபமோ நஷ்டமோ அவங்க எட்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, நாம் அதை ஒன்று திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இது அதிகமாகிடும் செலவுகள், அவங்ககிட்ட நம்ம வந்து கணக்கு போட்டு கேட்க முடியாது, ஒரு ஆர்டர் வாங்கிட்டுங்க அது கரெக்டாக நம்ம கஸ் பண்ணி செய்ய முடியாது, ஒன்று லாபம் வரலாம் நஷ்டமும் வரலாம், சரி வாங்கின ஆர்டரை நம்ம இது பண்ண முடியாது சார், அது செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். சாதா பானைனா நார்மலாக ஒரு ரேட்னா ரேட்டு ஃபிக்ஸடு, அது ஆனால் அலங்கார பானை அப்படி கிடையாது.
1: சரி ஓகேங்க, நிறைய தகவல்களை சொன்னீங்க. இப்போ வந்து அலங்கார பானைகள் மண்பாண்டங்களுக்கு வந்து வண்ணங்கள் பூசப்படுவீங்க கண்டிப்பாக, அதுக்கான வண்ணங்கள்லாம் எப்படிங்க, இயற்கையாகவே கிடைக்குதுங்களா இல்லை செயற்கையாக வாங்கி பண்ணுறீங்களா?
0: இல்லை சார், நார்மலாகவே பானைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு செம்மன் தான், அதில் எந்த கலப்படமோ இல்லை எந்த கெமிக்கலும் கிடையாது, செம்மன் வாங்குறவங்க அதை ஃபில்டர் பண்ணி நைஸ் பண்ணி பெயிண்ட் மாதிரி அப்படியே மேலே பூசுறது தான் சார்.
1: சரி ஓகேங்க, இப்போ வந்து தொட்டிகள்லாம் இருக்குது, பூச்செடி தொட்டிகள், அதனுடைய செய்முறைகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இல்லை ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி?
0: சார் தொட்டி வந்து ஈஸி தான், ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டியினுடைய இது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, எல்லாம் அந்த பிளாஸ்டிக்கு நிறைய வந்ததுனால எங்களுக்கு தொட்டி இது கொஞ்சம் கம்மி தான் சார், ஏன்னா எல்லாம் இப்போ பிளாஸ்டிக் வந்துருந்தால் எல்லாம் அழகழகாக இதுன்ட்டு பிளாஸ்டிக்கு தான் வாங்கிக்கிறாங்க, மண் தொட்டி கொஞ்சம் இப்போ மோசம் குறைஞ்சிருச்சுங்க.
1: தொட்டிங்களாம் எவ்வளோ விலை கையா போகுது?
0: 40 ரூபாயிலேருந்து இருக்குது சார், 40 ல இருந்து

0: 200 ரூபா வெளியே இருக்குது.
1: சரிங்க. இப்போ அந்த பானைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாடு வந்து இப்போ அதிகமாக இருக்குது. முன்னொரு காலத்தில் வந்து பொங்கல் பண்டிகைனாவே கண்டிப்பாக பானை தான். எனக்கு தெரிஞ்சே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் போயிட்டு ஒரு 6-7 பானை ஒட்டுக்காக கட்டி தூக்கிட்டு வருவாங்க. இப்போலாம் அந்தளவு இல்லை, குறைஞ்சி போயிடுச்சு. சரிங்க, இப்போ வந்து அந்த காலத்தில் ஓகே, இந்த காலத்தில் எப்படி இந்த தொழிலை நீங்கள் சமாளிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கஷ்டப்பட்டால் பலன் இருக்குது சார். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வேலை செஞ்சால் இவ்வளோதான் சம்பளம், ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்சால் பாருங்கள், நைட்டு பகல் செஞ்சிங்கன்னா பலன் இருக்குது. அதாவது ஒரு விலைவாசி என்ன தான் உயர்ந்தாலும், ஒரு சிலர் ஆஃபீஸருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய இதுக்கு திரும்பிட்டாங்க, இந்த மண்பானைக்கு திரும்பிட்டாங்க சார். இயற்கையாக எண்ணத்தில் ஆப்பசுர சீட்டி, தண்ணி குடிக்கிற டம்ளரு, பார்த்திங்கன்னா ஜெக்கு, எல்லாமே இப்போ பழசுக்கு அப்படியே மாறின்னு வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 6 மாதம் எங்களுக்கு நல்லா ரன்னிங் சார். கொஞ்சம் 6 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
1: சரிங்க, எந்த மாதத்தில் குறிப்பாக அதிக விற்பனையாகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவீங்க?
0: ஜனவரி டு செப்டம்பர் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாயிரும், திருப்பியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் கழிஞ்சு ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிடும் வியாபாரம்.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எல்லா பானைகளும் செஞ்சு வச்சுருவீங்களா, இல்லை தினமும் வேலையாக செய்வீங்களா அதை?
0: சார் குறிப்பிட்ட இதுன்னு செய்ய முடியாது. இப்போது அது இது தேவைன்னா ஒரே மட்டுக்கு அன்றைக்கி கிடைக்காதுங்க. பொங்கலுக்கு திடீர்னு 1000 மணம்னா 1000 மணம் ஒரே நாள் செஞ்சிட முடியாது. அதனால் டெய்லி அது இது தீபாவளிக்கு தேவையானது, பொங்கலுக்கு தேவையானது, இந்த புரட்டாசி சாமி கும்பலுக்கு தேவையானது, அது இது அப்படியே கலந்து செய்வோங்க. எது தேவையோ அதை கொடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே ஸ்டாக் வச்சுருவோங்க.
1: சரிங்க, கண்டிப்பாக தருமபுரியில் வந்து இந்த ஒரு இடத்துல தான் பானை செய்யக்கூடிய இடங்கள்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வெளி ஊர்களுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவீங்க. எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம ஊர்லேருந்து போயிட்டுருக்கு பானைகள்லாம்?
0: சார் தருமபுரிலேருந்து ஈரோடு போதுங்க. அதை விட்டால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பொம்புடி, கடத்தூர். அதை விட்டிங்கன்னா காவேரிப்பட்டினம்.
1: சரிங்க, இங்கேருந்து ஏற்றுமதிக்கெலாம் வண்டிகள் பயன்படுத்துறீங்களா, இல்லை எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்து எடுத்துகிட்டு போவீங்களா, இல்லை தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்களா?
0: இல்லை சார், இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களே வண்டி எடுத்து, பார்ட்டிங்களே வண்டி எடுத்து வந்துடுவாங்க. எங்களுடைய வேலை வந்து லோடு பண்ணி கொடுக்குறது, டெலிவரி, அவ்வளோதான். வண்டி இல்லை அதெல்லாம் அவங்க பொறுப்பு தான் சார்.
1: சரிங்க, இப்போ அலங்கார பானைகள் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க, அதனுடைய விலையெல்லாம் எவ்வளோ போயிட்டுருக்கு?
0: நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பானை, சின்ன பானையே 300 ரூபா போகுது சார். 300 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரலையும் போகுது.
1: சரிங்க, இப்போ ஒரு மண்பாண்ட தொழிலில் நீங்கள் செய்கிறீங்க, இதற்கான மூலப்பொருட்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அதை சொல்லுங்கள். இப்போ விலை உயர்ந்ததன் காரணமாக உங்களோட தொழில் எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் சொல்லுங்கள்.
0: அதாவது மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா மண் மெயினாக தேவை சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விறகு. மண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்கோடவெளி காரிமாலம் பக்கம் எடுத்து வரேங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே விறகு போயிருக்கோ அங்கே விறகு வாங்கி தேவைக்கு தகுந்த மாதிரி காய வச்சுக்குவோங்க. ஏன்னா காய வச்சா தான் கரெக்டாக அது இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு வர வண்டிக்கார வரும்போது அவங்ககிட்ட வாங்கி அடிக்க வச்சுக்கோங்க குடோனில்.
1: சரிங்க, நீங்கள் முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் விலை கண்டிப்பாக மூலப்பொருட்களுக்கெல்லாம் உயர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பானைக்கு ரேட்டு அதிகமாக வச்சு விற்றுக்குவீங்களா, இல்லை எப்படிங்க?
0: ஆமாங்க சார், நான் வேலை கற்றுக்கின புதுசில் செட்டி, ஒரு செட்டி 5 ரூபா விற்றேன். இன்றைக்கி பார்த்தா அதே செட்டி 40 ரூபாய்க்கு இப்போ ஹோல்சேல் பண்ணுறேன். அது இப்போ ஒரு ஒரு பொருள் விளையாடும் போது நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஏற்றிக்க வேண்டியதான் சார், வேறு வழியே இல்லை.
1: சரி ஓகேங்க. மக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய பானைகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
0: சார் இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி பானை கன்ஃபார்மாக ஓடும், கம்பல்சரி. ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கள்லேருந்து ஒரு சின்ன அடி தட்டு மக்கள் வரலையும் அந்த தண்ணி குடிக்கணுன்ற ஒரு ஆர்வம். ஏன்னா இப்போ இந்த கொரோனா வந்தப்போ இந்த ஃப்ரிட்ஜி வந்து அதிகமாக இது பண்ணுறதில்ல, இயற்கையாக இருக்கிறத குடிக்கணும் அப்படின்னு மக்களுக்கே ஒரு இது வந்துருச்சுங்க, அது ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு, அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்க கம்பல்சரி இப்போ குழம்புக்கு சாதத்துக்கெல்லாம் செட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. பழைய காலத்த மாதிரி வருது, ஆனால் செய்கிறதுக்கு ஆளுங்க குறைஞ்சிட்டாங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து உங்கள் ஊரில் எத்தனை குடும்பங்கள், எத்தனை நபர்கள் வந்து இந்த தொழிலை செய்வாங்க?
0: சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செஞ்சுருந்தாங்க. 24 வீடுனா 24 வீட்டுக்காரர் செஞ்சுருந்தாங்க. இப்போ செய்கிறது பார்த்தீங்கன்னா 7 குடும்பம் மட்டும் தான் செய்யுது. மற்றவங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, வியாபாரமும் செய்கிறாங்க, வேலைக்கும் போயிட்டாங்க.
1: சரி ஓகேங்க. இப்போ ஆட்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா?
0: ஆமாம் சார், அது உண்மை தானே. இயற்கையாக அதாவது எல்லா ஊர்லேயுமே, எங்கள் ஊர்லன்னு கிடையாதுங்க, எல்லா ஊர்லேயுமே ஒரு 50 வீடுக்குதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 10 வீடு தான் செய்வாங்க, மற்ற 40 வீடும் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க.
1: சரி ஓகேங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லாமே?
0: அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என் அம்மா வசந்தி அம்மா, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஒரு ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு அவங்க சொல்ல தேவையில்லை, அவங்களே எல்லாமே கரெக்டாக எனக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மனைவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு தீபிகா, எங்கள் பையன் கோகுல், அவனுக்கு 6 வயசு ஆகுது, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூல்ட்டு வந்தாலே இது என்னப்பா செய்யட்டும் அது என்னப்பா செய்யட்டும்னு ஒரு இப்போந்தே அவனுக்கு ஒரு ஆர்வம். நான் வேணாம் சாமி இதெல்லாம் வேணாம், வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னா கூட கேட்க மாட்டான், இல்லை உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே எங்கள் ஃபேமிலியும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: கண்டிப்பாக ஒரு கூட்டு குடும்பமாக இந்த தொழிலில் செஞ்சுட்டு வரீங்க, கரெக்டாக?
0: ஆமாங்க சார்.
1: சரி ஓகே. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். கண்டிப்பாக இதை செய்யும் போது பொழுதுபோக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று இருக்கும், நீங்கள் பொழுதுபோக்காக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
0: சார் எனக்கு 2013லேருந்து அப்போது கொஞ்சம் எனக்கு மனநல கொஞ்சம் இதில் ஆகிடுச்சு, ஒண்டியே தட்டி தட்டி ஒரு வேலை செஞ்சு செஞ்சு போர் அடித்து போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பெரியமா வந்து என்ன பண்ணாங்க,

0: சரி, ஒண்டியே வேலை செய்கிறே, இந்த ஒரு எஃப்எம் வாங்கிட்டு அவங்க தான் எனக்கு எங்கள் பெருமை தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பேர் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், பாலன் கலாவதி. அவங்க கொடுத்த பின்னாடி என்னுடைய பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுதான். 11:30 வரையிலும் எங்கள் வீட்டில் வந்து கூப்பிடுவாங்க, வாங்க போய் படுக்கலாம். இல்லை, அந்த லாஸ்ட்டாக அந்த இது முடிஞ்ச பின்னாடி தான், செய்தி முடிஞ்ச பின்னாடி தான் போய் படுப்பேன்.
1: சரி, ஓகேங்க. நிகழ்ச்சிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதை சொல்லுங்க.
0: நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக போயிருங்க சார். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த 10 மணிக்கு மேலே போடுறீங்க பாருங்கள் பாட்டு, அந்த பாட்டு போட்டு ஒரு பாட்டுக்கு இத்தனை செட்டு செய்யணும் ஒரு கணக்கு வச்சுக்குவேன், அவ்வளோ ஒரு இதாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4 மணிக்கு விடை தேட வினாக்கள், அது இன்னும் சூப்பராக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் பேசுகிறாங்க பாரு, 11 மணிக்கு பூவை பெண் பூவை, அது பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் பேசணும், அவங்க பயம், பயந்த சுவாவம், எனக்கு ஒரு கூச்சமாகுது அப்படின்வாங்க. ப்ரோக்ராம் இது பண்ணுவேன் சார் கரெக்டாக.
1: சரிங்க, எஃப்எம் கேட்குறேன்னு சொன்னீங்க, எஃப்எம்ல பாட்டெல்லாம் கேட்டிங்களா?
0: ஆ கேட்டேன் சார்.
1: முதல்ல என்ன பாட்டு கேட்டீங்க?
0: ரஜினி பாட்டு தான் சார் கேட்டேன்.

0: சரி ஓகேங்க, தொடர்ந்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். உங்களை மாதிரி தொழில் செய்பவர்கள் வந்து நிறைய தகவல்களை வந்து உங்களுக்கு கற்றுத்தருவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்கிறத வச்சு. சரிங்கய்யா, இப்போ வந்து மண்பாண்ட தொழிலில் உங்களுக்கு வருமானம் வந்து இந்த காலகட்டத்தில் போதுமானதாக இருக்கா?
1: அதாவது போதுமானதானா இல்லை தான் சார், இருந்தாலும் என்னுடைய இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது மேலே ஒரு ஈர்ப்பு. எல்லாரும் சொல்கிறாங்க ஏப்பா இன்னும் இந்த காலத்தில் இந்த களிமண்ணை பிசுங்கிறேன், என்னுடைய இது எப்படி தெரியுங்களா, இதை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல சார்.
0: பிடிச்ச தொழில்
1: குழந்தையிலேருந்தே அது பார்த்தீங்கன்னா, அது எங்கள் அப்பா இதுலேருந்து அப்படியே இதாகி வந்துடுச்சு. அப்படியே அந்த வேலையை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, உங்கள் அப்பா மாதிரி இது அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பொருளை கண்ணில் பார்த்தனா அதை அப்படியே செஞ்சுருவேன்.
0: ரொம்ப ஒரு ஆர்வம் தான் இந்த ஈடுபாடு காரணமாக?
1: ஆமாம் சார், எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா இதை செய்யணும் என்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 10-15 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஆர்டர் கொடுத்துருவோம் நான் எவ்வளோ செஞ்சாலும்.
0: சரி ஓகேங்க, கண்டிப்பாக நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்களோட உழைப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு. சரி ஓகேங்க ஐயா, இப்போ வந்து இளைஞர்கள் இந்த தொழிலில் கற்றுக்குறாங்களா, கற்றுக்க முன் வராங்களா?
1: இல்லைங்க சார், இளைஞர்கள்லாம் யாரும் இப்போ வரதில்லை சார், எங்கள் சித்தப்பா மட்டும் பசங்களே இருக்கிறாங்க. எல்லாம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா போனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்கள் தான் அந்த காலத்து இதை பிடிச்சின்னு கிடக்குறீங்க, இன்றைக்கெல்லாம் மெலிக்க என்ன வருமானம் வருதோ அது மட்டும் பாருங்கண்ணான்றாங்க, இதெல்லாம் யாரும் உழைச்சுன்னுக்கிறது அப்படின்றாங்க சார்.
0: சரிங்க, இப்போ வந்து அரசு சார்பாக பொதுவான பயிற்சிகள்லாம் இதுக்கு கற்றுத்தராங்களா, நீங்கள் எதனா பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா?
1: தருமபுரியில் எதுவும் இல்லை, வெளியில் இருக்குதுன்றாங்க சார், விருதாச்சலத்தில் இருக்கு, இதுக்குன்னே காலேஜ் இருக்குன்றாங்க, நாங்கள் அங்கே போனதில்லை சார்.
0: சரி ஓகேங்க ஐயா, இப்போ இந்த தொழிலை வந்து கற்றுக்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது தொழில் கற்றுக்கணும்னு வந்தால் ஃபஸ்ட்டு கூட மாட எல்லா வேலையும் தான் செய்யணும், காலையில் எழுணும், மண்மறிக்கணும், சக்கரை ஆட்டணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டி எங்களோடய ஹெல்ப் செய்யணும். ஒரு 3 மாதம் இருந்தாங்கன்னா ரெடி ஆகிடலாம் சார், திறமையாக இருக்கிறவங்க 3 மாதம் போதும், கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களுக்கு 1-2 வருஷம் ஆகலாம். இது சிம்பிள் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண் பார்த்தா கை செய்யும் அவ்வளோதான், நுணுக்கமாக தான் சரி கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, இது எல்லாமே நம்மளுடைய இது தான் சார்.
0: சரிங்க, இப்போ எத்தனை வருஷத்தில் கற்றுக்கலாம், கற்றுக்கணும்?
1: இல்லை எல்லா தொழிலும் கற்றுக்கணுன்னா நான் வந்து 3 வருஷத்தில் கற்றுக்கினேன், எங்கள் சித்தப்பா ஆச்சரியப்பட்டார், அவங்களுடைய இது தான் சார், எல்லாமே டேலண்ட் தான்.
0: சரி ஓகேங்க ஐயா, நிறைய தகவல்களை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, கண்டிப்பாக இதை கேட்குற நேயர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த தொழிலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை மற்றவர்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு சந்தேகம் இருக்கும், அதுக்கு உங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் கொடுக்கலாமே.
1: மண்பானை விஷயமா எந்த ஒரு சந்தேகமோ இல்லை ஆர்டரோ இருந்தால் என்ன அழைக்கணுன்னா 9787744301 இந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன சந்தேகம்னாலும் நான் சொல்லுவேன் சார்.
0: சரி ஓகேங்க, யாருன்னா இப்போ புதுசாக இளைஞர்கள் கட்டுத்தரன் முன் வந்தால் கட்டுத்தருவீங்களா?
1: கண்டிப்பாக கத்தர சார், இதில் என்ன போய்.
0: சரி ஓகேங்க, நிறைய தகவல்களை வந்து எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களோட தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாகவும் ஏற்காடு பண்பலை

0: சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க.
1: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தருமபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் ரொம்ப நன்றிங்க சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி ரத்தினம் திரு பகுதியைச் சேர்ந்த மண்பாண்டங்கள் தயாரிப்பாளர் மற்றும் பயிற்றுநர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஆர். பிரபாகரன்.
3: நேரம் 12:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
5: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
4: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
6: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று 1:10 நேயர் விருப்பம். நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கடித வழியில் கேட்கும் நிகழ்ச்சி. 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்னைக்கு குரங்காடு மேய்ச்சல் முறைகள் தொழில்நுட்பங்கள் பற்றி கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். மூன்று மணிக்கு கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் எண்ணான் நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 04342244030. உங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடம் இடம்பெற்ற திரைப்படத்தோட சேர்த்து அனுப்புங்க. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்

0: சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 நாள் பயணத்தின்போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது. கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல. நான் மாடு மேய்க்கவோ, நாத்து நடவோ, பில்லுக்கு போவோ அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கின்னு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
0: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்கத் துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின் போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு ஜேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான

H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிமுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிமுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரண்டு மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். எங்கேயாச்சும் போலான்னு பார்த்தா இந்த மாடசாமி அண்ணனை காணோம். எங்க போறது, எங்கேயாச்சும் போகணுமே. ஊருக்கு வேற புதுசா வந்திருக்கோம், ஊரை சுத்தி பார்க்கணுமே. மாடசாமி அண்ணன்,
2: வாமா தமிழ, வா வா. ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருக்கிற, போயே வாரச்சந்தையாவது சுற்றி பார்க்கலாம். அங்கே நிறைய காய்கறிங்க, பழங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் சந்தையில் போய் பார்த்துட்டு வருவியா? வா, போயிட்டு வரலாம்.
1: அதுவும் சரிதான், சந்தைக்கு போனால் சகலத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன இவ்வளோ சத்தம் வருது, காதே பிஞ்சிரும்.

0: இருக்கு.
1: ஆமாமா, ஒரே சத்தமா ஹார்ன் அடிச்சுட்டு போறாங்க. பாத்து வா, வண்டிகளை மேலேயே விட்டுருவாங்களாட்டுங்குது. கொஞ்சம் ஓரமா வா. என்ன பண்றது, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் கேட்க முடியுதா?
0: ஆமாண்ணே, ஒரு மனுஷனால் இவ்வளோதான் ஒலி அளவு கேட்க முடியும் அப்படின்னு இருக்கு. இவங்க பாட்டுக்கு எக்கச்சக்கமாக அந்த ஒலிபெருக்கி எல்லாம் போட்டு நிறைய சத்தத்தை கொடுக்குறாங்க. இதனால் ஒலி மாசுபாடு ஏற்படாது.
1: ஆமாம்மா, நாம் எப்படி சாப்பாட்டில் உப்பு அளவாக பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நம்ம காதுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தாம்மா ஒலி அளவை கேட்க முடியும். 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காது கேட்குமா. அதுக்கு மேலே கேட்டால் நம்ம காது செவு பிஞ்சிருமா.
0: சரிண்ணே, இப்போ இந்த ஒலி மாசுபாடு ஏற்படுறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும்?
1: நல்லா கேட்டம்மா. இந்த ஒலி மாசுபாட்டால் நம்ம மனநிலை பாதிக்கும். இதனால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுறதுனால நம்ம இதயம்லாம் கூட பாதிக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளும் பாதிக்கப்படுறாங்க, வயசான பெரியவங்க எல்லாரும் இந்த ஒலி மாசுபாட்டால் பாதிக்கப்படுறாங்கம்மா.
0: இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு, அதையும் சொல்லுங்க.
1: இந்த ஒலி மாசுபாட்டை குறைக்கணும்னா வண்டி வாகனங்களில் ஏர் ஆர்னை பயன்படுத்தணும். காற்று ஒலிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த முறையை பயன்படுத்தணும். மேலும் இந்த அதிக சத்தம் வரக்கூடிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு தனியாக அறைகள் அமைக்கணும். மேலும் மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் போன்ற இடங்களுக்கு பசுமை மண்டலத்தை நாம் ஏற்படுத்தணும். இந்த சாலை வழியே வரக்கூடிய வாகனங்களுடைய சத்தம் வராமல் இருக்க புறவழிச்சாலையே வாகனங்களை திருப்பி விடணும். மேலும் பார்த்தீங்கன்னா கல்குவாரிகள், தொழிற்சாலைகள் இதுக்கு கொஞ்சம் தொலைதூரத்தில் நம்ம குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இந்த ஒலி மாசுபாடுகளிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். இதை நாம் மட்டும் பேசிக்கிட்டா போதாதுமா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். உன்னை நீ சரி செய்துக்கொள், உலகம் தானாக சரியாயிடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை நாம தான் எடுத்து சொல்லணும். நீயும் பெரிய சமூக சேவையாச்ச, எல்லோருக்கும் எடுத்து சொல்லி விழிப்புணர்வை புரிய வைமா.
0: சரிண்ணே சரிண்ணே, இதுக்கு மேல எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு கூட எங்க மன்றத்துல ஒரு கூட்டம் நடக்க இருக்கு, அந்த கூட்டத்துல கூட நான் இத பத்தி சொல்றேன்.
1: சரிம்மா, இத மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னாதானே எல்லாத்துக்கும் தெரியும். சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
0: ஒலி மாசுபாட்டை குறைத்து காதுகளை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வோம். நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில், தர்மபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.tholi.in என்ற இணையதளம் வாயிலாகவும், 97 91 17 19 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காலனி தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு பெற மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் தொழிற்கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: இதற்கான கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க நாள் இன்று 8/9/2026 மற்றும் நாளை 9/9/2026 ஆகும். விண்ணப்பிக்கும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகம். மேலும் தொடர்புக்கு 96/77/94/37/33 மற்றொரு எண்ணாக 96/77/94/36/33 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாகம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இட ஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16/9/2026. கூடுதல் விவரங்களை www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: साल हमारे मिडिल क्लास परिवारों की कमाई का एक बड़ा हिस्सा इन बच्चों की कोचिंग पर खर्च हो जाता है। हमारी कोशिश है कि गरीब और मिडिल क्लास के इससे बच्चे की परिवारों के पैसों की बचत हो, और इसलिए अब सरकार स्टूडेंट्स को ऑनलाइन फ्री कोचिंग व्यवस्था देने की दिशा में आगे बढ़ रही है।
1: Later in the evening, the Prime Minister will inaugurate and address the Global FinTech Fest GFF 2026 in Mumbai in Maharashtra this evening. The theme of GFF 2026, one of the world's largest and most influential annual fintech conferences, is Potential to Impact, Agentic AI, Tokenization, Quantum Trusted, Connected Global Systems for Inclusive Finance. The GFF 2026 seeks to build on India's leadership in digital payments and financial inclusion and move from potential to impact. Delhi Chief Minister Rekha Gupta today revisited the All India Institute of Medical Sciences, Delhi, to meet individuals injured in the Satyaniketan building collapse incident. Talking to media, the Chief Minister said the Delhi government will provide financial aid to the families of the affected students and labourers. Ms. Gupta said 7 people have died in the incident, while 12 victims were brought to the hospital for treatment. The Bombay High Court today refused to quash summons issued to Congress MP Rahul Gandhi in a 2019 defamation case over his remarks against Prime Minister Narendra Modi. A single bench of Justice N.R. Borkar dismissed Gandhi's petition challenging a magistrate court order that initiated proceedings against him. The Delhi High Court today refused to grant an urgent hearing on a PIL seeking hostel facilities in all colleges under Delhi University. The court asked whether such a direction could be issued in the interim and said the petition should be filed for auto listing tomorrow. The plea was mentioned following the PG building collapse in Satyaniketan near Delhi University's South Campus, which killed 7 people. Canada's retaliatory tariffs on $28 billion Canadian dollars worth of U.S. goods took effect today with duties of up to 50%. The tariffs target products, including steel, furniture and clothing, while fresh fish and lobster were removed following pressure from Canada's seafood industry. The move comes after trade talks between Canada and the United States collapsed last month, with no sign yet of negotiations resuming. Benchmark domestic equity indices were trading on a negative note during the afternoon session today. The Sensex shed 456 points to 75,676, while the Nifty declined 117 points to 23,662 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: மதிய வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:10. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேய விருப்பம் நிகழ்ச்சி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் நேய விருப்பம் நிகழ்ச்சி. ஆமாங்க, கடிதம் வழியா பாடல கேட்கிறோம் நிகழ்ச்சி தாங்க இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு முதலாவதாக கடிதம் வழியா விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து செல்வம் பிரசன்னா அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் சந்தித்த வேலை என்ற திரைப்படத்திலிருந்து நீங்க கேட்ட அந்த இனிய பாடல்.

0: உங்களுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, உங்க விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 6368077 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேய விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. வத்தல்மலை பகுதியிலிருந்து சௌதாமணி, அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடல்.

நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 6368 07 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேய விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. வத்தல்மலை பகுதியிலிருந்து சௌதாமணி அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து நேய கேட்ட பாடல்.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
0: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
10: நேயர்களே, உங்கள் இதயங்களை இசையால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேய விருப்பம் நிகழ்ச்சி, நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கடிதத்து வழியா விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. காரிமங்கலம் பகுதியிலிருந்து ஹேமாவதி அன்பு அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் விடுகதை என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.
11: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் நலமா இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார், இந்த மாதிரி வந்து பைல்ஸு எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 15-20 நாளாக வந்து என்னால் வந்து வலியே தாங்க முடியல செய்யலை அப்படின்ட்டுன்னு. சரி படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு பார்த்து செஞ்சு பண்ணாக்கா ஒரு நூல் மாதிரி அங்கே இருந்தது. அப்புறமா கேட்டேன், என்னங்க இங்கே நூல் மாதிரி இருக்குது செய்து பண்ணுது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அப்புறமா சொல்கிறாரு, இந்த நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கங்கே ஊர் ஊருக்கு வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து நூல் கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பேஷண்ட் நிறைய வர்றாங்க, நான் பார்த்துருக்குறேன் அந்த நூல் கட்டி மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தெரியுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படுக்கை வச்சு குப்புற படுக்கை வச்சுக்கிறாங்க, அப்புறம் மேலே ரெண்டு பேர் ஏறி உக்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த வெளியே தீர்த்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வெளியே தெரியுறது எல்லாமே பைல்ஸ் தான். இழுத்து வச்சு ஒரு நூல் மாதிரி வந்து ஒரு த்ரெட்டை வந்து போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டுட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அதுக்கும் ஒன்றும் சாதாரணமாகலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, 10,000-5,000 பிடிங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. அது என்னென்னா என்ன பேசிக் ப்ராப்ளம்னா வெளி மூலம் அப்படின்றது, அதாவது வெளியே தெரியறது எல்லாமே மூலம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் செஞ்சுருப்பேன். நிறைய பேருக்கு வந்து வெறும் தோல் மட்டும் துருத்திட்டு இருக்கும், அது வந்து பைல்ஸே கிடையாது. அதேமாதிரி ஒரு சிலருக்கு என்னாகவும் செய்ய பண்ணுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரத்தக்கட்டு மாதிரி வரும், மோஷன் முக்கி போய் செஞ்சு பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரத்த நாளங்களை கிழித்து செஞ்சு பண்ணிச்சு அது ரத்தக்கட்டு மாதிரி வந்து செஞ்சு அந்த இடத்துல அது ஒரு வீக்கம் மாதிரி வரும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மலச்சிக்கல் வராதிருந்து செஞ்சு பண்ணோம்னாவே போதும். வெளியே தெரியறது எல்லாத்துக்கும் நம்ம வைத்தியம் பண்ணுன்றது அவசியமும் கிடையாது. அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி நூலை கட்டி விட்டுறாங்க, அது பூரா என்ன ஆகுதுனாக்கா நூல் கட்டி விட்டால் அந்த இடத்துக்கு போகிற ரத்தோட்டம் பாதிப்படையுது, உடனே அந்த இடத்துல புண்ணாயிடு.

0: புண்ணாய் செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வலி எடுத்துக்கும் செஞ்சு, அதாவது என்ன அது நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி தான் கிடக்கும். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள். அது வந்து பைல்ஸுன்றது வந்து நமக்கு நிறைய ரத்தம் கசியணும், அப்புறமா வந்து நீண்ட நாட்களாக இருக்கணும், அப்புறம் வந்து அதில் வந்து உள் மூலம் வெளி மூலம்னு இருக்குது, அதில் அது எந்தெந்த கிரேடுன்னு இருக்குது. அதில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கிரேடுகள்லாம் வந்து மாத்திரை மருந்துலேயே அது சரியாக போயிடும். இதில் பல விஷயங்கள் இருக்குது செய்து பண்ணுது, நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னா, இந்த நூல் கட்டிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இன்வேரியபிளாக நம்ம மருந்து மாத்திரை நல்லா வர்றதில்லை. அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சு அந்த புண்ணெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி செஞ்சு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாகுது. அதாவது வைத்தியமே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களாக போய் உக்காந்து அதுக்கு ஒரு நூலை கட்டி செஞ்சு பண்ணி அதுக்கு வந்து திரும்ப ஒரு வலியும் வேதனையும் ஒரு 15-20 நாள் அனுபவித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிட்டு இதெல்லாம் தேவையற்ற வேலை என்ன பொறுத்த வரைக்கும் செஞ்ச வரைக்கும். அதனால் வந்து இதில் வந்து மூலன்றது வந்து அந்த ஆசன வாயில் பிரச்சனைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய டாபிக்கு. அதை வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் தான் தேவை, எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வெளியே ஒரு துருத்திக்கிட்டு இருந்ததுனாவே உடனே பயந்துடுறது அப்படின்லாம் இருக்க தேவையில்லை. இதில் என்னன்னாக்கா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கு ஒருத்தருக்கு ஆசன வாயில் பகுதி உள் பகுதியில் வந்து பெருங்குடலில் கேன்சர், அவருக்கு வெளியே துருத்திக்கிட்டு இருந்திருக்குது, அதை போட்டு கட்டி விட்டாங்க. அதுவும் வந்து அவர் வந்து 1-2 மாதமாக வெளியே சொல்லாத சுற்றி இருந்து எல்லாம் பூரா அந்த இடம் பூரா புண்ணாகி ரொம்ப கோரமாக வந்து, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த மலக்குடலை திருப்பி வச்சு செஞ்சு பண்ணி அந்த ரேடியோ தெரப்பின்றதை ஒன்று கொடுத்து செஞ்சு பண்ணி அதை வந்து வைத்தியம் பண்ணோம் நாங்கள். அதனால் தயவுசெய்து வந்து இன்று நவீன காலகட்டத்திலையும் வந்து அந்த மாதிரிலாம் போய் இந்த நூல் கட்டுறது செய்கிறதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகுங்க, உங்களுக்கு அருமையாக கைட் பண்ணி விட்டுருவாங்க, செஞ்சுருவாங்க. எல்லா மூலமும் ஆப்ரேஷன் பண்ணுன்றது அவசியமும் கிடையாது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேய விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பூந்தமல்லி பகுதியிலிருந்து ராமு சீதா லட்சுமி அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் மணிரத்னம் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

நேய விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. வாழைத்தோட்ட சின்னமாரி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் அன்னமிட்டக்கை என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

நேயர்கள் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குரங்காடும் மேய்ச்சல் முறைகள் தொழில்நுட்பங்கள் பற்றி கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் துரிதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் 2800 கிலோமீட்டர் நீள சரக்கு போக்குவரத்து வழித்தட பணிகள் செயலாக்கத்திற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து இன்று பேசிய பிரதமர், 21வது நூற்றாண்டிற்கு தேவையான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை வளர்ச்சிகள் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டார். 2006 ஆண்டு நாட்டின் சரக்கு வழித்தடத்திற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்ட போதிலும் 2014 ஆண்டு வரை இது சார்ந்த பணிகளில் தேக்க நிலை காணப்பட்டதாக கூறினார். ஆனால் 2014 ஆண்டு தாம் பதவியேற்ற பின்னர் இது சார்ந்த பணிகளை விரைவுபடுத்தி நாட்டின் தளவாட சூழலில் ஆக்கப்பூர்வமான முத்திரையை படைத்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதன் மூலம் போக்குவரத்து துறை எழுச்சி பெற்றதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் திமுக கொறடா திரு ஏவவேலு பேச பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அனுமதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய திரு ஏவவேலு, நேற்றைய தினம் தங்களை பேச அனுமதித்திருந்தால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெரிவித்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று குறிப்பிட்டார். அவையில் இல்லாதவர்களை பற்றி

முதலமைச்சர் நேற்று பேசியது மரபு அல்ல என்றும், எந்த குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதுகுறித்து பேசியது மரபல்ல என்றும் அவர் கூறினார். எனவே முதலமைச்சரின் ஆட்சேபகரமான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் 6 குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து முதலமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு காணப்பட்டனர். சிலர் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இச்சூழலில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக கூறி அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பேரவைத் தலைவர் திமுக கொறடா திரு ஏ வ வேலுவை மீண்டும் பேச அனுமதிப்பதாக கூறியும் திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோஷத்தை தொடர்ந்து எழுப்பியதால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர். 2027 ஆண்டின் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்திற்கு அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக, பிஜேபி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 அரசு பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி, அவசர உதவி பொத்தான்கள் 18 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் இன்று உரையாற்றிய அவர், பொது தனியார் கூட்டாண்மை முறையில் நவீன பயணி வசதிகள் மற்றும் வணிக பயன்பாடுகள் உருவாக்கப்படும் என்றார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிமனையில் 40 பேருந்துகளில் எரிபொருள் சென்சார் மற்றும் சக்கர காற்றழுத்த கண்காணிப்பு அமைப்பு முன்னோடி திட்டம் 14 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்கும் வகையில் 10,524 புறநகர் பேருந்துகளின் இருபுறங்களிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு அரண்கள் 15,79 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக திட்டக்குழுவில் சுகாதார ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதி, திட்டம், வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், அதிகாரப்பூர்வமான கொள்கை உருவாக்கம் மற்றும் திறன்மிக்க நிர்வாக முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் உதவியுடன் ஆளுகைக்கான அலகு ஏற்படுத்தப்படும் என்றார். நிதித்துறையில் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் வீடு வாங்குவதற்கான முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும். பாதுகாப்பான வருடாந்திர நேர்காணலுக்காக ஓய்வூதியதாரர் சுயசேவை முனையம் நிறுவப்படும் என்றும் கூறினார். இலங்கை தமிழர் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மேலும் 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழர் விருது வழங்கப்படும். முன்னாள் படைவீரர் மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கான மாதாந்திர நிதியுதவி 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படைவீரர்கள் கழகத்தின் பல்வேறு நிர்வாக பணிகளுக்கான ஒருங்கிணைந்த வலைதள செயலி 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார்.
தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் தொடர்பாக

0: அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் விதி மீறலை கண்காணிக்க தலா 9 பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணிஷ் நார்னவாரே கூறியுள்ளார். பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மானியத்தில் மின் மோட்டார் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அந்தந்த வேளாண் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அணுகுமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் நடப்பு நிதியாண்டில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைத்து ₹15,000 மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள சிறு குறு கிணறு விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அதற்கான மனுவினை வழங்கி பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலத்தையில் மாதாவின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு திருவிழாவின் கடைசி நாளான இன்று தேவ மாதா பிறந்தநாள் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாலை 6 மணிக்கு மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேளாங்கண்ணியிலிருந்து வெளியூர் செல்வதற்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. கர்நாடக அணைகளில் நீரின் அளவு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதோடு தமிழக அரசின் சார்பில் கூடுதல் நீர் திறந்துவிட கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 8558 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியாவை 7-3 என்ற கோல் கணக்கில் இன்று வென்று அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் நாளை சீன தாய்பேயுடன் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
4: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு அதிகபட்சமாக கீரனூரில் 90.3 மில்லி லிட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 39.9 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸும் உதகமண்டலத்தில் 10.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது.

மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 12 மற்றும் 13ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலாக உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 அல்லது 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. நாளை குமரிக்கடல் பகுதிகளில், அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 to 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: அப்பப்பா, ஒரு ஓரமா போக மாட்டீங்களே, உங்க கூட என்னால ஓட்டப்பந்தயமா ஓட முடியாது, எனக்கும் வயசாகுதுல்ல. ஏதோ மேய்ச்சலுக்கு உங்க எல்லாரையும் ஓட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உங்க பசிக்கு புள்ள திங்க வேண்டியது உங்க வேலைதான். நான் அப்படி போய் வர போறமா உட்காறேன்.
2: அச்சுச்சோ, கால்ல வேற முள்ளு குத்திடுச்சே, என்ன பண்றது? இந்த மனுஷன் ஒரு வேலையை சொன்னா செய்யறாரா பாரு. அம்முட்டு வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கை கால் நல்லா இருந்தாதான் நான் வேலையை பார்க்க முடியும். இப்போ அதுக்கும் அம்பு வந்துடுச்சு இந்த முள்ளு குத்தி. இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல.
1: யார் அங்க இந்த புள்ள வெண்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒத்தையில வர வந்திருக்கு. சரி சரி, ஒரு குரல் கொடுப்போம். வெண்பா வெண்பா,
2: யாரு நம்மளை கூப்பிடுறது? ஓ, நம்ம மருதாணி. நல்ல வேலை அந்த புள்ளையாச்சும் இங்க இருக்கு. எனக்கு ஏதாவது உதவி பண்ணும். மருதாணி, இங்க வாயே, என் கால்ல முள்ளு குத்திடுச்சு புள்ள.
1: இதோ இதோ நானே அங்கிட்டு வாரேன். நீ அப்படியே அந்த வரப்பு மேல உட்காரு. என்ன புள்ள, கால்ல முள்ளு குத்திடுச்சா? முள்ள எடுத்துட்டியா?
2: முள்ள ஒரு வழியா எடுத்துட்டேன் புள்ள, ஆனா வலிதான் இருக்கு.
1: சரி சரி, உன்கிட்ட இருக்கிற அந்த விறகு கொடு, நான் எடுத்து அந்த வீட்டாண்ட கொடுக்கறேன்.
2: உனக்கு எதுக்கு புள்ள சிரமம்?
1: அதெல்லாம் ஒரு சிரமம் இல்ல, வா போலாம்.
2: சரி, நீ சொன்னா கேட்கவா போற. மருதாணி, நீ அப்படியே எங்க வீட்டுக்கு வாப்புள்ள. வந்து வீட்டுல கொஞ்சம் கூழ் குடிச்சிட்டு போ. குடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு தெம்பா இருக்கும். அதுக்கப்புறமா உன் வேலையை பாரு.
1: அதுவும் சரிதான், இந்த வெயில் காலத்துக்கு கூழும் மோரும் நல்ல உணவாச்சே.
2: மருதாணி பாரு, உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்ததுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்.
1: என்ன புள்ள விஷயம்?
2: நம்ம ஊர் சமுதாய கூடத்துல நம்ம கால்நடைகளை எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி தீவனத்தை கொடுக்கணும், இன்னும் புது புது தகவல்களை சொல்ல போறதா நம்ம பட்டக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க புள்ள. நீயும் வா, நாம ஒரு எட்டு அங்க போய் விவரத்தை கேட்டுப்பிட்டு வருவோம்.
1: சரி வெண்பா, நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, இப்பவே போய் விவரத்தை கேட்போம்.
2: மருதாணி, யார் தெரியுமா தகவல்களை சொல்ல போறாங்க? குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் பத்தி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்களா. நாம கவனமா கேட்போம்.
3: அன்பார்ந்த விவசாய பண்ணையாளர்களே, குரங்காடு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்துருப்போம், விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த காங்கேயம் தாராபுரம் இந்த ஏரியாவில் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலங்கிறது ஒரு பிரபலம் அடைந்த ஒரு மேய்ச்சல் முறையாகும். அதாவது இந்த குரங்காடு வேளாண் காடுகளில் பொதுவாக கிழுவை மரத்தை வச்சு அவங்க வந்து அதை வேலியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கிழுவை மரத்தில் வந்து புரதச்சத்து பார்த்தீங்கன்னா 15-17% இருக்கும். அதாவது நல்ல ஒரு புரதம் தரக்கூடிய ஒரு பசுந்தீவன பயிராக இருக்கும் அது. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வெல்வேல் கருவேல் அந்த மரங்கள் அதில் இருக்க விதைகள் அதை வந்து ஆடுகள் சாப்பிடும். அதோட புரதச்சத்து 6-7% வரைக்கும் இருக்கும். மேலும் அந்த ஆடுகள் மேய்வதற்கான புல் தரையை உருவாக்கி இருப்பாங்க. அதாவது கொழுக்கட்டை புல்லை கொண்டு புல் தரையை உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி செய்யப்பட்டதுதான் குரங்காடு மேய்ச்சல் நிலம். இந்த மேய்ச்சல் நிலத்துல ஆடுகள் அல்லது மாடுகள் மேய்ஞ்சிட்டு அதுக்கு தேவையான அருந்து வசதியையும் அங்கேயே உள்ளே செய்து வச்சிருப்பாங்க. இது வந்து பொதுவா வந்து விவசாயிகள் அவங்களோட வசதிக்காக செய்யப்பட்ட ஒரு முறைன்னு சொல்லலாம். அதாவது 100 ஆடு அல்லது 20 மாடு வச்சிருக்கவங்க வந்து அதற்கான ஏரியா 1-5 ஏக்கர், ஏன்னா அங்க வந்து வறண்ட பூமி தான். அந்த பூமியில வந்து மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலமா அந்த இந்த முறையை பயன்படுத்தினாங்க. இது வந்து குரங்காடு முறையில வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லலாம். ஆனா இந்த குரங்காடு முறையில என்ன ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. ஏன்னா புல்வகை தீவனங்களை ஓரளவுக்கு ஆடுகளும் மாடுகளும் மேய்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அதில் இருக்க கொழுக்கட்டை புல் வந்து ஒரு புல்வகை பசுந்தீவனம், அதை வந்து ஆடுகள் மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். சிறிய ஆட்டுக்குட்டிகள் வந்து கிழவை மரத்தில் வந்து மேலே ஏறி அதோட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அப்போ வந்து அதில் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. இந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறப்ப அது வந்து ஆடுகளோட அதாவது குட்டிகளோட வளர்ச்சி வந்து குறைந்து காணப்படுது. அவை வந்து புல்வகை தீவனத்தை மட்டும்தான் மேய்ந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு முதல் 2 மாதங்கள் அல்லது 2.5 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் புல்வகை பசுந்தீவனத்தை அதாவது கொழுக்கட்டை புல்லை மட்டும்தான் மிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்ப அதுக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த குரங்காடு மாதிரியை வந்து நம்ம வந்து மாற்றம் செய்து அதாவது விவசாயிகளுக்கு கொஞ்சம் பலன் தர மாதிரி மாற்றம் செய்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். அதில் பார்த்தீங்கன்னா குரங்காடு மேய்ச்சல் நிலத்தில் கொழுக்கட்டை புல்லோட 3-1% அப்படிங்கிற அளவில் முயல் மசாலா நம்ம விதைப்பு செஞ்சோம். அப்படி விதைப்பு செஞ்சதுனால என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விவசாயியோட கதை தான் இது. அதாவது அவர் வந்து ஒரு

10 ஏக்கர் நிலத்துல ஆடுகள் ஒரு 200 ஆடு வளர்த்திக்கிட்டு இருந்தாரு. அதுல வந்து முந்தி வந்து குரங்காடு முறையில தான் வெல்வெல் அதாவது கிழவி மரம் அமைத்து உள்ள மரங்கள் வெல்வெல் மரம் இருந்துச்சு, உள்ள வந்து கொழுக்கட்டை புல் இருந்துச்சு, அதுல வந்து ஆடுகளை செம்மறி ஆடுகளை வளர்த்திட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு வந்து அந்த தீவன பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அவர் வந்து எங்களை நாடி எங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டப்ப, நாங்க இந்த மாதிரி நீங்க அது கூட முயல் மசாலா கலந்து விதைங்க, அப்ப வந்து உங்களுக்கு ஆடுகளுக்கு சிறந்த தீவனமா அது நல்ல சிறந்த புல் மேயருக்கான ஒரு நிலமா இது அமையும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து அங்க சொன்ன விகிதத்துல அதாவது 3:1 வேதத்துல கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலையும் விதைப்பு செஞ்சார். அடுத்த வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த முயல் மசால் முளைத்து மேல வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப வந்து அவருக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரங்காடு மேய்ச்சல் நேரத்துல முயல் மசாலா கொழுக்கட்டையோட சேர்த்து விதைக்கும் பொழுது ஆடுகளுக்கும் அவற்றோட குட்டிகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து சரியான விகிதத்துல கிடைச்சது. அதனால குட்டிகளோட எடை வந்து அதிகரிச்சு காணப்பட்டது. அந்த குட்டிகள் ஈனும் திறன், ஒரு குட்டி போட்டு விட்டுருந்துச்சுன்னா 2 குட்டி போட ஆரம்பிச்சது, ஈனும் திறன் அதிகரிச்சது. அதே போல குட்டிகளோட எடை வந்து 8 மாதத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதிகரிச்சது. இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது அதுல வந்து முயல் மசால் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 8 மாத குட்டியோட எடை பாத்தீங்கன்னா 14-15 கிலோ தான் இருந்துச்சு. ஆனா இந்த முயல் மசாலை உள்ளடக்கிய மேய்ச்சல் நிலத்துல செம்மறியாட்டு குட்டிகளின் எடை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, 8 மாசத்துல 1-1.5 கிலோ அதிகமா இருந்துச்சு. அதாவது 14-15 கிலோவுக்கு பதிலாக 16-17 கிலோவாக இருந்தது. அதனால ஒரு டீம் மூலம் அவருக்கு வந்து 1-1.5 கிலோ அதிக அளவு எடை கிடைச்சது. இவர் வந்து 200 ஆடு வளர்த்துறாரு, அதனால இவருக்கு வந்து ஒரு 300 கிலோ எடை அதிகமா கிடைச்சது. இதன் மூலம் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபாய் வருமானம் அதிகமா கிடைச்சது அப்படிங்கிறது இந்த வெற்றி கதை. இவர் வந்து இவர் சொன்ன இந்த குரங்காடு மேய்ச்சல் நிலத்துல நம்ம புதிய தொழில்நுட்பமா வேற எதுவுமே பண்ண கிடையாது, அதுல வந்து நம்ம கொழுக்கட்டை பல்லோட சேர்த்து முயல் மசாலா விதைச்சிருக்கோம். இதுதான் வந்து குரங்காடு மேய்ச்சல் நிலத்துல நம்ம பண்ண ஒரு சிறிய மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப விவசாயிகள் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்து இதை பார்த்துட்டு அங்க பக்கத்துல இருக்க விவசாயிகள் 4-5 விவசாயிகள் வந்து இதை முயல் மசால் விதைகள் எங்க கிடைக்கும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து விதைப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல இவர் பண்ணையில வந்து கோழிகளும் இருந்துச்சு, நாட்டுக்கோழிகள் வளர்த்திருந்தாரு. அந்த நாட்டுக்கோழிகளும் அந்த முயல் மசாலா போய் சாப்பிட ஆரம்பிச்சது. இப்ப வந்து அதோட முட்டையில இருக்க மஞ்சள் கருவோட கலர் வந்து அடர் மஞ்சள் நிறமா மாறி இருந்துச்சு. இதனால அவரோட முட்டைகளுக்கு அதிக அளவு டிமாண்ட், அதாவது கிராக் அதிக அளவு தேவை ஏற்பட்டுச்சு. அதனால இவரோட முட்டைகளோட விலையையும் இவர் வந்து 2 ரூபாய் அதிகப்படுத்திட்டாரு. அதன் மூலமாகவும் அவருக்கு வந்து வருடத்திற்கு 15,000 அதிக அளவு வருமானம் கிடைச்சது. அப்ப இந்த குரங்காடு மேய்ச்சல் தரையில நாம கொழுக்கட்டை புல்லோட முயல் மசாலா விதைக்கிறது மூலமா ஒரு சாதாரண 200 ஆடு வச்சிருக்க விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய் அதிகமா கிடைக்குது. இதுல வந்து நம்ம பெரிய தொழில்நுட்பங்கள் எதையும் பயன்படுத்துறதுல கூட நம்ம முயல் மசாலா விதைப்பு செய்யறோம், அவ்வளவுதான். இது மட்டும்தான். இப்ப சுழற்சி முறை மேய்ச்சல்ங்கிறது ஏன் முக்கியமாயிருச்சு? இது மாதிரி குரங்காடு சிஸ்டம் அல்லது சாதாரண இதுல மேய்ச்சல் நிலத்துல வந்து நம்ம விதைப்பு செய்து கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பலாமே, ஏன் சுழற்சி முறையில மேய்ச்சல் செய்யணும் அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம். சுழற்சி முறை மேய்ச்சல்ங்கிறது தற்போது பிரபலமடைந்து வரும் மேய்ச்சல் நிலப்பரப்பு மேலாண்மையின் ஒரு பகுதி. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு புல்வெளியில தொடர்ந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும் போது எல்லா மாடுகளும் அப்படியே மேலோட்டமா மேய்ஞ்சிட்டு முடிச்சுட்டு போயிடும். அடுத்தது வந்து பின்னாடி வர மாடுகள் வந்து அதை மேயாம போயிடும். அப்ப வந்து அதுகளுக்கு தேவையான அளவு புல் வகையோ அதுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைச்சதோ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா சுழற்சி முறை மேய்ச்சல் நிலப்பரப்பை உருவாக்குற மூலமா அந்த மேய்ச்சல் நிலத்தை வந்து நம்ம சிறு சிறு பாகங்களா பிரிச்சு அதுல இருக்க என்னென்ன புற்கள் இருக்கு, அதோட சத்துக்கள் என்ன, அதோட வளரும் திறன் என்ன, அது எவ்வளவு அளவு விளைச்சலை கொடுக்குது, இது எல்லாம் வந்து நம்ம ஒரு கணக்கீடு செஞ்சு அதுல வந்து எவ்வளவு ஆடுகளை எவ்வளவு நாள் நம்ம மேய்க்க முடியும் அல்லது எவ்வளவு மாடுகளை எவ்வளவு நாள் மேய்க்க முடியும்னு ஒரு கணக்கீடு செஞ்சுதான் நம்ம அந்த சுழற்சி முறை மேய்ச்சல் நிலத்தையே நம்ம உருவாக்குறோம். அப்படிங்கிறப்ப கால்நடைகளுக்கோ ஆடுகளுக்கோ தேவையான அளவு புல் வகை, அதாவது தேவையான பசுந்தீவனம் கிடைச்சதை நம்மளால கண்டிப்பா உறுதி செய்ய முடியும். இப்ப வந்து சுழற்சி முறை மேய்ச்சல் நிலத்துல வந்து நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கால்நடைகளின் உற்பத்தி திறன் மற்றும் உற்பத்தி நிலையினை பொறுத்து மாற்றி அமைக்கும் வசதி உள்ளது. எனவே தீவனத்திற்கான செலவினை நம்ம வந்து கணிசமா குறைக்க முடியும். சுழற்சி முறையில வந்து கரெக்டா மேய்ஞ்சிட்டு வரப்ப நம்ம அடர் தீவனம் அளவை குறைச்சிக்க முடியும். அதனால நம்ம செலவினத்தை ஓரளவுக்கு கணிசமா குறைச்சிக்க முடியும். போதிய கால அவகாசம் புற்கள் வளர்வதற்கு தரப்படுவதால் மண்ணின் தரம் கெட்டு போகாமல் இருக்கிறது. அதாவது பயிர் வளர்றதுக்கு தேவையான டைம் கொடுக்கறோம். அதாவது ஒரு மேய்ச்சல் தரையில 20 நாள் மேய்ச்சலுக்கு உட்படுத்த பிறகு அந்த மேய்ச்சல் தரையில மற்ற மாடுகளோ ஆடுகளோ மேய்வதில்லை. அதனால இங்க வந்து புல் வகைகள் வந்து வளர்றதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறதுனால நம்ம வந்து தேவையான அதாவது எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தை
வந்து அதிக அளவு உபயோகிக்காம தேவையான அளவு பசுந்தீவனத்தை சரியான முறையில் உற்பத்தி நம்ம செய்ய முடியும். இது மேலும் களை மேலாண்மைக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இதுக்கு சுழற்சி மேய்ச்சல் முறைக்கு நம்ம பொதுவாக இந்த சுழற்சி மேய்ச்சல் முறையை உருவாக்குவதற்கு முன்னாடி ஆரம்ப செலவு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா அந்த நிலப்பரப்பை சுற்றி வேலிகள் அமைக்கணும், அதை வந்து சிறு சிறு பகுதிகளாக தடுக்கணும், நீர்ப்பாசனம்

0: பாசன வசதி செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப உங்களுக்கு ஆரம்ப நிலை கட்டத்துல வந்து இதற்கான செலவினம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனா நாம வந்து புற்களோட தரம் மற்றும் உற்பத்தி, கால்நடைகளுக்கு கிடைக்கும் புற்களோட அளவு மற்றும் சத்து, இது எல்லாமே நம்மளால கணக்கீடு செய்ய முடியும். அப்ப வந்து கால்நடைகளுக்கு இவ்வளவு புற்கள் மேய்ச்சல் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கீடு செஞ்சோம்னா இவ்வளவு அடர்த்தி வனங்கள் நம்ம குறைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கறத விவசாயிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறப்ப அவங்களோட அடர்த்தி வன செலவினை வந்து நம்ம பெருமளவு குறைக்க முடியும். முந்தி காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நிலப்பரப்பு இருந்துச்சு, கால்நடைகளின் எண்ணிக்கையும் குறைவா இருந்துச்சு. அதனால நம்ம கால்நடைகளை வளர்ற புற்களை மேய்ந்து அதை வந்து பாலாவும் இறைச்சியாவும் நம்மளுக்கு உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பெருகி வரும் மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா பொதுவா புறம்போக்கு நிலங்களாலும் சரி மற்ற நிலங்களா இருந்தாலும் சரி நிலத்தோட அளவு வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. விவசாயம் செய்ய வேண்டிய நிலத்தோட அளவு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சமான நிலத்தில் அல்லது குறுகிய நிலப்பரப்புல இருந்து அதிக அளவு தீவனம் உற்பத்தி செய்யறது தான் நம்மளோட இப்போ முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த முறையில் அதுவும் ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சல் முறைங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால் மேய்ச்சலுக்கு சிறந்த நிலத்தை உருவாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமையாக உள்ளது. அந்த மேய்ச்சல் நிலத்தை சரியான முறையில் உருவாக்கி பராமரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்போதான் வந்து ஆடுகளுக்கான தீவனத்தை அல்லது ஆடுகளுக்கான தீவனத்தை நம்ம உறுதி செய்ய முடியும். இப்போ வந்து பொதுவாக ஒரு சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எடுத்துக்காட்டா எங்கள் நிலையத்தில் வந்து 1.6 ஏக்கர் நிலப்பரப்பு இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் சுழற்சி முறை மேய்ச்சல் நிலம் அமைக்க முன்னேற்பாடு செய்து அதை வந்து அந்த பகுதியை வந்து சமமான பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம். அதாவது 1.6 ஏக்கர் நிலத்தை 40 சென்ட் 40 சென்ட் 40 சென்ட் 40 சென்ட் அப்படின்னு 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம். அந்த 4 பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா குளுக்கட்டை புல்லும் முயல் மசாலும் 3:1 என்கிற விகிதத்துல விதைப்பு செஞ்சோம். அது வந்து ஒவ்வொரு பகுதியையும் நம்ம படாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேய்ச்சல் நிலம் அந்த படாக்கை சுத்தி நம்ம வந்து பசுந்தீவன மரங்கள் சூபாபுல், ஒதியன், கல்யாண முருங்கை இந்த மாதிரி மரங்களை நம்ம நடவு செஞ்சோம். இதுல வந்து நாங்கள் கணக்கீடு செஞ்சு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 40 சென்ட்லேருந்தும் நம்ம 20 ஆடுகளை 20 நாளுக்கு நம்ம மேய்ச்சல் நிலைக்கு உட்படுத்த முடியும். ஏன்னா மொத்தமாக இந்த புல்வெளி பரப்புலேருந்து கிடைக்கிற விளைச்சல் பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு ஒரு முறையில் 5.7 டன்லேருந்து 6 டன் வரைக்கும் நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும். இந்த விளைச்சலை பயன்படுத்தி நம்ம 20 ஆடுகளை 20 நாளைக்கு ஒரு மேய்ச்சல் இடத்துல நம்ம மேய்ச்சல் செய்ய வைக்கிறதுனால ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சது. ஒரு 20 நாள் முடிஞ்சோடனே அதே ஆடுகள் வந்து 2வது நிலத்துக்கு போயிடும், அதாவது படாக் 2 அதுக்கு போயிடும். இப்போ முதல் அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அறுவடை செஞ்சிச்சு, அதாவது மேய்ஞ்சு முடிச்சிருச்சு. அந்த மேய்ச்சல் நிலத்தை வந்து நம்ம மறுபடியும் பராமரிப்பு செய்யணும். அதில் இருக்க களைகள் 1-2 களைகள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலுரம் கொடுத்து அதுக்கு வந்து நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி தரணும். அப்படி செய்யறது மூலமாக இந்த புற்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஆடுகள் வந்து 2வதுக்கு போயிட்டு 3வது நிலத்திற்கு அடுத்த 20 நாள் கழிச்சு போகும், 4வது நிலத்திற்கு அதுக்கு அடுத்த 20 நாள் கழிச்சு போகும். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 60 நாள் வந்து மேய்ஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் முதல் சுழற்சி மேய்ச்சல் தளத்திற்கே வரும். அப்படிங்கிறப்ப அந்த புற்களுக்கு வளர்றதுக்கு தேவையான நாட்கள் 60 நாள் கிடைச்சிருக்கு. நம்ம தண்ணீர் வசதியும் கொடுத்துருக்கோம், உரங்களும் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து தேவையான நம்ம சொன்ன அளவான புல்லோட விளைச்சல் வந்து 6 டன் அளவுக்கு வந்துருது. அப்போ வந்து ஆடுகள் வந்து அதோட தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்ய முடிகிறது. இந்த மாதிரி சுழற்சி முறை மேய்ச்சல் தரைகளை அமைச்சு விவசாயிகள் வந்து மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ மேய்ச்சலை மேற்கொள்ளும் பொழுது நிலத்தோட உற்பத்தி திறனும் அதிகரிக்க முடியும், ஆடுகளோட திறனையும் அதிகரிக்க முடியும், மேலும் கால்நடைகளுக்கு தேவையான அடர்த்தி வனத்தின் தேவையை குறைக்க முடியும். இதுதான் வந்து இந்த சுழற்சி மேய்ச்சல் முறையில இருக்க ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி விவசாயிகள் வந்து குரங்காடு மேய்ச்சல் முறை சுழற்சி மேய்ச்சல் முறைகளை பயன்படுத்தி வறண்ட பூமியில் உள்ள கால்நடைகள் அல்லது சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்துமாறு அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன மருதாணி, குரங்காடு மேய்ச்சல் முறை தொழில்நுட்பங்கள் பத்தி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: ஆஹா, இதில் விவரங்க, இத்தனை நாளா இது தெரியாமல இருந்துட்டேன். ஆடு மாடு வளர்ப்பு செய்யறவங்களுக்கு பொன்னான விவரங்களை இவங்க சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம் புள்ள, இந்த பொன்னான விவரத்தை நம்ம முறையே கடைப்பிடிச்சா கால்நடை வளர்ப்பு மூலமா பல மடங்கு லாபத்தை நாம பார்க்க முடியும்.
2: நிச்சயம் என்பா, இது மாதிரியான தகவல்களை சொல்ல இவங்க இருக்கும்போது இனி நம்ம உழைப்பையும் மூலதனமா போட்டு நம்ம கால்நடைகளை வளர்க்கலாம்.
1: நல்லா சொன்ன புள்ள, எந்த காலகட்டத்திலையும் வேளாண்மையும் பண்ணை தொழிலும் முதன்மையா இருக்கணும்னா இந்த மாதிரியான ஆலோசனைகளை கேட்டுதான் நாம நடக்கணும். சரியான நேரத்துக்கு தான் நான் உனக்கு இதை தெரிய வச்சிருக்கேன், நீயும் அதை சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க.
2: நிச்சயம் என்பா, நாளைக்கே இதுக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம். அப்ப நான் புறப்படுறேன், மேய்ச்சலுக்கு விட்ட ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். நான் வாரம் புள்ள.
1: சரி புள்ள.

பயன்படுத்துவதால் சுமார் 15 முதல் 20% வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும். பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். இதற்கான நில தேர்வு, நிலம் தயாரித்தல் மற்றும் பயிர் விலகு தூரம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும். வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம். நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும். பயிர் வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும். இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும். இதற்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது 12.5 டன் மக்கிய தென்னை நார் கழிவு இட வேண்டும். துவரை பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். உளுந்து மற்றும் பச்சை பயிறு தன் மகர்ந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும். எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். எனவே துவரை, உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு ஆகியவற்றுக்கு முறையே 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும். இதற்கான பருவம் மற்றும் விதை அளவானது விதைப்பதற்கு ஆடி மற்றும் மாசிப்பட்டம் மிகவும் ஏற்றது. விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம். விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஆதார விதை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும். துவரை, உளுந்து, பச்சை பயிறு போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 20 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பூஞ்சான விதை நேர்த்தி. விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன்டாசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நுண்ணுயிர் விதை நேர்த்தி. 1 ஹெக்டேருக்கு தேவையான பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதைகளை 3 பேக்கெட் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் 500 மில்லி ஆறவைத்த அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரைசோபியத்துடன் 3 பேக்கெட் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். இதனால் மண்ணில் உள்ள மணிசத்தை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும். நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம், மேலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே 4.5 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். விதைப்பு மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும். பார்சல் முறையில் 2 அடி பார் அமைத்து அதன் இரு புறங்களிலும் விதைகளை ஊன்றினால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 5 டன் தொழு உரம் இடுவது சாலச் சிறந்தது. ரசாயன உரங்கள் இடும் முன் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிடல் வேண்டும். பச்சை பயிறு மற்றும் உளுந்து பயிர்களுக்கு தேவையான உர அளவினை பற்றி தெரிந்து கொள்வோம். மணிசத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இட வேண்டும். இரவை பயிர்களுக்கு தற்போது ஹெக்டேருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது. விதை விதைக்கும் தருவாயில் அனைத்து உரங்களையும் அடியுரமாக இட வேண்டும். மேலும் நுண்ணூட்ட உரக்கலவையை 1 ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் தெளிக்கும் போது தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். TNAU பயிர் அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும். இதை ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும் மண்வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது. ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும். மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும். தமிழ்நாட்டில் பயிர் வகை பயிர்கள் சுமார் 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு முறையே 400,000 மற்றும் 200,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் துவரை 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது. வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை

0: தூக்கும் தருணத்தில் ஒருமுறை தெளித்தால் போதுமானது. இலைவழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளையில் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் பிளானோபிக்ஸ் தெளிக்க வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒருமுறை தெளிக்க வேண்டும். கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம். கலவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும். கலவன்களை அந்தந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதைப்பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள், தண்டின் நிறம், வேறுபாடான செடிகள், பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும். காய்களின் நிறம், அகலம், நீளம் மற்றும் காய்களின் மேலுள்ள உரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவனை அகற்றலாம். தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை, காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். பச்சை பயிறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம். உளுந்து செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம். காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும், பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம். விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும். விதைகளை 8% ஈரப்பதத்தில் 50% கரியமில வாயுவினை கொண்டு 15 நாட்களுக்கு ஒருமுறை என 3 முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9% குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணி பைகளில் சேமிக்கலாம். இடைக்கால சேமிப்பிற்காக உள் உரை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம். நீண்ட கால சேமிப்பிற்காக 700 கன அளவு கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
6: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
7: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ரெட்ரோ என்ற திரைப்படத்திலிருந்து இப்படத்திற்கு இசையமைச்சிருக்கார் சந்தோஷ் நாராயணன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சந்தோஷ் நாராயணன் இசையில், விவேக் வரிகளில், சித் ஸ்ரீராம் சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்கவிருப்பது விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது விவேக் வரிகள், சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒரு இனிய பாடல்.

மதிய வேளையில் உங்கள் செவிகளுக்கு இசையூட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் குக்கு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கும் இசையமைச்சிருக்கார் சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் இசையில் யுகா பாரதி வரிகளில் சீன் ரோல்டன் மற்றும் திவ்யா ரமணி குரலில் ஒரு இனிய பாடல்.

நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். எட்டு மணிக்கு இளம் தென்றல். இன்று இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு. பத்து மணிக்கு சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்படலாக வளம் வரும். நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக குக்கு என்ற திரைப்படத்தில் இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் யுக பாரதி வரிகளில் கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரலில் ஒரு இனிய பாடல்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் அறிவிப்பாளர் ஆர். வான்மதி. பண்பலையில் தொடர்வது கச்சேரியில் கலக்கல் பாடல்கள்.

நேரம் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சவியின் வழியாக. நிலையத்தோட வாட்ஸ்அப் எண் 04342244030. இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடம் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்களோட பேர், உங்களோட ஊர் ஆகியவற்றை டைப் செஞ்சு அனுப்புங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஒட்டப்பட்டையிலிருந்து பாரதிராஜா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கச்சேவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஓமலூர் பகுதியிலிருந்து பாரதி சீனிவாசன், கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
2: நேரம் 3:10. கச்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்த பாடல் யாருக்காகனா மாரண்டஹள்ளி சின்னா அவர்களுக்காக, எஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நேரம் 3:16. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா நிலையத்தோட வாட்ஸ்அப் நம்பரான 04342 என்ற முன்னிணைப்போடு 24:40:30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடம், இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்களோட பேர், ஊர் ஆகியவற்றை அனுப்புங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சாமல்பட்டியிலிருந்து ஷாகுல் அமித், வேதம் திரைப்படத்திலிருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நேரம் 3:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சுகுணா மோகன் மதிக்கோன் பாளையம்ல இருந்து கேட்டிருக்காங்க, அழகி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை.

503.7. தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சேவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஹவுசிங் போர்டிலிருந்து தேவிகா, மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். நீங்கள் இணைந்திருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கிழக்கு ஆயிக்கவுண்டன் பாளையம்ல இருந்து கந்தசாமி. மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் 3:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்காங்க பாலக்கோட்டிலிருந்து அன்பு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேரம் 3:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கு. யாருக்காக அப்படின்னா, தர்மபுரியிலிருந்து கீதா பாலா அவர்களுக்காக.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தர்மபுரி. தொடர்புக்கு 9

0: 800-8488-20.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம்ல இருந்து சரவணகுமார், சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று சேலம் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாக நாம் இதுவரை ரசித்தோம் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சேவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிறைவுக்கு வருகிறது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

0: உற்சகமான மகளை வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தீடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வான்மதி. வணக்கம் வான்மதி.
1: வணக்கம் பிரபாகரன்.
0: கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிறைய குறிப்புகள் வச்சுருக்கோம். என்னென்ன குறிப்புகளாக வச்சுருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: என்னென்ன குறிப்புகள் அப்படின்றது சொல்கிறது, குறிப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா, குறிப்பாக 7 நாட்களுக்கு முன்னாடி பதில் சொல்லி பரிசு பாடல் பெற்ற நேயர்கள் தவிர மற்ற நேயர்கள் பங்கேற்கலாம்.
0: கண்டிப்பாக. அடுத்திருக்கா
1: அடுத்தா, புதிய நேர்களாக இருந்தால் 0 4 3 4 2 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ மற்ற நேயர்கள்
0: மற்ற நேயர்களாக இருந்தால் வான்மதி 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைச்சா நம்ம கிட்ட பேசலாம், பதிலும் சொல்லிடலாம், பாட்டும் வாங்கிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
2: வாழ்க வளமுடன். என்னன்றே நாகரசம்பட்டை.
0: சரிங்க, ஆரம்பமே அப்படியே அமர்க்களமா இருக்கு. உங்களுக்கான குறிப்பு எல்லாம் கொடுக்கலாமா? ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து, ஐயா இவர் வந்து ஒரு அறிவியலாளர், வெளிநாட்டை சார்ந்தவர், மிகவும் பிரபலமானவர்.
2: தொடர்ந்து
0: கேளுங்க. நன்றி.
1: வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க ஐயா.
3: ஹலோ.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: நான் பாப்பார்பட்டி பக்கம் கிட்டமட்டில இருந்து ரத்னம் பேசுறேங்க.
1: ரத்னம் ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
3: இப்போதான் நான் புதுசா அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன், புது நேயர் நான்.
1: அப்படிங்களா.
0: வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு எத்தனை வருஷமா கேக்குறீங்க எஃப்எம்?
3: நான் இப்போ ஒரு 3 மாசமா வந்து கேட்டிருக்கிறேன்.
0: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க.
3: ஒரு 3 மாசமா வந்து எஃப்எம் கேட்டிருக்கிறேன்.
0: ஓகே ஓகே, தொடர்ந்து கேளுங்க. சரிங்க, குறிப்புகள் கேட்டிங்களா?
3: இல்லை சார், எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க. எதை பற்றி இருந்தால் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணால், நீங்கள் சொன்ன நம்பர் வச்சு கால் பண்ணியிருந்தேன், ஃபஸ்ட்டு நான் கால் ஆயிருக்குது.
0: சரிங்க, சூப்பர், தொடர்ந்து பேசலாம். நம்ம வந்து ஒரு அறிவியலாளரை பற்றி கேட்டுட்ருக்கோம், கரெக்டுங்களா?
3: ஓகே.
0: உங்களுக்கான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. நீங்கள் தான் சொல்லணும் யாருன்னு.
3: எனக்கு தெரியலையே.
1: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நன்றி நன்றி. ஓகே.
1: வருக. வணக்கம்.

0: வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயத்திலும் பாராட்டப்பட்டீங்களா?
0: சரிங்க ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
2: எப்படி இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: எப்பமே
2: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
2: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: சொல்லுங்க.
2: இவர் வந்து புகழ்பெற்ற கல்லூரிகளில் வந்து படிச்சிருக்கிறாரு. வெளிநாட்டை சார்ந்தவர்னு சொல்லிட்டோம்.
3: வெளிநாட்டை சார்ந்தா? உள்நாட்டு டெல்சின்னு சொல்லலாம்னு பார்த்தேன்.
2: சொல்லிடுங்க அப்ப.
3: டெல்சின் தான்.
2: சரி ஓகேங்க, தவறான பதில் தான், தொடர்ந்து கேளுங்க.
0: வருக. வணக்கம். வணக்கம்.
3: மாலை. இதையும் வணக்கம்.
0: மாலை. வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்கம்மா.
0: உங்களுக்கான குறிப்பு, இவர் வந்து ஆசிரியராகவும் நிறைய கல்லூரிகளில் வந்து பணியாற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
3: எந்த நாட்டை சார்ந்தவர்?
0: உங்களுக்கான ஒரு குறிப்புங்க ஐயா, அடுத்த நேயருக்கான குறிப்பு கண்டிப்பா வழங்குறோம்.
3: சரிம்மா, வாய்ப்பு.
0: நன்றிங்க ஐயா.
2: தொடர்ந்து கேளுங்க. இனப்பில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
4: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து எம் ஆறுமுகம்.
2: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
4: இப்பதாங்க ரேடியோ போட்டுங்க.
2: ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அறிவியல் அறிஞரை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான குறிப்பு வேணா கொடுக்கலாம்.
4: கொடுங்க சார்.
2: இவர் வந்து அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்.
4: ஐயா, வெளியிடத்தை பத்தி கேக்குறீங்க, வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றிங்க, தொடர்ந்து கேளுங்க. சரிங்க வான்மதி, நம்ம நிகழ்ச்சியில் வந்து விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
9: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: நான்கு மணி 7 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து பெண்டல் விஸ்வநாதன்.
2: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா? ஒரு அறிவியலாளர் பத்தி
3: கேட்டீங்க. ரிச்சர்ட் பேமென்ட்.
2: ரிச்சர்டா?
3: ரிச்சர்ட் பேமென்ட்.
2: இப்படி சொல்றது, நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா வந்து வேற ஒரு அறிவியலாளர் பேரோட சொல்லிட்டீங்க. நல்ல முயற்சிங்க, தொடர்ந்து கேளுங்க. ஓகே ஓகே, இருந்தாலும் நல்ல முயற்சிங்க, உங்களுக்கு பாராட்டுகள், தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
0: வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
10: வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்க இருந்துங்க ஐயா?
10: சிவாடி இருந்து மாதா.
0: மாதா ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: எனக்கு மேல ஒரு குறிப்பு
0: உங்களுக்கான குறிப்பு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1931 ஆண்டுல வந்து

0: கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலிருந்து இளநிலை பட்டம் பெற்றிருக்காரு.
1: என்ன தெரிஞ்சது சொல்றேன் பாருங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: விசில்
2: என்னங்க ஐயா?
1: ஆர் விசில்,
0: ஆர் வில்சன் சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஏய் இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
2: என்ன பிரியாணி கூட நேயர், வணக்கம்.
3: பாலை வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: துணிக்கட்டி மாரியம் கோல், காந்திகுமார்.
2: சரிங்க ஐயா, குறிப்புகளை கேட்டிங்களா?
3: எதுக்குண்டான குறிப்பு கொடுங்க சார்.
2: இவர் வந்து 1931 வந்து இளநிலை பட்டம் வந்து பெற்றார்னு வான்மதி
3: சொன்னாங்க.
2: உங்களுக்கான குறிப்பு என்னென்னா, 1933 வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க.
3: தமிழ்நாட்டுவா இந்தியாவா சார்?
2: இந்தியாவும் இல்லை, தமிழ்நாடும் இல்லை, வெளிநாடு, அமெரிக்காவை சேர்ந்தவன் சொல்லிட்டோம்.
3: சரி, வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
0: வருக, வணக்கம். வணக்கம்.
2: இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க வான்மதி. இணைப்பில் இணைய கூடிய நேயர், வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க ஐயா. வணக்கம்.
3: நாங்க புதுசுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
3: இது சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: கொண்டசாமனாலே சின்ன பையன்.
0: சின்ன பையன்களா?
2: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: ஆமாங்க, பாலக்கோடு.
2: சரிங்க, வாழ்த்துக்கள். இப்போதான் முதல் முறையாக பேசுறீங்க இல்லையா?
3: ஆமாம்.
2: சரிங்க, தொடர்ந்து பண்பலையை கேளுங்க.
3: கேட்டு தான் இருக்கிறேங்க சார், ஒரு 10 நாளாக போடுறேன். இப்போ தான் ஏதோ வந்து நிற்குது லைனு.
2: கண்டிப்பான உங்களுடைய உழைப்பிற்கு பலன் இருக்கு, தொடர்ந்து பண்ணுங்க.
3: ஆ
2: சரி, குறிப்புகளை கேட்டீங்களா?
3: குறிப்பு கேட்டேங்க. தமிழ் இந்தியா வந்தாக்கில் சொல்லலாம், இது வெளிநாடுன்றீங்க.
2: சரி, அப்போ தொடர்ந்து கேளுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
3: சரி,
2: இனிப்பில் கூடிய நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
4: நான் பாலக்கோடுல இருந்து அன்பு பேசுறேங்க.
2: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு ஒரு குறிப்பு.
2: இவர் வந்து 1960 வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றார்.
4: ராபர்ட் ஓமன் ஹீமர்.
2: ஒரு சூப்பரான அறிவியல் அறிஞரை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்?
4: நீங்க தெரியலீங்கய்யா, அமெரிக்கா நீங்க சொன்னீங்க, இருந்தாலும் விட அதுதான் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன்.
2: கொஞ்சம் நெருங்கி வந்து தவறா சொல்லிட்டீங்களே.
4: அப்படிங்களா? சரிங்க, நன்றி.
2: சரி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
4: நன்றி.
0: வருக, வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலம் பார்த்தீங்களா?
0: பண்பலையில் அனைவரும் நலம். ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுக்கறீங்களா?
0: கண்டிப்பா, உங்களுக்கான ஒரு குறிப்பு. இவர் வந்து பாத்தீங்கன்னா, தொல்லியல் துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கி, அதுல வந்து பாத்தீங்கன்னா, கதிர் இயக்க கரிம கால கணிப்பு முறையின் வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம்.
5: ஓகே, நான் நினைக்கிறேன் இவர் வந்து அயல் நாட்டவர் அப்படிங்கறதுனால ஸ்டீவ் ஹாக்கின்ஸ். அவர்
2: ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் அப்படி சொல்றதே, எல்லாரும் நெருங்கி வரீங்க, ஆனா சரியான பதில் சொல்ல
0: வரீங்க. அந்த அமெரிக்கா அப்படின்றதுனால, பட் ஆனா அவர் இல்ல. நாங்க கேட்ட கேள்வி இல்லைங்க. முயற்சிக்கு நன்றி.
2: என்ன பிரியாணி கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: வி சுகுமார், மாதம்பதி.
2: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார்.
2: பதில் சொல்லாமே.
6: விலாஸ்ட் பிராங்கின் லிபி.
2: வாவ், எவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க, கரெக்டா சொல்லியிருக்கீங்களா?
6: இதுதாங்க ஐயா, விலாஸ்ட்
2: ஓகே, கரெக்டா ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டீங்க.
6: சரிங்க ஐயா,
2: எந்த நாட்டை சார்ந்தவர் தெரியுமா?
6: அமெரிக்காங்க.
2: ஓகேங்க ஐயா, வாழ்த்துக்கள், கரெக்டான பதில சொல்லிருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
6: பாடல் வந்து எதிரும் புதிரும். காத்து பசபசங்கன்னு ஒரு பாட்டு வரும் ஐயா, அது கொடுங்க.
2: சரி ஓகேங்க ஐயா,
6: நன்றி.
2: நன்றிங்க ஐயா. அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த வில்லார்ட் ஃப்ராங்க் லிப்பி அப்படின்ற ஒரு வேதியாளர் பற்றி தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். கரெக்டான பதில வந்து சுகுமார் ஐயா சொல்லிட்டாரு. சரிங்க வன்மதி, இவரை பற்றிய மற்ற குறிப்புகள்லாம் நீங்கள் சொல்லிடுங்க.
0: இந்த சொல்லிடலாம். இவர் வந்து ஒரு அறிவியலாளர், நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லணும். புகழ்பெற்ற கல்லூரிகளில் வந்து இவர் படிச்சிருக்காரு. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கொலம்பியா, சிக்காகோ, கலிஃபோர்னியா அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் தான் வந்து படிச்சிருக்காரு. இவர் வந்து ஆசிரியராகவும் பல கல்லூரிகளில் வந்து பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மாணவர்களும் வந்து பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 1931 ஆண்டு

0: வந்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டிருக்காரு. 1960 வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசையும் பெற்றுள்ளார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.
1: கண்டிப்பாக வன்மதி. அது மட்டும் இல்லை, 1957 எலியட் கிரஸ்டன் என்ற பதக்கமும், 1958 வில்லார்ட் கிப்ஸ் பதக்கமும் வந்து இவர் பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு ஏன் நம்ம இவரை பற்றி நம்ம கேட்டோம்னா, இன்றைக்கி இவருடைய நினைவு நாள் வன்மதி.
0: அதுக்காக தான் இந்த கேள்வி எடுத்து.
1: கண்டிப்பாக, இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 17, 1908 வந்து பிறந்தார். இவருடைய நினைவு நாள் இன்றைக்கி 1980 இவர் நம்மளை விட்டு சென்றுட்டார். அமெரிக்க இயற்பிய வேதியியலாளர் தாங்க இவர். பரிசு பாடலுக்கு முன்பாக,
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி, பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
6: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
5: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
6: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
7: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
6: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
9: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET. TNPSC Group 1 மற்றும் Group 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
1: நேர்கள் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
11: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
12: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
13: முழங்கால்ல வலியா? மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
14: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
16: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
17: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லாத சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
18: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: திருவாளூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நான்கு மணி 25 நிமிடத்தில் நாம் கிட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். சரிங்க வன்மதி, நம்ம நிகழ்ச்சியோட முதல் குறிப்பாக வந்து ஒரு அறிவியலாளரை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அடுத்த குறிப்பு நம்மக்கிட்ட என்ன இருக்குது?
9: அடுத்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம்.
8: கண்டிப்பாவா?
9: ஆமாம்,
8: உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு குறிப்பு எடுத்துட்டீங்க.
9: ஆமாம், இது வந்து நேயர் வந்துட்டு சொல்லிடலாம்.
8: சரி, ஓகே. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் சார்.
8: வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
10: சார், சேலம் மாவட்டத்திலேருந்து ரம்யா பேசுகிறேன் சார்.
8: சரிம்மா, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுக்கலாமா? இது வந்து ஒரு கோவில்மா. நம்ம இந்தியாவில தான் இருக்கு. சிவன் கோவில். மூன்று குறிப்பு கொடுத்தாச்சு, நீங்க தான் சொல்லணும். என்னமா உங்களோட இணைப்பு சரியில்லை?
10: உத்தரகோசம் மங்கை.
8: அந்த கோவில் சொல்றீங்களா? தவறான பதில்மா, தொடர்ந்து கேளுங்க.
11: தஞ்சை
9: பெரிய கோயில் பதில் சொல்றீங்களா? இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
8: இணைப்பிள்ளை கூடிய நேயர் வணக்கம்.
9: சிவன் கோயில் சொல்லிட்டோம், ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதர் இல்லீங்களா?
8: தொடர்ந்து கேளுங்க. நன்றி. என்ன பிள்ளை கூட நேயர் வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம் சார்.
8: வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
12: சொல்லுங்க சார்.
8: நீங்க தான் சொல்லணும், யாருங்க இருந்து பேசுறீங்க?
12: கரும்புரி மாவட்டம், தேக்கலாங்கம்பட்டி கிராமம்.
9: ஐயா, உங்களோட பேர் சொல்லலாங்களே?
12: சிவகுமார். சிவகுமார்.
9: சிவகுமார் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
12: நமக்கு ஒரு குறிப்பு இருந்தாங்க.
9: சரி, உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலானது 12ஆம் நூற்றாண்டில் இருந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆட்சி காலத்தில் இருந்த கோயில். கோயமுத்தூர்ல இருக்குன்றீங்களா? இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தவறான பதில.
8: இனப்பிள்ளை கூட நேயர் வணக்கம்.
13: ஐயா மாலை வணக்கம். வருவது ஏறுவர் ஒன்றியம், மலையனூர், கண்ணப்ப நகரில் இருந்து கண்ணாட்டங்கராஜ் பசங்க.
8: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
13: கேட்டுட்டு இருக்கிறேங்க. எனக்கு என்ன ஒரு குறிப்பு?
8: உங்களுக்கான குறிப்பு வந்து, இந்த கோயில வந்து 3 கருவறைகள் இருக்கு.
13: 3 கருவறைகளா?
9: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்கம்மா?
14: கிருஷ்ணகிரி மாவட்டம், கெங்காவரம், தேன்மொழிமா.
9: தேன்மொழியம்மா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
14: கேட்டங்கம்மா. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்கம்மா.
9: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலானது காகதிய பேரரசின் கட்டிடக்கலைக்கு வந்து மிக சிறந்த கோயிலா விளங்குது அப்படின்னு சொல்லலாம்.
14: கேதர்நாத் கோயில்மா?
9: கேதர்நாத் கோயில் இல்லைங்கம்மா. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சு.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில்.

0: குடிநேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: பாளையம்புதூர் காங்கிரஸ் வணக்கம்
2: ஐயா. உங்க இனிப்பு கொஞ்சம், அதாவது வால்யூமை அதை கம்மி பண்ணி வச்சுட்டு வந்து பேசுனீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா. ம், சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: பாளையம்புதூர் காங்கிரஸ் சங்கல்மா.
2: பாளையமுதல்ல இருந்து காந்தன்
1: தங்கவேல், காங்கிரஸ் தங்கவேல்.
2: தங்கவேல் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: கேட்டுமா. காலஸ்திரி?
2: காலஸ்திரி இல்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, குறிப்புகள் கேட்டுக்கலாம், பரவாயில்ல.
0: நன்றி. நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட்
4: சன் பிரீஃப்ஸ். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: வருகின்ற 13 முதல் 3 செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
0: நான்கு மணி 32 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். அப்படியே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு கோவிலை பற்றியான குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
9: கோவா சார்.
0: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
9: சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பா
2: ஐயா? இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கு. என்ன கோவில் அப்படின்னு தான் கேட்குறோம். தெலுங்கானா மாநிலத்துல இருக்கும். இந்த கோயில வந்து இப்ப பாத்தீங்கன்னா நினைவு சின்னமா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான குறிப்பு சொல்லியாச்சு.
0: என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம்.
10: ஹலோ,
0: வணக்கம்.
10: தர்மபுரி மாவட்டம்.
0: ஆமா, உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 12 கட்டப்பட்ட கோவில் இது. என்னமா உங்களோட இணைப்பு சரியில்லைங்கம்மா? தவறான பதில்மா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணைக்கூடிய நேயர், வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
11: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அந்தர்.
0: சரிங்க, குறிப்பில் கேட்டீங்களா?
11: கேட்டேங்க சார்.
0: ம், பதில் சொல்லாமே.
11: தெலுங்கானா மாநிலம் தனங்கல் பகுதியில் உள்ள சாயா சோமேஸ்வரர் கோயில்.
0: சொல்லிட்டோம். சைட்டான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுகு மாவட்டத்தில் இருக்குது.

0: கொல்லக்குடி கோயில்.
1: கொல்லக்குடி கோவிலுங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: சிவன் கோயிலுங்களா இல்லை வேறு எதனா கோயிலா?
0: சிவன் கோயில் தான்.
1: சரிங்க, கரெக்டான பதிலாக தான் சொல்லியிருக்கீங்க. என்ன பரிசு பாடல் கேட்கலாம்?
0: படம் பெரியண்ணா,
1: ம்,
0: 1999 வந்த படம்.
1: சரிங்கய்யா.
0: தன்னானே தாமரை பூ வந்து பாடல் கூட அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும்
1: சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க உங்களுக்கு.
0: நன்றி.
1: தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கொள்ளலக்குடி கோவில் அப்படின்றது மிகச்சரியான பதில். மற்ற குறிப்புகள்லாம் வான்மதி நீங்கள் சொல்லுங்கள்.
2: ம், சொல்லிடலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில்னு சொல்லி ஆரம்பத்துலேயே சொன்னோம். இந்த கோயில் வந்து முழுகு மாவட்டத்தில் இருக்கிற பாயம்பெட் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் வந்து காகத்திய அந்த ஆட்சி காலத்தை சார்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து 3 கருவறைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்போ எடுத்தோம் அப்படின்னா, இந்த கோயில் வந்து இப்போ வந்து தேசிய நினைவு சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத குறிப்பிடத்தக்கது.
1: கண்டிப்பாக ஒரு பழம்பெரும் கோயில்கள்லாம் இப்போ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சு வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரியா?
2: ஆமாம், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற கொல்லலக்குடி கோயில் தான் வந்து நாம் எடுத்திருக்கோம் இந்த கோயில்.
1: சரிங்க,
2: அழகாக பதில் சொல்லிட்டாரு.
1: கண்டிப்பாக அவருக்கான பரிசு பாடலும் கொடுத்துடலாம். இதோ கேளுங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் September 10 to 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
3: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
2: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
3: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
2: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
3: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
3: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
5: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: நேர்களே, உங்களின் இணைந்திருக்கு இன்று மாலை 5 மணிக்கு மனதை மயக்கக்கூடிய மாலை தென்றல். சூப்பரான பாடல்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு, தொடர்ந்து கேளுங்க. 4:43 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். சரிங்க வன்பதி, நம்ம நிகழ்ச்சியில் இது வரைக்கும் 2 குறிப்புகள் கொடுத்துருக்கோம். அப்போ அடுத்த குறிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு, நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் கடத்தூர் தீர்ல இருந்து முன்னே.
6: அம்மா, உங்களோட இனிப்பு சரியா இல்லைங்கம்மா?
7: கரெக்டா
6: தான். சொல்லுங்க.
7: சொல்லுங்க,
6: உங்க பேர் சொல்லுங்க.
7: முனிரத்னம்.
6: சரிங்கம்மா, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுக்கலாமா?
7: கொடுங்க சார்.
6: இது வந்து ஒரு நாடு.
7: சரிங்க.
6: ஐரோப்பா கண்டத்துல இருக்கு.
7: சரி.
6: சுற்றுலாவுக்கு பெயர் போன நாடு. சரிங்கம்மா.

0: வந்து கேளுங்க. நன்றி.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊருமா? மகேஸ்வரி அம்மா.
2: மகேஸ்வரி
1: அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: மாசியம்பட்டி.
1: மாசியம்பட்டில இருந்து மகேஸ்வரிங்களா? மூன்று குறிப்புகள் கேட்டீங்களா? கேட்கலீங்களா? சரி, ஒரு நாட்டை பத்தி தான் கேட்டிருக்கோம். இது வந்து ஒரு நாடு அப்படின்னு சொன்னோம். ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடை பத்தி கேட்டுட்ருக்கோம். சுற்றுலா தலங்களுக்கு கூட மிகவும் ஏற்ற நாடு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தக ரீதியாகவும் இந்த நாடு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். எந்த நாடு அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். இல்லைங்கம்மா.
0: கிரீன்லாந்து.
1: நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
0: இல்லைங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: நான் ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அரிசி கடைக்காரர் தேவராஜ் பேசுறேன்.
0: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
3: கேட்டங்க. மேலும் எனக்கு ஒரு குறிப்புகள் கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பா கொடுக்கலாம். உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுல வந்து ஒரு 2 கோடி மக்கள் வசிக்கிறாங்க.
3: அப்படிங்களா ஐயா? சிங்கப்பூர் ஐயா?
0: சிங்கப்பூர் ஐரோப்பிய கண்டம்னு முதலே சொல்லிட்டமே. நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
1: வணக்கம்.
4: வணக்கம் அம்மா, பாப்பாரப்பட்டில இருந்து பழனி பேசுறேம்மா.
1: பழனி ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டுதான்
1: பாக்கறேன். உங்களுக்கான குறிப்பு?
4: ஒரு நாடு பத்தி கேட்டுக்கிறீங்க. அந்த நாட்டுல இப்ப பெரிய பேரளவே அடைஞ்சு அந்த நாடு சொல்லலாமா? நேபாளம்.
1: இல்லைங்க ஐயா,
0: முதல்ல சொல்லிட்டங்க ஐயா, ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு. நன்றி, தொடர்ந்து கேளுங்க. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
5: நாகப்பட்டினம்ல ராஜா பேசுறேன் ஐயா.
0: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டுங்க ஐயா. 2 கோடி பேர் தான் இருக்கன்னு
0: சொல்லிருக்கீங்க. ஆமா,
5: வெளிநாடுன்னு சொல்லிருக்கீங்க.
0: குரேசா. என்னங்க ஐயா?
5: குரேசா.
0: ஏ, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க ஐயா.
5: ஐயா, அந்த நாடு பேர் குரேசாங்க ஐயா.
0: இல்லைங்களே.
5: இல்லைங்களா?
0: தொடர்ந்து கேளுங்க. நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கம்மா.
4: அண்ணா வணக்கம். அண்ணா, சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழக்கடை குருநாதன் பேசுறேங்க. அண்ணா நலமா அண்ணா?
1: பண்பலையில் அனைவரும் நலம் ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா?
4: கேட்டுக்கிட்டாதான் இருக்கிறேன். எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: கண்டிப்பா. உங்களுக்கான குறிப்பு, இந்த நாட்டோட அடர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் பரப்பளவுல இருந்து இந்த நாடு 122வது நாடா இருக்குங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு,
4: இந்த நாடு கொஞ்சம் குறைவான மக்கள் இருக்குன்னு சொல்றீங்க.
1: 2 கோடி மக்கள் இருக்காங்கன்னு முன்ன குறிப்பிலே
4: சொல்லிட்டாங்க. இது சிங்கப்பூர் நாடுகள்ல.
0: சிங்கப்பூர் இதுங்களுடைய ஒரு நேயர் சொன்னாரு. அது இல்லாம இது ஐரோப்பிய கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு நம்ம சொல்லிட்டோங்க ஐயா.
4: அப்படியா கண்ணா?
0: ஆமாங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க ஐயா. நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: மதிகான பள்ளியில இருந்து மதுஸ்ரீ.
0: குறிப்பில கேட்டீங்களா? சரிங்கம்மா, 3 நாளைக்கு முன்னாடி பதில் சொல்லிருக்கீங்களே, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
7: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன். வணக்கம். நான் பாப்பாரப்பட்ட நவீன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
7: கேட்டங்க. சமீபத்தில் செய்தித்தாள வந்த நாடுங்களா? இன்னைக்கு நேற்று அந்த மாதிரி செய்தித்தாள வந்த நாடுங்களா?
0: இருக்கலாம்.
7: இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், லக்சம்பர்க்.
0: என்ன, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க. லக்சம்பர்கா? வா, பக்கம் வந்துட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற நாடை தான் நம்ம கேட்டோம், ஆனால் அந்த நாடு இல்லையே. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள். என்ன பிள்ளை கூட நேயர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
8: வெள்ளார் ரங்கசாமி ஐயா.
0: சரிங்க, குறிப்பில் கேட்டீங்களா?
8: கேட்டேங்க ஐயா. ருமேனியா நாடுங்க ஐயா.
0: ருமேனியா. எதை வச்சு சொல்றீங்க?
8: நெட்ல போட்டங்க, அதாங்கயா வந்தது.
0: அந்த ரொமானிய மக்கள் வந்து இந்த நாட்டில் வாழ்றாங்க. எல்லாம் நெருங்கி வரீங்க, ஆனால் கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
8: நன்றிங்க.
0: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க.
1: வருக வணக்கம்.
9: ஹலோ, மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்க இருந்துங்க?
9: மேடம், சின்ன சிறகாப்படியிலிருந்து கவிதா பேசுறேங்க மேடம்.
1: கவிதா அம்மா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
9: கேட்டேங்க மேடம்.
1: சரி, உங்களுக்கான குறிப்பு சொல்லுங்களா?
9: சொல்லுங்க.
1: அதாவது இந்த நாடானது தென்கிழக்கு ஐரோப்பியாவில் இருந்து, அதாவது பால்கன் வளைகுடா அதுல இருந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: ஷைட்டான குறிப்பை சொல்லிட்டோம், ஈஸியா சொல்லிடலாம்.
9: நெதர்லாந்து.

0: இடம்
1: நெதர்லாந்து. வாவ், கரெக்டாக ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடை தான் சொல்கிறீங்க, ஆனால்
0: நான்
1: சரியான நாடை சொல்லலையே.
0: நன்றி, தொடர்ந்து கேளுங்கம்மா, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
2: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி,
2: தேங்க்யூ
0: நன்றி.
2: மேடம்.
1: சரிங்க வன்மதி, நம்ம நிகழ்ச்சியில்
0: சொல்லுங்கள், ரொம்ப
1: விளம்பர
0: நன்றி.
1: இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
1: நான்கு மணி 51 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதை விடை தேடும் வினாக்கள். ஒரு நாட்டை பற்றி நம்ம குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய நேயர்கள் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
9: ஐயா. வணக்கம்யா, மதிவன் பாலி மோகன் பேசுறியா?
1: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
9: ம், கேட்டீங்கயா.
1: ம்,
9: இன்னொரு குறிப்பு போடுங்க, விட பக்கமாக குறிப்பு பார்த்தேன்.
1: அப்படிங்களா?
9: ம்,
1: சரிங்க. உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பால்கன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு சில நாடுகள் தான் இருக்கு, டக்குன்னு சொல்லிடலாம்.
9: சரியா, நீங்க எல்லா குறிப்பும் வச்சு ஒரு விட பண்ணி
1: எடுத்திருக்கேன். சொல்லுங்க.
9: வட மாசிடோனியா.
1: வட மாசிடோனியாவா?
9: ம்,
1: சரிங்க. எந்தெந்த குறிப்புகள் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சீங்க?
9: அதான் சகோதரி வான்மதி அவர்கள் மிக அருமையான குறிப்பு சொன்னாங்க, பால்கன் தீபகற்பத்தில் வளைகுடாவில் இருக்குன்னு சொல்லிட்டு.
1: ம்,
9: ஐரோப்பாவில் உள்ள தென்கிழக்கு பகுதி.
1: கண்டிப்பா,
9: சொல்ல போனா 122 முதல் 125 இடத்துல வந்து உள்ளது, உலக மக்கள் அடர்த்தி இடத்துல.
1: ஆமாங்க, கரெக்ட் தான். சரிங்க, விட்டா நீங்களே எல்லா குறிப்பும் சொல்லிடுறீங்க போல, நாங்களும் கொஞ்சம் சொல்லணும்.
9: எல்லா குறிப்பையும் எடுத்துட்டீங்க, அந்த நாட்டு பேர் போட்ட உடனே.
1: சரி ஓகேங்க ஐயா, என்ன பரிசு பாடல் கேட்கலாம்
9: ஐயா? பரிசு பாட்டீங்க.
1: ம், எங்களுக்கு பிடிச்ச பாட்டா
9: படம் வான்மதி.
1: ம்,
9: வைகரையில் வந்ததன்னு அந்த பாடல் குடிங்க. வாய்ப்புக்கு
1: நன்றிங்க.
9: நன்றி,
1: நானே சொல்லிடுறேன். வாழ்த்துக்கலங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வடக்கு மாசிடோனியா அப்படின்ற ஒரு நாட்டை பற்றி குறிப்புகள் கொடுத்துட்டு இருந்தோம். நேயர் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு வான்மதி.
0: ஆமாம் பிரபா,
1: மற்ற குறிப்புகள்லாம் நீங்களே சொல்லிடுங்க.
0: ஓகே, அதாவது இந்த நாடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டோட அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பரப்பளவில் வந்து 122வது நாடாக இருக்குது. இடப்பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா 145வது நாடாக இருக்குது. தென்கிழக்கு ஐரோப்பாவிலேருந்து, அதாவது பால்கன் வளைகுடாவில் தான் இந்த நாடு இருக்குது. 1991 வந்து யுகாஸ்கோவில் இருந்து தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
1: கண்டிப்பாங்க, கிழக்கில் வந்து இதனுடைய எல்லையான நாடாக வந்து பல்கேரியா இருக்குது, தெற்கில் வந்து கிரேக்கம் இருக்குது, மேற்கில் வந்து அல்பேனியா. இதை சுற்றி இந்த நாட்டை சுற்றி எல்லைகளாக வந்து இந்த நாடுகளாக இருக்குது.
0: சரி, இந்த நாட்டை பற்றி இன்றைக்கி ஏன் கேட்டோம் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து செப்டம்பர் 8 இல்லையா, அதாவது 1991 வந்து இன்றைக்கி தான் அந்த நாடு வந்து தனியாக பிரிஞ்சு
0: விடுதலை பெற்றது.
1: கண்டிப்பாக, அப்போ வந்து சுதந்திர தினம் இன்றைக்கி அவங்களுக்கு, கரெக்டாக.
0: அதனால தான் வந்து இந்த கேள்வியை இன்றைக்கி எடுத்துருக்கோம்.
1: சரிங்க வான்மதி, சரியான பதிலை சொன்ன அந்த நேயருக்கான பரிசு பாடல் இதோ.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களுக்காக.

நற்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் ஆர்கே பிரபாகரன் மற்றும் வான்மதி. நன்றி நேயர்களே.

நேரம் மாலை 5 மணி. நேர்கள் இணையும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியோட முதல் பாடல் தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: நேரம் மாலை 5:07. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:15. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848482.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: நேரம் மாலை 5:23. இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புத்தம் புது பூவை என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: Viking Bunions and Briefs.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641.

0: வாட்ஸ்அப்புக்கு 9865754222.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் மாலை 5:35. மாலை தென்றல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
6: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
7: அத ஏனா கேக்குற? மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லு மலை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
6: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவு எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு. எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
7: என்னென்ன பண்றது? இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
6: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணும்மா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
7: ஓ, அப்போ நாங்க கட்டுற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
8: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.
5: நேரம் மாலை 5:42. நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு.
1: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நேரம் மாலை 5:48. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நேரம் மாலை 6 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: மாலை வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் கோயில் திருக்கரகாவூர் முல்லைவனநாதர் கோவில்.

0: இக்கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் வெட்டாற்றின் கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இக்கோவிலின் மூலவர் முல்லை வனநாதர், இறைவி கற்பராச்சாம்பிகை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கருச்சிதைவு ஏற்பட்டவர்களும் இத்தலத்திற்கு வந்து அம்மனை வழிபட பேறு பெறுகின்றனர். நித்ரு முனிவரின் மனைவியான வேதிகை என்பவரின் கருவை காத்ததால் அம்பாள் கற்பராச்சாம்பிகை என அழைக்கப்படுகிறாள். இறைவன் சுயம்புலிங்கமாக புற்று மண்ணால் ஆனவர் என்பதால் இவருக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யப்படாமல் புனகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது. லிங்க திருமேனியில் முல்லை கொடி சுற்றிய வடுவை காண முடியும். இக்கோவிலில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் சிவன் கோவிலாகும். பசியோடிருந்த சுந்தரருக்கு இறைவன் கட்டமுதும் நீரும் தந்து பசி போக்கிய தலம் என்பது தொன்னம்பிக்கை ஐதீகமாகும். தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 18வது சிவ தலமாகும். ஊர்த்தவ மகரிஷியின் சாபத்தால் நித்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கருச்சிதைவை இறைவன் மருத்துவம் பார்த்து அவள் கருவை காத்ததால் கருகாவூர் என்று பெயர் பெற்றது. திருக்காலாவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்பெறும் இத்தலம் மாதவி வனம், முல்லை வனம், திருக்கருகாவூர், கற்பபுரி என்று பல பெயர்களால் நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. மாதவி தல விருட்சமாக கொண்டுள்ளதால் மாதவி வனம் என்றும், வயிற்றில் உள்ள குழந்தையை காத்ததால் கருகாவூர் என்றும் பெயர் பெற்றது. இக்கோயிலில் ரத வடிவிலான சபா மண்டபமும் அதில் நித்துவ முனிவர் பூசித்த சிவன் லிங்கமும் உள்ளது. மூலவர் சுயம்பமூர்த்தி. மேற்புறம் பிரதிவி பாகம் புற்று மண்ணால் ஆகியது. இத்தலத்தில் தல விநாயகராக கற்பக விநாயகர் உள்ளார். இத்தலத்தில் உள்ள நந்தி ஒளிப்படாத விடங்கமூர்த்தம் என்பார். கருச்சிதைவுற்று மகப்பேரின்றி இருப்போர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு மகப்பேறு அடைகின்றனர். இத்தலத்தை வழிபடுவோர்க்கு குறைப்பிரசவம் ஏற்படுவதில்லை, கற்ப வேதனையும் மிகுதியாவதில்லை. கருவை தருவதும் காப்பதும் ஆகிய அருள் திறன் பொருந்தி அம்பாள் விளங்குகிறாள். இத்தல அம்பாளுக்கு சுத்தமான நெய்யால் தீபமிட்டு நெய்யால் அம்பாள் திருவடியில் அபிஷேகம் செய்து அந்நெய்யை உண்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். இன்னும்

மாலை வணக்கம் நேயர்களே, மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 6:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது ராஜா ராணி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை

0: சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: உங்கள் இதயங்களை இசையால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது நீதானே என் பொன் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகள்

0: معكم دارما بوري.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: உங்கள் உள்ளங்களோடு உருவாடிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது காவலன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
5: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
6: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
5: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
6: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
5: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
6: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
5: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
7: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
6: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
5: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
6: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
5: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
6: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
0: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
8: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ்

கிருஷ்ணா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ளநீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி தொடர்பான விரிவான விவரங்களை அளிப்பதற்கான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில அம்சங்கள் தொடர்பான விரிவான விவரங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்றார். இதனால் அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடையும் என்று அவர் கூறினார். SC ST பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்று பொதுவாக கூறப்படும் நிலையில் இந்த பிரிவுகளில் உள்ள உட்பிரிவுகள் குறித்த விவரங்கள் தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் இல்லை என்றும், அதற்கான வசதியை உருவாக்கி தர வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்கள், முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையான பலன் அளிக்காது என்று கருதுவதாக கூறினர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார். சட்டப்பேரவையில் இதனை அறிமுகம் செய்த அமைச்சர், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார்.

0: வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25 தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு 9 மற்றும் 10 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணையில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் புத்த மதத்தினர் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி என்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்பவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயனடையுமாறு வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் இணை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அபாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் மாலை 6:40. நேயர்கள் இணைக்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பு. பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் சிறப்பு அதிகாரி மேனேஜர் பிரிவில் 210 காலியிடங்களும்

0: சீனியர் மேனேஜர் பிரிவில் 56 காலியிடங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் 25 காலியிடங்களும் என மொத்தம் 291 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வித் தகுதி பிஇ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, சிஏ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாயும் ஆகும். இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு iob.bank.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் சீனியர் மேனேஜர் பிரிவில் 11 காலியிடங்களும், துணை மேனேஜர் பிரிவில் 10 காலியிடங்களும், ஆபீசர் பிரிவில் 3 காலியிடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பிரிவில் 1 காலியிடங்களும், ஜெனரல் மேனேஜர் பிரிவில் 2 காலியிடங்களும் என மொத்தம் 28 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வித் தகுதி பிஇ, பிடெக், பிஎல், எம்பிஏ, சிஏ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாயும் ஆகும். இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 29 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு SECI.CO.IN என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள பதிவுரை எழுத்தாளர் பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வித் தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி. இதற்கு 18 முதல் 37 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 29 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு nilagiris.nic.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் அணு எரிபொருள் வளாகத்தில் NFC பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் ட்ரேட் பிரிவில் 432 காலியிடங்களும், டிப்ளமோ பிரிவில் 79 காலியிடங்களும், கிராஜுவேட் பிரிவில் 27 காலியிடங்களும் என மொத்தம் 538 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வித் தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 16 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு nfc.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, சாகித்ய அகாடமியில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் MTS பிரிவில் 6 காலியிடங்களும், ஜூனியர் கிளர்க் பிரிவில் 4 காலியிடங்களும், பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் பிரிவில் 5 காலியிடங்களும், ஸ்டெனோகிராஃபர் பிரிவில் 4 காலியிடங்களும், நூலக உதவியாளர் பிரிவில் 2 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் எடிட்டர் பிரிவில் 1 காலியிடங்களும் என மொத்தம் 30 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வித் தகுதி 10 வகுப்பு, +2, ஐடிஐ, டிகிரி என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 50 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாயும் ஆகும். இதற்கு இம்மாதம் 21 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு sahithyaacademy.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் இன்ஜினியர் பிரிவில் 19 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் 8 காலியிடங்களும், ஆபீசர் பிரிவில் 6 காலியிடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பிரிவில் 3 காலியிடங்களும் என மொத்தம் 40 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வித் தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 40 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு இம்மாதம் 24 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு rfcl.co.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
0: நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில்

இதற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தற்போது வரை பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், மதுரை சாத்தியார் திருவள்ளூர் சோழாவரம் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையளவும், திண்டுக்கல் திருவள்ளூர் கொரட்டூர் திருவள்ளூர் ஜெயா பொறியியல் கல்லூரி காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் பூண்டி திருவள்ளூர் வில்லிவாக்கம் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், திருவள்ளூர் பூந்தமல்லி சென்னை ஏடபிள்யூஎஸ் சென்னை நுங்கம்பாக்கம் திருவள்ளூர் ஏஆர்ஜி செங்குன்றம் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவும், நாகப்பட்டினம் சென்னை எம்ஜிஆர் நகர் சென்னை பெரம்பூர் கடலூர் சேத்தியாத்தோப்பு திருவள்ளூர் செம்பரம்பாக்கம் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. மதுரை பேரையூர் திருவள்ளூர் அம்பத்தூர் சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை உசிலம்பட்டி சிவகங்கை சிங்கம்புணரி திருச்சி மருங்காபுரி பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26°C ஒட்டியும் இருந்தது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும்

0: தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில், தருமபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.toli.in என்ற இணையதளம் வாயிலாகவும், 97 91 17 19 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காலனி தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு பெற மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் தொழிற்கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க நாள் இன்று 8/9/2026 மற்றும் நாளை 9/9/2026 ஆகும். விண்ணப்பிக்கும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகம். மேலும் தொடர்புக்கு 96 77 94 37 33 மற்றொரு எண்ணாக 96 77 94 36 33 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாகம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலும், தமிழக அரசால் பின்பற்றப்படும் இட ஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16/9/2026. கூடுதல் விவரங்களை www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி கோட்டம் சோகத்தூர் துணை மின் நிலையம் மற்றும் அதக்கப்பாடி துணை மின் நிலையத்தில் நாளை புதன்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் குமரசாமிப்பேட்டை, ரெட்டியல்லி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டியல்லி, அதக்கப்பாடி, பேடர அள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏ ஆர் கோட்ரஸ், அப்பாவு நகர், சோகத்தூர், பங்குநத்தம், பென்னாகாரம் மெயின் ரோட், சோம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்பட உள்ளது என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நிலையத்தில் நேரம் மாலை 6:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: குழந்தைகளோடு பழகிறது எப்படி என்றால், முக்கியமா தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளை அவங்களுடைய நிலையிலிருந்து ரசிக்கணுங்க. இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தைய கூப்பிட்டு நிப்பாட்டி நங்குன்னு மண்டையில கொட்டி லேச கிள்ளி சிரி எப்படி வாங்கி அது பேயா கத்துவோம் அவங்கள பார்த்த உடனே. அப்ப என்ன தெரியுங்களா, அது இல்லை பழகிற முறை. மலரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும், அதை தொடுக

0: போது ஒரு மென்மையும் நுகர்கிற போது ஒரு இனிமையும் இருப்பது போல குழந்தைக்கு இத்தனை தன்மையெல்லாம் உண்டுங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றதையும் ஐம்பலனும் ஒன்றொடியின் கண்ணே உலகம் பார் திருவள்ளுவர். இதை அப்படியே நீங்கள் குழந்தைக்கு வச்சு பாருங்களேன். குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருகின்றவளாக பெண் இருக்கிறாள்ங்கிறது காமத்து பாடல வர்ற செய்தி. சரி, இதே எப்படி குழந்தைக்கு வைங்க, எப்படி குழந்தைய பார்த்தாலும் அழகு கண்ணுக்கு. சரி, அடுத்தது என்ன, அழுதா பிள்ளை சில நேரங்களில் அது கூட எல்லோரும் சிரிப்பாங்க, பாரு எதுக்கு எடுத்தாலும் அழுகுறாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ குழந்தையினுடைய அந்த ஓசை கேட்டல், அது கேட்டவுடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. காணுதல் கேட்டல், குழந்தையை அரவணைத்துக்கொள்ளல், மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் அப்படிம்பார் திருவள்ளுவர். குழந்தை வந்து அப்படி மடியில் உட்காந்துக்கிட்டா இதுக்கு தானே இவ்வளோ பெரிய பாடுபட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த குழந்தையோட பேசுகிற முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா, குழந்தைகிட்ட பயமுறுத்துகிற மாதிரியோ மற்றது மாதிரியோ கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், இன்றைக்கி நீங்கள் யார் வீட்டுக்காவது போனவுடனே அந்த குழந்தைகள்கிட்ட என்ன படிக்கிற எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்கவே கூடாதுங்க. பெண்கள்கிட்ட வயதை கேட்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது, அதே போல் காலேஜ் பையன்ட்ட அரியர் சத்தனை அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் பொது இடத்துல நாகரிகங்களில் ஒன்று. சரி, இந்த குழந்தைகிட்ட பேசுகிறோம், குழந்தைகிட்ட நீ எத்தனாவது ரேங்குங்கிற விஷயத்தை கேட்கவே கூடாது. சில குழந்தைகளுக்கு போர் அடிக்கும், எப்படி போனவுடனே பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்போம். நான் என்ன செஞ்சேன், விளையாட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக உங்கள் மிஸ்ஸு பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நாங்கள் என்ன வைக்கலை அப்படின்னு சொல்லிச்சு, நான் அரண்டு போனேன். அது என்னென்னா, அந்த பேர் போக இந்த பிள்ளையும் ஒரு பேர் வச்சுருக்கும் போட்டிருக்கு, இருக்கட்டும். இந்த குழந்தைகள்கிட்ட நாம் உரையாடுகிற போது என்ன அப்படின்னா, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த குழந்தை சொல்லுது பார்த்தீங்களா, ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் விரும்பி சாப்பிட்ற பொருள் நான் வாங்கி தர போவோம் அப்படின்னு கேட்டு நம்ம இன்றைக்கி மாலையில் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பேசுங்க. குழந்தை என்ன செய்யுறீங்களா, ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத விஷயம் கிடச்சிட்ட மாதிரி அதுக்கு பிடிச்ச விஷயத்தை பேசுகிறப்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு மீன் இருக்கு பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன், அப்படியா நாங்கள் ஒரு மீன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய உலகமாக இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கழிவு சிப்பிரான்னு படிச்சிருக்கியான்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா குழந்தை வந்து அதுவே கவிதை, அப்புறம் என்ன அது இன்னொரு கவிதையை படிப்பதற்கு. சரி, இந்த குழந்தைகள்கிட்ட அதுக்கு பிடிச்ச விஷயம் பேசுவது போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தூக்கம் வருது பசிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கனக்குள்ளே கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு விட்டுறணும். இல்லை இல்லை, இந்த வயசில் நீ தூங்கினேன்னா இந்த வயசில் நீ தூங்க மாட்டேன், இப்போவே நீ வந்து இப்படி இருந்தேனா அப்போவே நீ எப்படி இருப்ப அப்படின்னா தான் ரொம்ப பயமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார், அவர் வந்த உடனே குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டுட்டே இருப்பாருங்க. 46 7 வகு 58 13 பெருக்கு, அவரை கண்டாலே தலைதறிக்க ஓடுவாங்க. நான் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு கணக்கு மேலே எவ்வளோ ஆர்வமா அப்படின்னு. இல்லை இல்லை, இல்லாட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க, இப்படி கேள்வி கேட்டோம்னா ஓடிய போயிடுவாங்கன்னு. இது பாருங்கள், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரலாம், ஏதாவது கொடுக்கலாம். இன்னொன்று நினைவு வச்சுக்கோங்க, பெரியவர்கள் குழந்தைகள் தெய்வங்கள் நோயாளிகள் இவர்களெல்லாம் பார்க்க போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் நல்லது. குழந்தைகளோடு பழகிற போது நாமும் குழந்தையாகிறோம், குழந்தை பருவத்துக்கே சென்று வருகிறோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது சட்டப்பேரவையில் என்று சென்னை அஞ்சலாக.
5: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் ரமேஷ், வாசிப்பவர் சுதா குமரன்.
6: இன்று பேரவையில் 45 நிமிடங்கள் கூச்சல் குழப்பம், அதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றம், திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, பொதுத்துறை ஓய்வூதியங்களும் ஏனைய கால ஓய்வூதியங்களும், போக்குவரத்துத்துறை ஆகியவை குறித்த அறிவிப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள பதவிகளுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களை நியமிப்பதற்கான பணியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட 11 மசோதாக்கள் இன்று பேரவையில் நிறைவேற்றும் ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும்.

பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவா வேலு காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் தனது பதிலுரையில் ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவையில் இல்லாதவர்களை பற்றி பேசுவது மரபல்ல, நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை பற்றி பேசுவது மரபல்ல, எனவே இதுபோன்ற கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சர்க்காரியா கமிஷன் விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டை கொடுத்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரே, தனக்கே அது பற்றி எதுவும் தெரியாது, சேலம் கண்ணன் என்னிடத்தில் கொடுத்ததை நான் புகாராக கொடுத்தேன் என்று கூறியுள்ளார் என்றும் திரு ஏவா வேலு சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், மிசா சட்டத்தின் கீழ் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மிசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படவில்லை என்றார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சர் பதிலுரையில் ஆதாரத்துடன் பேசியிருக்கிறார், சர்க்காரியா விசாரணை கமிஷன் அறிக்கை குறித்து பேரவையில் பலமுறை விவாதிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டி, பேசுவதற்கு முன்பு சில ஆதாரங்களை முதலமைச்சர் என்னிடத்தில் காட்டினார், எனவே அவர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருமணம் முடிந்து சில மாதங்களில் மிசா சட்டத்தின் கீழ்தான் கைது செய்யப்பட்டார் என்றும், எனவே முதலமைச்சர் பேசியவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் அமைச்சர் திரு கோவி செழியன் குறுக்கிட்டு, மறைந்தவர்கள் பற்றி பேசுவதும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அறிக்கை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதே முறை என்று பேரவைத் தலைவருக்கு சுட்டிக்காட்டினார். அப்போது பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பதிலுரையின் போது திமுகவினர் தொடக்கத்திலிருந்து அவர் உரையை முடிக்கிற வரை அவையில் அமைதியாக இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் போஸ்டர்களை கொண்டு வந்தீர்கள், அதனால்தான் நேற்று உங்களை பேச அனுமதிக்கவில்லை என்றும், முதலமைச்சர் பதிலுரையில் நீங்கள் கேட்டுக்கொண்ட பகுதியை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டனர். சிலர் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். திமுக கொறடா திரு ஏவா வேலுவை பேச அனுமதிக்கிறேன், அவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசட்டும், அமைதியாக இருக்கைக்கு செல்லுங்கள் என்று திரு ஜே சி டி பிரபாகர் வலியுறுத்தியும், தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவையில் கோஷங்கள் எழுப்பியவாறே நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தனர். அப்போது அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் திமுக உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர். தாங்கள்தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில் நெடுஞ்சாலைத்துறையில் 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கியது முறைகேடு என்றும், இதனை உரிமை குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டார். இதனை ஆய்வு செய்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்து கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு ஏற்பட்ட காலதாமதமும் தணிக்கை தடையுமே காரணம் என்றார். தற்போது 2026-27 நிதியாண்டில் 525 கோடி நிதி அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் பிரச்சினைகள் குறித்து 6 மாதத்திற்குள் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ம் கட்ட பணியில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு பின்பற்றுவதைப் போல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் விவரங்களின் செயலியை முன்னரே பதிவிறக்கம் செய்து அதில் உள்ள பெயர்களின் அடிப்படையில் விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்றும், தெளிவற்ற தன்மையை உருவாக்கும் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதனை வரவேற்ற சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, எஸ்சி எஸ்டி பிரிவுகளின் உட்பிரிவுகள் குறித்து மாநில அரசிடம் கலந்து பேசி அதன் எண்ணிக்கையை முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், சமூக ரீதியான கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்ற வகுப்பில் 267 சமூகங்கள் இருக்கின்றன என்று மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். மண்டல் கமிஷன் அடிப்படையில் 27% இடஒதுக்கீட்டை முழுமையாக உறுதி செய்ய சமூக வாரியான மக்கள் தொகை கணக்கீடு அவசியம் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்

0: திரு மாரிமுத்து, அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் வரவேற்று பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, 100 ஆண்டுகளாக சமூக நீதிக்கான குரல் கொடுத்து வருகிறோம், மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றியதற்காக பிரதமர் VP சிங் பதவி இழந்தார், முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், கருணாநிதி, MGR, ஜெயலலிதா ஆகியோர் சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர் என்றும், முதன் முதலாக சமூக நீதிக்காக அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பாடுபட்டதும் தமிழகம்தான் என்று குறிப்பிட்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் நிதி மற்றும் திட்ட வளர்ச்சித்துறை, பொதுத்துறை, போக்குவரத்துத்துறை, மாநில சட்டமன்றம் ஆகிய துறைகளில் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஹரி, தாவக உறுப்பினர்கள் திருமதி பல்லவி, திரு விஜயகுமார், திரு விக்னேஷ், திரு நல்லதம்பி, பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் பேசினர். விவாதத்தில் பேசிய பெரும்பாலானோர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தனர். பொதுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரியம் வில்சன், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு தற்போது வழங்கும் பணி மாதாந்திர கொடையினை குடும்பத் தலைவருக்கு 1800 ஆகவும், 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு 1200 ஆகவும், குழந்தைகளுக்கு 600 ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலனுக்காக பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழக விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 5ஆம் தேதி பட்ஜெட் உரையுடன் தொடங்கிய பேரவை நடவடிக்கைகள் விடுமுறை நீங்கலாக 20 நாட்களுக்கு பிறகு இன்று பிற்பகலுடன் சுமூகமாக முடிவடைந்தது.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமரன்.

0: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள். கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 10 கோடி பெண்களை ஈடுபடுத்தி 90 கோடி ரூபாயில் சுய உதவிக்குழு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
1: நாரிசக்தி திட்டத்திற்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 3,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
0: பெண் தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் வரம்பு 10,00,000 ரூபாயிலிருந்து 20,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
1: பெண்களுக்கு வீட்டு உரிமை மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காக 3 கோடி கூடுதல் வீடுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
0: பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கான முத்திரை கட்டணத்தை குறைக்க மாநிலங்களை ஊக்கப்படுத்துகிறது.
1: தங்கும் விடுதிகள் மற்றும் பெண்கள் சார்ந்த திறன் திட்டங்கள் மூலமாக பெண் பணியாளர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கப்படுகிறது.
0: 4.1 கோடி இளைஞர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்தவும் திறனை அதிகப்படுத்தவும் பிரதம மந்திரியின் தொகுப்பிலிருந்து 2,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
1: 2.1 கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படுகிறது.
0: 1 கோடி இளைஞர்களுக்கு 500 முதல் தரமான நிறுவனங்களில் பயிற்சி அளித்து பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நாகர்கோவில் பகுதியில் கட்டப்பட்டு வரும் தோழி விடுதி கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள், திருநங்கைகள் மற்றும் ஆதரவற்றோரின் நல்வாழ்விற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், திருமண நிதியுதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு, இலவச தையல் என்ற திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்பட

0: ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வெளி மாநிலம், வெளி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்து பணிபுரியும் மகளிருக்கு பாதுகாப்பான தங்குமிட தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியினை அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறை 2026-2027 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியை மேம்படுத்த ₹5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சிறுவர்களுக்கான நவீன விளையாட்டு பூங்கா மற்றும் மூங்கில் வளைவுகளுடன் கூடிய அழகிய குடில்கள், கடற்கரை பகுதியை இரவிலும் மிளிரச் செய்யும் அலங்கார மின் விளக்குகள் மற்றும் நடைபாதை வசதிகள், சுற்றுலாப் பயணிகள் அமர்ந்து ரசிக்க இருக்கை வசதிகள், நவீன கழிப்பறைகள் மற்றும் தூய்மையான குடிநீர் வசதி, கடற்கரையை எளிதில் சென்றடைய தரமான அணுகுசாலை, பரந்த வாகன நிறுத்துமிடம் மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளுக்கான விரிவான திட்ட மதிப்பீட்டை விரைந்து தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு மாவட்ட சுற்றுலா அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு காமராஜ், கிள்ளியூர் வட்டாட்சியர் திரு ராஜசேகர் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேச்சிப்பாறை அணைக்கு தினமும் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றன. அணையை சுற்றியுள்ள அடர்ந்த மரங்கள், நீல நிறத்தில் காட்சியளிக்கும் பரந்த நீர்ப்பரப்பு மற்றும் மலையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்று ஆகியவை இங்கு வரும் பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. குறிப்பாக வார இறுதி நாட்களிலும் அரசு விடுமுறை நாட்களிலும் குடும்பத்துடனும் நேரத்தை கழிக்க பலர் பேச்சிப்பாறை அணைக்கு வருகை தருகின்றனர். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சரின் 2026-2027 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேச்சிப்பாறை அணைப்பகுதியில் ₹13 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார்கள். இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக பேச்சிப்பாறை அணைப்பகுதிக்கு சென்று ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைவில் துவக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்காகவும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டி புதிய புதிய படைப்புகளை உருவாக்கிட வழிகாட்டும் விதமாகவும் மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நெக்ஸ்ட் ஜென் குமரி என்ற தலைப்பின் கீழ் அரசு பள்ளிகளைச் சார்ந்த 200 மாணவர்களுக்கு ரோபோட்டிக் சயின்ஸ் ஒர்க்ஷாப் நடைபெற்றது. இதில் அறிவியல் ஆர்வமும் உற்சாகமும் மிக்க பள்ளி மாணவர்கள் 40 பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்தனர். நெக்ஸ்ட் ஜென் குமரி திட்டத்தில் முதற்கட்ட அறிவியல் பயிற்சி பட்டறை வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. இந்நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாணவர்கள் அறிவியல் கோட்பாடுகளை புத்தக பாடமாக மட்டும் படிக்காமல் செயல்முறை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ராக்கெட் எவ்வாறு இயங்குகிறது, அதன் உந்துவிசை மற்றும் பாகங்கள் என்னென்ன என்பதை அவர்களே நேரில் சென்று பார்க்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் தலைமுறைகளின் சிந்தனை முறை மாறிக்கொண்டே வருவதாகவும், எனவே ஆசிரியர்கள் மாணவர்களை தன் நண்பர்களாக கருதி அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு வழிகாட்ட வேண்டும் எனவும், வெறும் பாடங்களை நடத்துவதுடன் நிறுத்திவிடாமல் நற்சிந்தனை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்குவதே உண்மையான ஆசிரியரின் கடமை எனவும், அதேபோல இணையதளம், சமூக வலைத்தளங்கள் மற்றும் நவீன AI தொழில்நுட்பங்களை மாணவர்கள் நல்வழிக்கே பயன்படுத்த வேண்டும் எனவும், தோல்விகளைக் கண்டு ஒருபோதும் மனம் தளரக்கூடாது, இஸ்ரோவின் ராக்கெட் பரிசோதனைகள் மற்றும் சந்திரயான் திட்டங்கள் பலகட்ட தோல்விகளை கடந்தே மகத்தான வெற்றியை பெற்றுள்ளதாகவும், அதேபோல மாணவர்களும் தடைகளை கடந்து வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் திரு மு பிரதா தெரிவித்தார்.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி குமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க

0: முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430-க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயகே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பருப்பு சாகுபடி 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5,000 கோடி ரூபாய் இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன் ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள்

0: கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் மூன்றாம் பதிப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
1: விஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல், பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஆன்லைன்ல

0: பிரதமர் அவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30 தேதி வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். 2ஆம் கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி mybharat.gov.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4ஆம் கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கிக் கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நாட்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது.
1: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாருஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
2: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
2: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். அதற்கு முன்னதாக விளம்பரம்.
1: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும்

0: உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, ஏப்பல முத்தழகு, உள்ள வீட்டுக்குள்ள இருக்கியா இல்லையா?
5: யாரு இம்புட்டு சத்தமா கூப்பிடுறாங்க? கையிலக்கா குரல் மாதிரி இருக்கே.
4: அட, கொஞ்சம் வெளியில தான் மாப்பிள்ள.
5: ஆமா, கையிலக்காவே தான். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. வாங்க கையிலக்கா, உள்ள வாங்க.
4: இங்க பாருப்புள்ள, நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல, ஏதோ மாயாஜலம் காட்டுறீங்களாமே.
5: என்னக்கா சொல்றீங்க?
4: உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு இருக்கதான் செய்யுது. ஆனால் அதுக்குன்னு ஏதோ புது வித்தையெல்லாம் காட்டி உங்கள் வயலில் நின்று வேடிக்கை பார்த்த என் பிள்ளைய பயமுறுத்தி அனுப்பியிருக்கீங்களே.
5: பயமுறுத்தி அனுப்பணுமா? அக்கா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை.
4: உங்கள் வயக்காட்டு வரப்பு மேலே என் மவன் நடந்து போயிட்டு இருந்திருக்கா. அப்போ திடீர்னு அவன் தலை மேலே ஏதோ பறந்து வந்து பயம் காட்டியிருக்கு. அங்கே ஓட்ட முடிச்ச வந்தான், நேராக ரூமுக்குள்ளே போய் போர்வையை போத்திக்கிட்டு படுத்த வந்தான், இன்னும் எழும்பலை.
5: ம், சரியா போச்சு, போங்க. நீங்கள் சொல்ல வர்றது இப்போதான் எனக்கு புரியுது. இதுக்கு தான் இம்புட்டு கோவமா?
4: என்ன பிள்ள இம்புட்டு சாதாரணமாக சொல்கிற?
5: அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் மாயாஜாலமும் இல்லை, மந்திரமும் இல்லை. அதுக்கு பேர் தான் ட்ரோன்.
4: என்னது, ட்ரோனா?
5: ஆமாங்க்கா, நீங்கள் நம்ம மாயாண்டி அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தீங்க தானே?
4: ஆமாம், வந்தேன். அதுக்கு என்ன இப்போது?
5: அங்கனே மேலே அங்குட்டு இங்குட்டுமா ரெக்க வச்சு சின்னதாக ஒன்று பறந்துட்டு இருந்துச்சே.
4: அட, ஆமா, அது ஏதோ படம் பிடிக்கிற மிஷினில் சொன்னாங்க.
5: ம், அதே தான்க்கா.
4: ஆமா, அது உன் வயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?
5: எங்கள் வயலில் அது பூச்சி மருந்து தெளிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
4: வயலில் பூச்சி மருந்து தெளிக்குதா? என்ன புள்ள சொல்கிற நீயே?
5: அக்கா, கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் இப்படி உள்ளே வாங்கலை.
4: நான் ஒன்றும் உள்ளே வரல, என்னன்னு இங்கே நின்று சொல்லு.
5: அட, வாங்கக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ளே சண்டை சச்சரவு? இருக்கிற வரைக்கும் ஒத்துமையாக இருப்போம்.
4: ம், அதுவும் சரிதா, இருப்புள்ள வாரேன். ஆமாம், எதுக்கு இப்போ இந்த ரேடியோ கொண்டார?
5: ட்ரோனு எங்கள் வயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கத்தான்.
4: அப்படியா?
5: ஆமாக்கா, இப்போ ரேடியோவில் அது சம்பந்தமான விவரம் தான் வரப்போகுது. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பற்றி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
1: சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், ஒரு பள்ளி ஆண்டு விழாவாக இருக்கட்டும், எங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நம்ம தலையை சுற்றி ஒரு கேமரா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆளே இல்லாத ஒரு குட்டி கேமரா. எதுக்கு, ஏன் அப்படின்னு அக்கம் பக்கத்தெல்லாம் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ட்ரோனு? ஆளும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் கேமரா மட்டும்தான் இருக்குது. வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஏன் ஒரு வயல்வெளியில் ஒரு ட்ரோன் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கு. என்னடா, வீடியோ தானே எடுத்துட்டு இருப்பாங்க, கேமராவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வயல்ல என்னத்தையோ தெளிச்சுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் திடீர்னு ட்ரோன் வந்து வயலுக்கு வரணும்? வயல்வெளிக்கும் ட்ரோனுக்கும் என்ன சம்பந்தம்? எளிமையா விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
6: இந்த ட்ரோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அது ஒரு கருவி. அந்த கருவி மூலயமா வெறும் படம் மட்டும் பிடிக்கிறது இல்லாமல் இது முக்கியமாக விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட காலமாக ஆட்கள் எல்லாருமே சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க, அதனால் பூச்சி மருந்து அடிக்க ஆட்கள் இல்லை. அதனால் வந்து இப்போ ட்ரோன் தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னொன்று வந்து நிலம் அளக்கலாம், நம்ம வந்து சர்வே பண்ணலாம். அடுத்து வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு வந்து வாடிப்பு இருக்குது அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இந்த ட்ரோன் வச்சு நீங்கள் கேமரா மூலயமா இமேஜை கேப்சர் பண்ணி அந்த கிராப்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு வளர்ந்துருக்கு, நெல் எப்படி வளர்ந்துருக்கு, எந்த இடத்துலலாம் வாடி இருக்குது, இது மூலயமா நீங்கள் வந்து சர்வே பண்ணலாம், அண்ட் மானிட்டரும் நீங்கள் பண்ணலாம்.
1: அப்போ நான் என்னோடய செல்ஃபோன்லேருந்தே பார்த்துக்கலாமா? எங்கே வேணாலும் பார்த்துக்கலாமா? என்னோடய பயிரெலாம் என்ன

0: நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: கண்டிப்பாக இது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரோன் பைலட் இருந்தால் போதும். இது மூலயமா நீங்கள் உங்கள் ட்ரோனை உங்கள் வயல்வெளியில் நீங்கள் பறக்க வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே கருவி மூலயமாகவே நீங்கள் கேமரா மூலயமா நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ உங்கள் வயல்வெளியில் உள்ளது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மந்த்லி வைஸ்லாம் டே வைஸ் நீங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரோன் மூலயமா அந்த படம் மூலயமா நீங்கள் பார்க்கலாம்.
0: அது நம்ம கையில் ஒரு ரெக்கார்டு இருக்கும் எப்போதுமே இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால.
1: கண்டிப்பாக.
0: சரி, இப்போ பாரம்பரியமாக நாங்கள் மருந்து தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், கையில் தெளிக்கிறோம், அதில் கையில் அப்படியே உரத்தை போடுறோம். இப்போ ட்ரோனில் தெளிக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்?
1: பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது ரொம்ப நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இதே ட்ரோன் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 ஏக்கர் நீங்கள் வந்து மருந்து தெளிச்சிடலாம்.
0: ஒரு நாளில் 20 ஏக்கர் கவர் பண்ணிடலாம்.
1: அது வந்து குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன், 20க்கு மேலேயே நம்ம கவர் பண்ணலாம்.
0: சரி, அப்போ எந்த வகையான விவசாய நிலங்களுக்கு இந்தந்த ட்ரோன்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ஒரு ட்ரோனை வச்சே எல்லா விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கா, வகைகள் இருக்கா ட்ரோனில்?
1: ட்ரோனில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர், அதாவது அந்த நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்களே ட்ரோனோட வெயிட் வந்தும் வேரி ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கெப்பாசிட்டி, இப்போ நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது பேக்கில் வந்து நம்ம முதுகில் வந்து டேங்க்கை மாட்டியிருப்போம், அதே டேங்க்கு தான் வந்து அந்த ட்ரோனுக்கு கீழேயும் மாட்டியிருப்பாங்க, பொருத்தப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டரும் இருக்குது, 10 லிட்டரும் இருக்குது, கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குது. அது மூலயமா பூச்சி மருந்து எல்லாமே வயல்களில் நம்ம எல்லாமே தெளிப்பாங்க.
0: உரமாக இருக்கட்டும், பூச்சி மருந்தாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு தோணும், ட்ரோன்லாம் வச்சு பறக்க விட்டு விவசாயம் பண்ணுறான்ப்பா, பெரிய விவசாயியாக இருப்பாராட்டுக்கு, நம்மளாம் சின்ன விவசாயி குறு விவசாயி, நம்மளாம் இந்த சைடு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் தான் இருக்குது, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குது, நான் வந்து ட்ரோனை பயன்படுத்த முடியுமா, எல்லோரும் இதை பயன்படுத்தலாமா?
1: நிச்சயமாக யார் வேணால் பயன்படுத்தலாம்.
0: அப்போ அந்த செலவும் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும்.
1: இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் நீங்கள் வாங்குறீங்களே கிட்டத்தட்ட அதோட கம்மியாக தான் இருக்கும் இந்த வேலை எல்லாமே. இதுக்கு வந்து மானியமும் தராங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லா விவசாயிகளுக்கும். விவசாயத்தை விடக்கூடாதுக்காக இது கண்டிப்பாக இது எல்லாம் சப்சிடி எல்லாமே கவர்மெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு சலுகைகளும் உண்டு. நீங்கள் தாராளமாக ட்ரோன் யார் வேணால் வாங்கலாம், இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரோன் எல்லா விவசாயிகளும் இந்த ட்ரோனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம். இதில் வந்து எல்லாமே சரிசமமாக வந்து எல்லா இடத்துலையும் பூச்சி மருந்து எல்லா இடத்துலையுமே இது தெளிக்கும். இதே மனுஷனாக இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். இது ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது.
0: இப்போ ட்ரோன் இப்போ நார்மலாக நான் ஒரு விவசாயியை இப்போ அடிக்கும்போது அவர் ஒரு அளவு யூஸ் பண்ணுவார். இப்போ ட்ரோனில் நம்ம ஒரு அளவு நீங்கள் சொன்னீங்களே, ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குன்னு, எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் இல்லைனா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்களோட ஆலோசனையை வச்சு நீங்கள் இந்த மருந்தை கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த பயிர் வந்து செழிப்பாக வளரும்.
0: இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பயிர்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு கூட ட்ரோன் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரும்பு வச்சுருப்பாங்க, சோளம் வச்சுருப்பாங்க, நெல் வச்சுருப்பாங்க, இல்லை கீரை கூட போட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த உயரங்கிறதே வேரி ஆகும், ஒவ்வொன்றுக்கும் களம் வேறு வேறு, எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தி கண்காணிக்க முடியுமா?
1: கண்டிப்பாக. இந்த எல்லா எந்த கரும்பாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய், தக்காளி, எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரோனை நம்ம வந்து மேலே பறக்க வச்சு அது மூலயமா நம்ம மானிட்டர் பண்ணலாம், கண்காணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ சொல்கிறீங்க ட்ரோன் இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் பொருளாதார ரீதியாக சாத்தியமாக எவ்வளவு செலவாகும் ஏக்கருக்கு நம்ம ட்ரோன் பயன்படுத்தும் போது?
1: இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் ட்ரோன் வாங்க முடியலனா உங்கள்கிட்ட உள்ள சர்வீஸ், அதாவது ட்ரோன் சர்வீஸ், சில பேர்லாம் வந்து டிராக்டர் வாடகைக்கு விடுவாங்க, அதே மாதிரி ட்ரோனுமே 1 ஏக்கருக்குன்னு அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க ட்ரோனு, அவங்களே ட்ரோன் பைலட்டும் வந்துடுவாங்க அதுக்கு. இப்போ எப்படி டிராக்டருக்கு டிரைவர் வராங்களோ அதே மாதிரி ட்ரோன் வந்து ஓட்டுறதுக்கு அதுக்கு பைலட் வந்துடுவாங்க, அவங்களே அதை வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்து அடித்து கொடுத்துருவாங்க. 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
0: இப்போ ஒரு விவசாயி வந்து நான் வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா, இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் பயிற்சி எடுக்கிறது நல்லதா? ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க, வண்டி மாதிரி தான், வாங்கினதுக்கு அப்புறம் பழகுவாங்க, அது கிட்டத்தட்ட அது பாசிட்டிவாக முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா, அப்படி எடுக்கிறதா இருந்தால் எங்கே பயிற்சி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுங்களேன்.
1: பயிற்சி எடுத்துகிட்டு தான் அவங்க ட்ரோன் வாங்கணும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி தான், எடுத்தோடனே நம்ம வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் வேணும். நமக்கு ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கு.

0: கண்டிப்பா பயிற்சி எடுத்துட்டு பண்றதுதான் நல்ல ஒரு விஷயம்.
1: ஓகே, இப்போ நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், அதுக்கு ஏதாவது அடிப்படை தகுதிகள் இருக்கணுமா? இந்த தகுதியெல்லாம் இருந்தால் தான் அந்த ட்ரோன் பைலட் அப்படிங்கிற கோர்ஸை முடிக்க முடியுமா?
0: ஆர்வம் இருந்தால் போதும், கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ட்ரோன் பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நிறைய இளைஞர்களும் இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கூட பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு.
1: ஓகே, இப்போ வந்து எல்லாம் பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு களத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் இறங்குறாரு, அந்த ட்ரோனை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளோட வேலையை செய்யணும்?
0: முதல் விஷயம், சுற்றி மின்கம்பிகள் இருக்குதான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இரண்டாவது, சுற்றி மரங்கள், பெரிய மரங்கள் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து பார்த்தோன்னா, அது நம்ம ட்ரோன் பறக்க விடும் போது பக்கத்தில் யாராச்சும் ஆட்கள் இருக்கிறாங்களா, ஒரு 5-10 மீட்டராச்சும் அவங்க தூரம் இருந்து தான் அவங்க டிரைவ் பண்ணணும்.
1: ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரோனை இயக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும் அந்த ட்ரோன்? நான் வந்து இப்போ பூச்சி மருந்து தெளிக்கிற ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா ஒரு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டுனா எவ்வளோ நேரம் இயக்கலாம் அது?
0: ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour நீங்கள் டிரைவ் பண்ணலாம். அதாவது அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தும் அந்த டிரைவிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த பறக்கிற நேரம், ஃப்ளையிங் டைம் சொல்லுவாங்க, அது அது மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகும்.
1: ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒவ்வொரு விலை அப்படின்ட்டு இருக்கா? இந்த விவசாயம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரோன் தான் அப்படியா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுமா?
0: ஒரு ட்ரோனுமே கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 10 லிட்டர் இருக்குது, 15 லிட்டர் இருக்குது. அது மாதிரி அந்த ட்ரோனோட வெயிட்டு, அதோட ட்ரோனோட ஸ்பீடுன்னு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலைகள் மாறும்.
1: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணுறோம், மழை ஹெவியாக ரெயின் இருக்குது, இல்லை ஒரு வெப்பம் அதிகமாக இருக்குது, ஒரு இயற்கை சூழ்நிலை சரியில்லை, வானிலை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த ட்ரோனை இயக்க முடியுமா, இல்லை அந்த நேரங்களில் இயக்க முடியாது அப்படி ஏதாவது?
0: முதல் விஷயம், இந்த ட்ரோனை பறக்க வைக்கணும்னா முதல் விஷயம் வந்து பார்க்கணும்னா காற்றழுத்தம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கே நீங்கள் வந்து அந்த ட்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு காமிக்கும். நம்ம அந்த குறிப்பிட்ட விண்ட் ஸ்பீடுக்கு போது தான் நம்ம வந்து பறக்க வைக்கணும். நம்ம காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ட்ரோனை பறக்க வச்சோன்னா ட்ரோன் ஒரு பக்கம் போகும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, காற்று ரொம்ப அடிக்கும் போது நீங்கள் வந்து பூச்சி மருந்து தெளிக்கும் போது அது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. குறிப்பாக மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும் போது அப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா நம்ம அந்த பூச்சி மருந்து அடித்ததே அர்த்தம்லாமல் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, காற்று அதிகமாக இருக்கும் போது நமக்கு அந்த பூச்சி மருந்து கரெக்டாக நமக்கான டார்கெட்டாக அந்த இடத்துல வந்து விழாது, மற்ற இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு ஈவன்னா பூச்சி மருந்து தெளிக்காது. அதனால் நம்ம வானிலை மோசமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம தவிர்க்கலாம்.
1: ஒரு ட்ரோன் ஒரு விவசாயி வாங்குறாரு, என்னென்ன அம்சங்கள்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வாங்கணும்?
0: முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளோ தேவை அதுன்னு பார்க்கணும். இரண்டாவது, அதோட ஃப்ளையிங் டைம் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்கணும், அது எவ்வளோ நேரம் வந்து மேலே பறக்குது. நமக்கு மினிமம் வந்து ஒரு 1/2 hour இருந்தால் போதும், 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் போச்சுன்னா நம்ம 2 ஏக்கர் கவர் பண்ணலாம். அது மாதிரி மூணாவது வந்து பேட்டரி, நமக்கு எத்தனை பேட்டரி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாலாவது வந்து பார்த்தா அதோடய குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த ட்ரோனோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது வெயிட்டு, அது மாதிரி நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த ட்ரோனோட குவாலிட்டி நாலாவது பார்க்கணும். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர், அதாவது அந்த ரெக்கைகள்னு சொல்லுவாங்க, அந்த ரெக்கைகளும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம்.
1: சரி, ஒரு ட்ரோன் வாங்கிட்டோம், நம்ம பயன்படுத்திட்டோம், என்னென்ன மாதிரியான பழுதுலாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதில், அதை எப்படி சரி பண்ணிக்கணும்?
0: இப்போ ட்ரோன் பறக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிடுச்சு, நம்ம தெரியாதனமாக இடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ரொப்பலர்னு சொல்லுவோம், அந்த ரெக்கைகள், அது வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நம்ம வந்து சர்ப்ளஸாக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பேட்டரி, பேட்டரியும் கொஞ்சம் நமக்கு வேணும், ஒரு பேட்டரி ஒரு அரை மணி நேரம் வரும் குறைஞ்சபட்சம். எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம ரொட்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க, நிறைய விவசாய கலங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க, டெமோலாம் காமிச்சிருப்பீங்க, அப்போ விவசாயிகள் எழுப்புகிற சந்தேகம் என்னென்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க?
0: எங்களால் இந்த ட்ரோன் வாங்க முடியுமாப்பா?
1: இது அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க?
0: தாராளமாக அது கண்டிப்பாக வாங்கலாம், இது நான் அங்கே மட்டும்தான் வாங்க முடியும்னு கிடையாது, நீங்களும் வாங்கலாம்.
1: இல்லை கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கா, இதுக்கு ஒரு தகுதி சான்றிதழ்னு நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணுமா இதை இயக்கிறதுக்கு?
0: டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஆர்பிடிஓ லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: அது கம்பல்சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாங்கணும் விவசாயி.
0: கண்டிப்பாக நம்ம ட்ரோன் இப்போ பறக்க வைக்கணும்னாலும் நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். எப்படி நம்ம கார் லைசன்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த ட்ரோன் பறக்க வைக்கிறதுக்கு அந்த லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: இப்போ சிவசக்தியை வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணால் தொடர்பு கொண்டா இது பற்றின சந்தேகங்கள்லாம் சொல்லுவார் அப்படியா?
0: தாராளமாக நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் கால் பண்ணலாம். என்னோட அலைபேசி எண் 9025-02-1293. ட்ரோன் சம்பந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: ஓகே, இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுகிட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், சரி நம்மளும் வந்து

0: ட்ரோனை கற்றுக்கலாம், விவசாய நிலங்களுக்கு இப்போ உங்களை மாதிரியே ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை வந்து விவசாயிகள் சைடு நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி தான் இதை பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது, நார்மலாக இருக்கிறவங்க கூட இதை கற்றுக்கலாம், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க?
1: இதுக்கு அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஆகாது, கட்ட முடியும் இந்த ஃபீஸ் எல்லாமே. இது நீங்கள் தாராளமாக சின்ன பசங்க இளைஞர்கள் முக்கியமாக அவங்கெல்லாம் வந்து விவசாயம் குடும்பத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து உதவி பண்ணணும். இந்த ஒரு சின்ன ஒரு காரணத்தினால அவங்க விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால் இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே, அதுவும் முக்கியமாக இந்த விவசாயம் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்து இது நீங்கள் விவசாயத்தை மேலும் நம்ம கொண்டு போகணும். இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயம்தான், அதை என்றைக்கும் விடக்கூடாது, அதை நம்ம காப்போம்.
2: என்ன கயலக்கா, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பற்றி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.
3: நல்லாவே புரிஞ்சுது முத்தழகு. எங்கள் வயலில் கூட வேலையாட்கள் பத்தாமல் வெள்ளாமல் வேலைகளை சரிவர கவனிக்காமல் இருந்துட்டோம்.
2: அக்கா, அதுக்கு தான் இப்போ ட்ரோன் இருக்கே, இதனால் வேலையாட்களே தேவையில்லை, வேலையும் மிச்சம் பணமும் மிச்சம்.
3: ஆமாம் முத்தழகு, சரியாக சொன்னேன், நீ நல்ல பொண்ணுதா.
2: அக்கா, பிரச்சனையை நம்ம முதலையே பேசி தீர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் நாமளும் நண்பர்களாக தான் இருந்திருப்போம்.
3: சரி புள்ள, இனிமே நாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். இந்த தகவலை என் மச்சான் கிட்ட சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு ட்ரோன் வாங்க சொல்கிறேன், நான் கிளம்புறேன்.
2: அக்கா, எங்கே போகிறீங்க? இருங்க, அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க.
3: அது என்ன விவரம் புள்ள?
2: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட உணவியல் மற்றும் ஊட்டசத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க, அதையும் கேளுங்க.
4: காய்கறிகள் பழங்கள் என்பது நம் அன்றாட உணவில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகும். நம் உடலுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுச்சத்துக்களை வழங்குவதில் காய்கறிகள் பழங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்மிடையே உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறி பழங்களை நாம் எவ்வாறு பதப்படுத்துவது? உலர்ந்த முறையில் பதப்படுத்துவது என்பது ஒரு மிகச்சிறந்த முறையாகும். வத்தல் போடுவது, காலங்காலமாக நம்ம கத்திரி வத்தல், வெண்டி வத்தல், சுண்ட வத்தல், எல்லா விதமான சீனிய வரக்கவத்தல் எல்லாமே போட்டுக் கொண்டிருந்தோம். அதே மாதிரி பழங்களும் நம்மிடையே அதிகம் இருக்கும்போது, உதாரணமாக மாம்பழம், அது நிறைய நம்ம கிட்ட இருக்கும்போது பழங்களை நன்றாக நறுக்கி உலர்த்தி டின்களில் அடைத்து நாம் பாதுகாக்கப்பட்டு அதை ஒரு ஸ்நாக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தின்பண்டமாகவே நாம் உண்ணும் பழக்கத்தையும் கடைபிடித்து வந்தோம். மாம்பழம் மட்டுமல்ல, அனைத்து வகை பழங்களுமே நம்முடைய பதப்படுத்தப்பட்டு உணவுப் பொருளாக மாற்றப்பட்டு வந்தது. அதுவும் முக்கியமாக குறிப்பிட்ட பருவ காலங்களில் விளைகின்ற பழங்கள் அனைத்துமே பதப்படுத்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு வருடமோ அடுத்த சீசன் வரும் வரை நாம் அதை பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பழக்கம் நம்மிடையே இருந்து வந்தது. இந்த பழங்கள் ஏன் பதப்படுத்தணும், என்ன காரணத்துக்காக நாம இதை பதப்படுத்துறோம்? ரெண்டு விதமான முக்கியமான காரணங்களை நாம இங்க பாக்குறோம். ஒன்று, உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம். இரண்டாவது, தனிநபர் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வீட்டில் எல்லாருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எளிதான முறையில் நாம் சமைப்பதற்கும் எளிதான முறையில் நாம் உட்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் உள்ளது. ஆதலால் நம்முடைய வருமானமும் அதிகரிக்கப்பட்டு இளைய தலைமுறையினர் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு சேர்க்கப் போகிறோம். இதனால யாருக்கெல்லாம் லாபம், என்ன லாபம் அடையலாம்? விவசாய பெருமக்களுக்கு அதிக அளவு பலன் கிடைக்கும், ஒன்று. இரண்டாவது, உற்பத்தி காலங்களில் ஏற்படக்கூடிய சேதாரங்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, ஏற்ற விலைகளில், அதாவது பழங்கள் காய்கறிகளில் ஏற்ற சரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விலை கட்டுப்பாட்டை நாம் கட்டுக்குள் வீட்டுக்குள் கொண்டு வரலாம். ஆண்டு முழுவதும் நாம் பல பண்டங்களாக மாற்றும் போது ஆண்டு முழுதும் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமாக உள்ளூர் வேலை வாய்ப்புகளை நாம் அதிகரிக்கலாம். மேலும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் நிறைந்த உணவுப் பொருட்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஏற்ற சூழல் அமைகின்றது.

வந்து உலர்த்துதல் அப்படின்றது சூரிய ஒளியில் உலர்த்துதல், அது நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வத்தல் போடுறதுன்றது, வடகம் பிழிதல், இத மாதிரி நாம தானியங்கள் உலர வைத்தல், நேரடியாக சூரிய ஒளியில் உலர வைக்கும் தொழில்நுட்பம் நம் அனைவராலும் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முக்கிய தொழில்நுட்பம் ஆகும். இதுவே வியாபார நோக்கத்தில் நம்முடைய பொருட்களை எல்லாம் எப்படி மாற்றுவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகைகள் உள்ளது. அதில் உலர்த்துதல் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை மற்றும் காற்றோட்டத்தில் செயற்கையான வெப்பத்தின் மூலம் ஈரப்பதத்தினை நீக்கும் முறையாகும். அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்முறையில் பழங்களை சிறு துண்டுகளாக வெட்டி தட்டுக்களில் பரப்பி மின் உலர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வைத்து அதில் ஆரம்ப வெப்பநிலை 43 டிகிரி சென்டிகிரேடாக இருக்க செய்து படிப்படியாக அதனுடைய வெப்பநிலையை 60 டிகிரி சென்டிகிரேட் வரை உயர்த்தி உலர வைக்க வேண்டும். முக்கியமா இப்ப நாம் அதிகமா பயன்படுத்தும் உலர் வகை பழங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிக அளவு நம்ம திராட்சை மற்றும் பேரிச்சை பழங்கள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து நம் உள்ளூரில் விளையக்கூடிய பழ வகைகளான வாழை, கொய்யா, பப்பாளி, மாம்பழம் போன்ற பழங்களை எவ்வாறு பதப்படுத்துவது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாக ஒரு பழத்தை உலர வைக்கிறதுக்கு எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றாக முதிர்ந்த பழுத்த ரைப்பனிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜில் இருக்க பழுத்த பழங்கள், பூச்சி மற்றும் நோய் தாக்காத பழங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பழங்களை நன்றாக கழுவுதல் வேண்டும். அடுத்ததாக தோல் நீக்குதல். முதலாவதாக வாழைப்பழங்கள், அதாவது எப்படி நாம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தியால் வெட்டும் பதம் அந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து தோல் நீக்கி நீள வாக்கில் ரெண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். அதாவது 12 மில்லிமீட்டர் தடிமனுள்ள சுளைகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கிய பயிற்சியாக கந்தகமிடல் என்பது ஒரு சிறப்பான முறையாகும். இந்த முறை நாம் செய்யும் பொழுது பழங்கள் உலர்ந்ததுக்கு அப்புறம் கருப்பாகாமல் இருப்பதற்கும் மீண்டும் அதில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள் வராமல் பாதுகாக்கவும் இந்த முறையானது பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு சல்பர் பொடி, அதாவது கந்தக பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொடி, ஃபுட் கிரேடு உணவு தர கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள கடைகளிலும் மற்றும் நம் வேளாண் அங்காடிகள் உணவு தர நிர்ணயத்துக்குட்பட்ட கடைகளில், அதாவது நாம பாயாசம் மற்றும் பழங்கள் கலர் எசன்ஸ் இருக்கிற வாங்கக்கூடிய கடைகளில் இந்த சல்பர் பவுடர், அதாவது கந்தக பொடியானது ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லி நாம வாங்கிக்கணும். அந்த பொடியானது 1 கிலோவிற்கு 10 to 12 grams அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த முறைக்கு பேரு கந்தகமிடல். இதை எப்படி செய்வது என்றால், சுத்தமாக கழுவிய பழங்களை நறுக்கி ஒரு சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு தட்டுக்கல்ல அடுக்கி இந்த கந்தகத்தை ஒரு ஸ்பூன்லயோ இல்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல கந்தக பொடிய, அதாவது 1 கிலோவிற்கு 10 to 12 grams அளவிற்கு வைத்து புகை மூட்டம் போடுதல், அதாவது நம்ம வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு அண்டாக்குள்ள வச்சு பத்தி பொருதி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னாடி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல. அது மாதிரி கந்தகமிடல் அப்படின்ற ஒரு முறையை நம்ம பயன்படுத்துறோம். இது மொத்தம் எவ்வளவு நேரம்னா 30 நிமிடங்கள். ஒவ்வொரு பழத்திற்கும் இது கொஞ்சமாக அந்த நேரம் மாறுபடும், அளவு வந்து ஒன்றுதான். கந்தக பொடியை பயன்படுத்தும் அளவு ஒன்றுதான். கந்தகமிடல் நேரம் மற்றும் ஒவ்வொரு பழத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உலர்த்தப்பட்ட பழங்களை எடுத்து நாம் ஒரு காற்று புகாத டப்பாக்களில் இல்ல கவர்களில் பத்திரமா வைத்து நாம் பயன்படுத்தும் போது அது நம்மளது வருடம் முழுவதும் ஒரு நல்ல உணவுப் பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நாம சின்ன குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலர வைக்கப்பட்ட அந்த வாழைப்பழ துண்டுகள்ல ஒரு சாக்லேட் மாதிரி நாம பண்ணி கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விரும்புற சுவைக்கு ஏற்றவாறு இப்போ நம்ம கடைகள்ல சாக்லேட் பாரே கிடைக்குது. சாக்லேட் செய்யக்கூடிய பார் அப்படின்னு கேட்டீங்களே, நான் முன்னாடி சொன்ன அந்த உணவு பதப்படுத்தும் பொருட்கள் விற்கும் கடைகளிலே இது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த சாக்லேட் பாரை வாங்கி அதாவது டபுள் ஜாக்கெட் மெத்தட்ல வந்து இதை ஹீட் பண்ணணும். நேரடியா அடுப்புல வைத்து சூடு பண்ணாம கொதிக்கிற தண்ணியில, நம்ம நெய்யெல்லாம் சூடுபடுத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொதிக்கிற தண்ணியில வச்சு இந்த சாக்லேட் பாரை வச்சு மெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஊருக்க ஆரம்பிச்சிடணும். இது நல்லா உருகின உடனே இந்த மாதிரி உலர்த்தி வைக்கப்பட்டுள்ள வாழைப்பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், அது பப்பாளி இருக்கட்டும், அதை அப்படியே நீங்க டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா பழத்தோட கூடிய சாக்லேட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது நமக்கு நம் குழந்தைகளை பழங்களை உண்ண வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான முறையாகும். இதை அனைவராலும் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உலர வைக்கப்பட்ட பழங்களையே ஒரு ஸ்நாக்ஸ் ஆக நாம கொடுக்கலாம். நம்மிடையே விளைவிக்கப்படுகின்ற, நம் வீட்டிலோ நம் தோட்டத்திலோ நம் வயல்களிலோ விளைவிக்கப்படுகின்ற நம்

0: பாரம்பரிய பழங்கள், அதாவது நம்முடைய மண்ணிற்கு, நம்முடைய சீதோஷண சூழ்நிலைக்கு எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் இயற்கை நமக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உலர வைக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம்.
1: என்ன கைலக்கா, உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பத்தி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, பழங்கள் காய்கறிகளை உலர வச்சு விற்பனை பண்ணோம்னா நல்ல லாபம் இருக்கும் போலயே.
1: ஆமாக்கா, உற்பத்தி செஞ்ச பொருட்களை தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத வீணாக்காம இவங்க சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு வீண் விரையம் ஆகாம பதப்படுத்தி லாபம் பார்க்கலாம்.
2: முத்தழகு, இதுவும் நல்ல யோசனையா இருக்கு புள்ள, இதை என் மச்சான் கிட்ட சொல்லிடுற.
1: கண்டிப்பாக்கா, அதோட வீட்டுக்கு போய் உங்க மகன்கிட்ட தலைக்கு மேல பறந்தது மந்திரமும் இல்ல மாயாஜாலமும் இல்லைன்னு சொல்லி அது ட்ரோனு அதோட தொழில்நுட்பத்தையும் புரிய வைங்க.
2: ஆமா புள்ள, முதல்ல அவன்கிட்ட தான் சொல்லணும்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படிண்ணே?
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: வணக்கமான இரவு வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. நேர்களே, நாம் இணைக்கின்றோம். இது இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக என் பாட்டு எசப்பாட்டு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? அம்மா, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கம்மா. இணைப்பு கிடைக்கிற இடத்துல பேசுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான எழுத்து வந்து நீ.
1: என்னங்க
0: நீ
1: வி
0: நீமா? நீ
1: வியா வியா
0: நீ நீ நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா?
1: வியா நினைத்து பாடி வரும்.
0: அது இன்னிசை பாடி வரும் தானே?
1: என்னங்க
0: இல்லை, நீங்கள் அப்படின்னு வருது இல்லையா?
1: நீங்கள்
0: ஏதோ ஒன்று பாடணும்னு பாடுறீங்களா? இல்லை சரிம்மா, வாழ்த்துக்கள், நன்றிம்மா. நெப்பில் இணையக்கூடிய அநேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: மாற்றியம் பார்த்தீங்கன்னா
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
1: ஆ கொடுங்க சார்.

0: அம்மா கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: நாளை பாடுங்க. ஆமாங்க, பாடுங்க, நாளை பாடுங்க. பாட்டு இல்லைங்களா? திடீர்னு வரலன்றீங்களா? இல்லை சரிம்மா, அப்புறமேட்டு யோசிச்சு நீங்களே பாடிக்கங்க. ஓகேவா? ஓகேம்மா, நன்றிம்மா. என்ன பிள்ளை நீ கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார், நான் ராம்சட்டு வீட்டிலேருந்து சுஜி பேரேன்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
2: ஆ கொடுக்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன் சார்.
0: யா
1: யா
0: ம் யா
1: வேற எழுத்து எதுவும் பாடக்கூடாது சார்.
0: வேற எழுத்து பாடக்கூடாது. உங்களுக்கான எழுத்து என்ன வருதோ அதில் தானே பாடணும்.
1: யாவா
0: யா படம்லாம் நிறைய இருக்குது, பாட்டு இருக்குது.
1: அந்த அளவுக்கு பாட்டு கேட்க மாட்டேன்.
0: அப்படிங்களா?
1: நான் வாய்ப்பு நன்றி சார்.
0: நன்றிம்மா, தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: எம்எல் முருகேசன், காமராஜ் நகர், மருதேறி.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா? சா சா ம் சற்று முன் கிடைத்த தகவல் படி அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
1: சாவா
0: ம்
1: சாவா
0: சா
1: தா
0: ஐயா சற்று
1: பூ
0: சா ம்
1: சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி தர்ம நினைவாக்குதமா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டே சக்தியினை கூட்டி ஆண்டவனம் சேர்ந்து கொண்டால் சங்கடத்தில் மாற்றி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி அண்ணன்.

0: என்பவன் சிறிதாகி அவன் அத்தனை பேருக்கும் சுமத்தாகி.
1: சூப்பரா பாடுங்க, நிறைய பேர் இருக்காங்களோ. சரிங்க, அடுத்த பாடல் வரிகள் கேட்கலாமா? ம், நான் இல்லை, நீங்கள் கேட்கணும். இந்தாங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டுங்கய்யா.
0: வா.
1: வரதப்பா வரதப்பா கண்டி வரதப்பா எங்கேப்பா, வரதப்பா வரதப்பா கண்டி வரதப்பா, கஞ்சி கடையில் தன்னை தலையிலாங்கி வங்கி வருதப்பா. ஹாய் ஹாய் ஹாய் தலக்கா ஹாய். நகையினட்டும் போட்டி இருந்தா சொர்ணலட்சுமி, நமக்கு நகையும் புள்ளையும் பாரி தந்தா தானலட்சுமி. வீரலட்சுமி எதையும் மனசு வச்சி ஜெயித்து வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்களா, என்ன லட்சுமி கேளுங்களா, நம்ம அத்தனை செய்யும் படி அழைக்கும் லட்சுமி.
0: சூப்பரா பண்ணீங்க. உங்களுக்கான நிறைவு பாடல் வரிகளை கொடுத்துலாமா?
1: பார்த்து கொடுங்கய்யா.
0: பார்த்து கேளுங்க நீங்களும்.
2: காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வது வார்த்தைகள் அல்ல.
0: கேட்டிங்களா?
1: கேட்டயா.
0: லா
1: லா.
0: லவ்
1: லவ் தக்க தின்னிட்டா அந்த காலம் வந்தாச்சா, தக்க தின்னிட்டா அந்த காலம் வந்தாச்சா. காதல் காதல்
0: கரெக்டா பாடலையே.
1: நன்றிங்க.
0: சரிங்க, நன்றிங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சில விளம்பர இடைவேளை.
3: அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கொலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: எடுத்து சிங்கம் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:10 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இளந்தண்டல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது என் பாட்டு எஸ் பாட்டு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மெதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
1: ஐயா மூணுமே எளிமையான வார்த்தை கொடுத்துருங்க.
0: சரிங்க, கொடுத்துலாம். ஃபர்ஸ்ட் முதல் பாடலை கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டீங்க.
0: வே
1: வே
0: ம்
1: வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வது நான் கொண்ட லட்சியம். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வது நான் கொண்ட லட்சியம்.

0: நாள் இரண்டில் ஒன்று பார்ப்பே அதே நண்பா உண்மை வெல்வே சவால் வேண்டா உண்மை வெல்வே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்.
1: சரிங்க, ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. அடுத்த பாடல் கேட்கலாமா?

0: கேட்டீங்களா?
1: ஆ கேட்டீங்க.
0: மீ
1: ஓ மீ மீன் முடிஞ்சது.
0: மீ மீ ம்
1: மின்னல் ஒரு கோடி அந்த நுய் தேடி வந்தது, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்தது, உன் வார்த்தை தேன் வார்த்தது, மௌனம் பேசியது, குளித்தென்றல் வீசியது, ஏழை தேடிய ராணினி என் காதல் தேவதையே.
0: ஐயா, ஒரு இடத்துல தவறாக பாடியிருக்கீங்க, எந்த லைன் தெரியுமா?
1: மிக மிக சரியாக பாடியிருக்கீங்க.
0: கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்கய்யா. சரி, அடுத்த பாட்டு வந்து கேட்டு பாருங்கள் நீங்கள். நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி.
0: சரிம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்கய்யா.

0: சொல்லு நீ
1: கேட்டிங்களா?
0: கேட்டங்கய்யா
1: நீ
0: நீ
1: நீமா நீ
0: நீ
1: ம்
0: ஐயா தெரியலங்கய்யா.
1: சரிங்கம்மா, தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க, பரவாயில்ல, நன்றிம்மா.
0: நன்றிங்கய்யா.
1: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எட்டு மணி 20 நிமிடத்தில் நம்ம கெட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பாக பலம் வந்துட்டு என் பாட்டு எஸ் பாட்டாக நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
2: யாருங்க பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து.
2: உங்களுக்கான பாடல் வரிகள் கேட்கலாமா?
3: போடுங்க, நல்ல பாடல் போடுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டீங்க,
0: இம் பாடும்.
1: ஏதோ முதல்ல எழுத்து என்ன சொல்லுங்க சார்?
0: இம்
1: டீங்களா?
0: இம் இம்
1: இம்
0: மாலை கூட பாடுங்க.
1: மாலை பாடலாங்களா?
0: பாடுங்க.
1: மாமாவும் பொண்ண கொடு ஆம சொல்லே போடு, அதுதான் போட்ட முடிச்சு, அதுதான் மூணு முடிச்சு, காலி கட்டவும் நேரம் கட்டவும் நேரம் வந்துருச்சு, ஒரு உலக பார்த்து எனக்கு மலத்திருச்சு, கண்ணாபுர போனதில்ல, காஞ்சிபுர போனதில்ல, மாப்பிள்ளதாந்த பட்டானந்த கது பாரு, ஆயிரம் இருந்தாலும் மகளை போல வருமா, யாருக்கு தெரியாம நான் தாலி கட்டவும் மாட்டேன், அவனோட பொண்ணு.

0: பாட்டு இல்ல போனது.
1: சரிங்க, இல்ல முழு பாட்டே பாடிறீங்களா இல்ல எப்படிங்க? சரி ஓகே, சூப்பரா பண்ணீங்க, அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி அடுத்த பாடல் கேட்கலாமா?
0: போடு போடு போடு.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் கேட்டேன்.
0: தூ
1: தூங்களா?
0: ம், தூ.
1: துள்ளாத மலரும் தொள்ளும், தொள்ளாத ஆசைகள் சொல்லும் இளம் தாளல் என்பது தானே ஆனந்தானே.

0: நெஞ்சும் வெல்லும் இசை இன்பத்தே நெஞ்சும் வெல்லும்.
1: போதுங்களா? சரி ஓகே, இதையும் நல்லா பாடுங்க. லாஸ்ட் பாடல் கேட்கலாமா?
0: லாலா கல்லோல் டப்பிங்மா கண்ணே கங்கம்மா உன் எடுப்பட்டு தீலைட்ஸ் போடுமா என்ன இல்லாத விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா இருக்கிறதுனா பாருமா ஏ அட்டக்கு புட்டுக்க டோல் அடிக்கிற டோல் பையா ஏ அட்டா பாத்துட்டா என்னண்டி பால் பட்டம்பா அடி கண்ணம்மா போல் சார்.
1: ஐயா சூப்பரா பாடினீங்க, ஆனா முதல் வரி தப்பா பாடிட்டீங்களே. வாழ்த்துக்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்ட புறநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி வசனம்.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டுங்க.
0: நே
1: நே
0: ம் நே
1: நெடிலுங்களா குறிலுங்களா?
0: நெடில்
1: நெடில் நேரான நெடுஞ்சாலை இடத்தில் இருள் பூராண்டும் ஓரிடத்தில் நேராக இணைவரும் தாயினும் சுமை தாய் சுமந்தும் சுமையை தாளாது இறக்கி வைத்தாள் தாளாது இறக்கி வைத்தாள். அது மேலே தெரியலீங்க,
0: அதுக்கு மேலே தெரியலீங்களா? சரி பரவாயில்ல, நல்லா பண்ணீங்க. அடுத்த பாடல் வரி கேளுங்க. இந்தாங்க.

0: சரி ஓகேங்க ஐயா, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்ங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா.
0: என்ன பிள்ளை நீ கூடிய ஐயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சௌவர்ணிகா பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
1: கொடுங்க. நல்லா இருக்கீங்களா?
0: ம், நான் நல்லா இருக்கேம்மா. சரிம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் இந்தாங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டு லாஸ்ட்
0: டா
1: எழுத்து
0: டா.
1: டாவா.
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, குத்து பாடலே இருக்கு.
1: டார்லிங் டம் பக்குடா, லிங் டம் பக்குடா, லிங் டம் பக்குடா. அடுத்த லைன் தெரியல பெரும்பாலும்.
0: அடுத்த லைனு இன்னும் பாடணுமே. சரி ஓகேம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேளுங்க.
1: சரி ஓகே.
0: நன்றிம்மா. என்ன பிள்ளை நீ கூடிய நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: காரியமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டுப்பட்டி பீமராஜன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க ஐயா, முயற்சி பண்ணி பார்க்குறா.
0: கேட்டிங்களா?
2: கேட்டா
0: வா
2: வா வா.
0: இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்றீங்களா?
2: யா வா வா வா
0: வா,
2: யாவில் பண்ணலாமா?
0: வாங்க ஐயா, வா வான்னு கூப்பிடுவோம் இல்லையா?
2: ஆமா.
0: அந்த எழுத்து.
2: நன்றி.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 8:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
8: இன்னொரு விஷயம் வந்து கரெக்டான பொசிஷன்ல நீங்க கொடுக்கும் பொழுது பேபியோட தலை, கழுத்து, வயிறு, கால் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறப்ப பால் குடிக்கிற வசதி பேபிக்கும் நல்லா இருக்கும். ஸோ அது குடிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டா குடிக்கும். ஒரு பொசிஷன்ல தலை ஒரு பக்கமும் வயிறு ஒரு பக்கமும் திரும்பிக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கு அந்த பொசிஷன் செட் ஆகலைன்னா கண்டிப்பா அது தாய்ப்பாலை விருப்பப்படாது. அதுக்கு பெட்டர் நம்ம பவுடர் ஃபார்ம்க்கே போயிடலாம். உங்களுக்குமே அது இன்கன்வீனியா இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகட்டும், சிசேரியன் ஆகட்டும், முதுகு வலி வரதுக்கு ஸ்பைனல்ங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து முதுகுல இன்ஜெக்ஷன் போடுற ப்ரொசீஜர் காரணம் கிடையாது. நீங்க தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது உங்களோட ஸ்பைனை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பேபியும் லைனில் இருக்கணும். எல்லாமே ஒரே பொசிஷனில் இருந்து கொடுக்கும் பொழுது அது கன்வீனியன்ட் பொசிஷன். ஈஸியாக தாய்ப்பால் சப்பனோடனே கிடைக்குதுன்னா அது ஏன் பவுடர் ஃபார்ம் விரும்ப

0: கேட்டிங்களா? யோ
1: கேட்டுங்க.
0: யோ
1: ஓங்களா
0: யோ
1: என்னங்க?
0: யோகம் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு தெரியுமா?
1: யோங்களா?
0: யோ
1: மறந்துட்டீங்களா? ஒன்றும் பாட்டு வர மாட்டேங்குது.

0: போகுது. மார்பகம் சைஸ் சிறிதா இருந்தாலும் குழந்தைக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் பால் வந்து கண்டிப்பா உருவாகும். பெரிய மார்பகம் இருந்தா நிறைய பால் உருவாகும், சின்ன மார்பகம் இருந்தா சின்னதா, அவ்வளவுலாம் இல்லை. குழந்தைக்கு தேவையான அளவுக்கான பால் உருவாக்கம் சிறிய மார்பகத்துக்குமே இருக்கு. இதுக்குன்னு ஸ்பெஷல் ஊசி மருந்துலாம் எதுவுமே கிடையாது. பேபியை நல்லா ஃபீட் பண்ண அவங்களுக்கு சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் மார்பகம் சின்னதா இருந்தாலுமே. செகண்ட் திங் வந்து நம்ம அப்பயே உடனே தெரிஞ்சுக்கணும்னா, தாய்ப்பால் கொடுத்த உடனேயே நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகும் பேபி. ஒரு நாளைக்கு 8 to 10 times கூட மோஷன் போகும். இதுவே ஒரு நல்ல அறிகுறி. தாய்ப்பால் வந்து பேபிக்கு போதுமானதாக இருக்குது, அதே டைம் வந்து செரிமானம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. வெயிட் கெயின் நல்லா இருக்குனாவே அடிக்வேட் மில்க் வருது நம்மளுக்குன்னு அர்த்தம். தாய்மார்கள் தான் பேசிக்காக, அதாவது அடிப்படையை உருவாக்குறவங்க. அவங்க தான் எதிர்காலத்துக்கான அடிப்படையை உருவாக்குறப்ப தாய்ப்பால் கொடுப்பதுங்கிறது உங்களோட அழகு குறையும், உங்களோட சோம்பேறித்தனம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எதிர்காலத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கா இருக்க இந்த உலகத்துக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்க கூடிய பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு உணர்ந்து கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து 6 months முழுமையான தாய்ப்பாலும் அப்புறம் திட உணர்வு சேர்த்து எவ்வளோ நாள் முடியுமோ மேக்ஸிமம் கொடுத்து ஃப்யூச்சர் எதிர்கால சந்ததிகளை ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமானவங்களாகவும் உருவாக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 rupees அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8:35. நேர்களை நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது என் பாட்டு எசப்பாட்டு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: தருமபுரி முடிப்பேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கேட்கலாமா?
1: கொடுங்க, எளிமையா கொடுங்க, முயற்சி பண்ணுவோம்.

0: கேட்டிங்களா? லா
1: லாவா?
0: ம்
1: லா சரி, அவன் டக்குனு ஞாபகத்துக்கு வந்து பார்க்கலாம்.
0: கண்டிப்பாங்க, தொடர்ந்து
1: நன்றி,
0: முயற்சி பண்ணுங்க.
1: வணக்கம்
0: வணக்கம், என்ன பிள்ளை குடிநேயர், வணக்கம்.
1: சார், வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சாருக்கு இரவு வணக்கம் கூறுவோர் பண்பலை கிண்டன் தாசனம் பற்றி.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
1: நல்ல எழுத்துல கொடுங்க சார், பாடல் நல்ல எழுத்துல கொடுங்க.
0: கொடுத்துடலாம், கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன், என்ன எழுத்து?
0: உங்களுக்கு நான் எழுத்து பா.
1: பாவா?
0: ம்.
1: பாத்து பாத்து கண்கள் பூத்தாட்டி நீ வருவா என.
0: அடுத்து
1: அவ்வளவுதான் சார், தெரிஞ்சு வேற கூட பாக்கலாம்.
0: சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, ஆனா தவறா பாடியிருக்கீங்க. நன்றிங்க. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம்.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சேரி மாவட்டம் பையூர்ல இருந்து மாதன் பேசுறேன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கேட்கலாமா?
2: ஓகே ஓகே, கேட்கலாம் சார்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
0: உங்களுக்கான எழுத்து வந்து யா.
1: யா
0: யா
1: யார் வீட்டுக்கிறோ கார்கால மேகம் தன்மை மேகம் மோதி நின்றோம் ராகங்கள் நூறு அவள் கொடுத்தாள், கீதங்கள் நூறு அவள் தொடுத்தாள், ஜெய்தங்கேயும் பாடல் நங்கே காட்டு காணாமல் பெண்கள் மோதின்றதே ஜோடி ஒன்று காணும் நேரம் என்று ஓடையில் புறா பேடையில் என் காதல் பெண் புறா வேதியில் பூங்காற்று போராடவே.
0: போதுங்க ஐயா, லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஐயா போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அடுத்த பாடல் கேக்குறீங்களா?
1: ஓகே.

0: இனத்துக்கு.
1: கேட்டிங்களா?
0: கேட்டேன்.
1: உங்களுக்கான எழுத்து கு.
0: குன்றியாடும் குமரனுக்கு அரகரோகரா, திருமாலின் மருதனுக்கு அரகரோகரா, பள்ளி பானனுக்கு அரகரோகரா, சுற்றுமலை வாசனுக்கு அரகரோகரா, அரகரோகரா எங்கள் அரகரோகரா, அரகரோகரா என்றும் அரகரோகரா. அவ்வளவு சத்தியம்.
1: படித்தீங்களா? இருக்கு, ஆனா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தப்பா பாடி இருக்கீங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பிள்ளை நீங்க கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, பாப்பாரப்பட்டிலிருந்து பழனி பேசுறேங்க ஐயா.
1: சரிங்க, ஸ்ட்ரைட்டா வரீங்களா?
2: ஆமாங்க ஐயா. என்னத்துக்கு?
1: சரி, ஓகே. உங்களுக்கான பாடல்கள் இருந்தாங்க
2: கொடுங்க ஐயா.

0: ஏ கேட்டிங்களா?
1: ஆ கேட்டுங்க ஐயா.
0: உங்களுக்கான எழுத்து ரா.
1: ரா
0: ம்
1: ரா ரா ரா ரா சிரசுக்கு ரா ரா
0: ம்
1: ரா ரா ரா ரா ரா. நீங்கள் விடுங்க ஐயா, அதோட முடிச்சிடுறேங்க
0: சரி
1: ஐயா.
0: ஓகேங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சுன்னு. நன்றிங்க
1: இல்லை
0: ஐயா.
1: இல்லை
0: எப்படி இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: இரவு வணக்கம், 12 ராஜேஸ்வரிங்க.
0: சரிம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் கேட்கலாம். இதோ

0: கேட்டிங்களா?
1: கேட்டுங்க.
0: மாலை பாடுங்க.
1: மாங்களா? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோல், மனதில் இன்பம்

சரிங்கம்மா, நல்லா பாடியிருக்கீங்க. அடுத்த பாடல் கேட்கலாமா? உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கம்மா, இணைப்பு கிடைக்கிற இடத்துலேருந்து பேசுங்க. நாங்கள் உங்களுக்கான பாடல்

0: கேட்டிங்களா?
1: கேட்டுங்க.
0: ஏங்களா?
1: ஏங்களா?
0: ஏ
1: ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வார்த்தை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மாத்தில்லை. அவ்வளவுதான். அதுல
0: சரிங்கம்மா, நல்லா பாடுவீங்கன்னு நினச்சேன். நல்லா முயற்சி பண்ணிங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எட்டு மணி 50 நிமிடத்தில் நாம் கெட்டரசு கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட இணைப்பு சரியல்ல, இணைப்பு கிடைக்கிற இடத்துல பேசுங்க. சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?

0: கேட்டிங்களா? நல்லா பாடுங்க அண்ணா, ஸ்டார்டிங்கில் தப்பாக பாட்டிங்களே. சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பிள்ளை கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கேட்கலாமா?
1: சார்

0: கேட்டிங்களா?
1: அழலாமா, தண்ணீரை விடலாமா, இன்னுயிரே. அதுக்கு மேல வரலைங்க சார்.
0: சரிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பிள்ளை குடி நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ.
2: ஆ, கொடுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டுங்க ஐயா.
0: பிடிச்சிருக்கு. ஆ, கு
1: கு
0: ம் தெரியலீங்களா? சரிங்க, முயற்சி பண்ணுங்க. நல்லா முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம்.
2: ஐயா இரவு வணக்கம். ஐயா
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: ஐயா நாங்கள் மதிவன்பாளையம் ராமகாயிருந்து ஒன்றாவது பேசுறோம்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுத்துடலாம்.
2: முயற்சி பண்ணி பார்க்கலாம்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டங்க, என்ன வரி?
0: நான் வாழ்வேனே
1: நானானிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழையில் வேதனை பாடல் மாட்டா உயிர் உள்ள வரை ஒரு தும்பமில்லை அவர் கட்டடைத்திருக்கிறார். நானானிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழை ஐயா வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
0: சரிங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல்

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக விறுவிறுப்பாக வளம் வந்தது. இது என் பாட்டு ஏசப்பாட்டு. நன்றி நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says India's fintech journey takes new heights with innovation and inclusion at its core, inaugurates Global Fintech Fest in Mumbai. Prime Minister dedicates donation projects worth 35,000 crore rupees in Gujarat, says from chips to ships, India is now building a new manufacturing future. Defence Minister Rajnath Singh arrives in Colombo on a 3-day visit to Sri Lanka to boost bilateral defence and maritime cooperation. Russia backs India's peace efforts to end Ukraine conflict, says Moscow aligns with New Delhi's position on the issue. Heavy rainfall likely over Bihar, Gangetic West Bengal, Jharkhand, Odisha and northeastern states tomorrow. And India win 5 medals including 2 gold at the World Para Archery Series in Ahmedabad. Prime Minister Narendra Modi said that India has taken fintech journey to new heights with innovation and inclusion at its core. He said technologies like agentic AI, tokenization and quantum are opening new possibilities in the financial sector. Mr. Modi said this while addressing the 7th edition of the Global Fintech Fest in Mumbai this evening.
2: 21वीं सदी का दूसरा क्वार्टर हमारे लिए और भी नई संभावनाओं लेकर आया है. एजेंटिक एआई, टोकनाइजेशन, क्वांटम, ऐसी टेक्नोलॉजीज फाइनेंशियल सेक्टर में नई संभावनाओं के द्वार खोल रही है. अब हमारे सामने चुनौती है इन संभावनाओं को वास्तविक इम्पैक्ट में कैसे बदले.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று 12:10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

இனிய உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைகின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சில மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65.

0: 20-25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் மாணிக் பேசுறேங்க ஐயா, சேலம் ரெட்டியத்திலிருந்து. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இசுத்தறி ஓட்டிட்டு இருக்கிறேங்க ஐயா.
0: எத்தனை வருடமா அந்த தொழில செய்றீங்க?
1: இது ஒரு 15 காலமா அந்த தொழிலுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி வந்து கைத்தறி மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்
0: ஐயா. சரி, ஓகேங்க ஐயா. தொடர்ந்து
1: அன்மலை கேட்டு
0: தொடர்ந்து தொழிலை சிறப்பாக செய்யுங்க ஐயா. வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? படம் வந்து சங்கமம். அந்த படத்துல இருந்து தன்னந்தனியாக நான் வந்த போதுங்கிற பாடல் கொடுங்க ஐயா. அனுப்பினா இருக்கோம்.
0: ஓ, ஃபர்ஸ்ட் தனியா வந்ததுனால இந்த பாட்டா?
1: இல்லைங்க ஐயா.
0: சரி, ஓகே.
1: எல்லாரும் வருவாங்க, நண்பர்களும் வருவாங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்க.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதம்.

0: வாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: 10:08 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கு விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இணையர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்களா? என்னென்னலாம் இப்ப பயிர் பண்ணியிருக்கீங்க?
3: பயிர் வந்து தோட்ட பயிர் தான்.
2: சரிங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல முறையில் பண்ணி நல்லா சாகுபடி பண்ணுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
3: பாடம் வந்து கூட்டி வரை உறவு. பாடல் பூமாலையின் பூமல்லிகை.
2: சரிங்க, கொடுத்தலாம். உங்களுக்கான பாடல் இதோ.
3: நன்றி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: 10:14 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: நேச்சர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
1: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: நான் வாழகை பெண் பாடுங்க. என்னோடு பாடுங்கள், அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் ஏதோ. நன்றி.
2: நன்றிங்க.

0: wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day.
1: பத்து மணி பதினெட்டு நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் சுகமான ராகங்கள். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் தொடர்ச்சம்பட்டி சுதாரன் சார்.
1: சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பவரும் சரி சார், ஓட்டிட்டு இருக்கேன் சார். இசை சரி.
1: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
2: எங்க தாத்தா கை தெரிஞ்சாரு, எங்க அப்பாவும் கை தெரிஞ்சாரு.
1: சரி, தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க?
2: ஆமாங்க சார், எங்க தாத்தா காலத்திலிருந்து தடி தொழில்தான் சார்.
1: சரிங்க, தொடர்ந்து பண்ணுங்க. வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் குடும்ப தலைவன் படத்திலிருந்து மாறாதையா மாறாதையா மனமும் குணமும்.
1: சரிங்க, கண்டிப்பாக மாறாது உங்களுக்கான பாட்டு.
2: கண்டிப்பாக.

கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலை

0: 10:22 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் நாளிக்கல் பட்டியிலிருந்து கோப்பநகர் எழில் முத்துசாமி.
0: சரிங்க,
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறேன்.
0: கண்டிப்பா வாழ்த்துக்கள். அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்.
1: என்ன
0: தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து பவர்லூம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க.

0: சந்தோஷமாக பண்ணுறீங்க.
1: இப்போ 20 ஆண்டுகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
0: சரிங்கய்யா, வாழ்த்துக்கள், தொடர்ந்து பண்ணுங்க.
1: நான் வந்து நம்ம பண்பலை வானொலியோட ஆரம்பகால நேயர், தீவிர ரசிகரங்கய்யா.
0: சரிங்க, தொடர்ந்து இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கும்
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: நாளை நமது திரைப்படத்திலிருந்து நாளை நமது என்று தொடங்கும் பாடல்.
0: சரிங்க.
1: எனது ஒரு நண்பர் பெயர் மட்டும் சொல்லிக்கிறேங்கய்யா.
0: சொல்லுங்க.
1: எங்க கோப்பந்தெருவை சேர்ந்த தேவராஜ் அவர்கள் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர், அவருக்காக இப்பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: பெயரை மட்டும் சொல்லிக்கிறேங்க ஐயா.
1: ம், சொல்லுங்க.
0: எங்க கோப்பன் தெருவை சேர்ந்த தேவராஜ் அவர்கள் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர், அவருக்காக இப்பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: சரிங்க, நன்றி.

0: 10:28 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டு இருக்கிறோம். இது சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கண்ணே வணக்கங்களே. சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பலகடை குருநாதன் சுத்துறாங்கண்ணே.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் கடை வச்சிருக்கேன் பலகடை.
0: ஓ, அதான் பலகடை குருநாதனா?
1: ஆமா கண்ணே, பலகடை கரும்பு ஜூஸ் கடை, மற்ற ஜூஸ் எல்லாமே போடுவோம் பலகடை இருக்கிறதுனால.
0: சரிங்கய்யா, தொடர்ந்து நல்லா பண்ணுங்க.
1: நல்லா ஓடிக்கிட்டு தான் கண்ணே. காலையில 6 மணிக்கு போட்டுவிட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுங்க, அதனால கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இன்னொரு 1.5 மணி நேரம் இருப்போம் கடையில.
0: சரி சரிங்கய்யா, என்ன படம் கேட்கலாம்?
1: ஆஃப் ஆயிடுச்சுங்க கண்ணே. மாட்டுக்கார வேளல் படம், 2 முதலமைச்சர் நடிச்ச படம். அதுல ஒரு பக்கம் பாக்கற ஒரு கண்ணை சேகர் அந்த பாட்டு போடுங்க. அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்காகவும் கண்ணே.
0: சரிங்க, நன்றி, கொடுத்துடலாம்.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: பத்து மணி 33 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம்.

0: இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மேட்டூர் வட்டம் அய்யமதூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
0: சரிங்கம்மா, பாடலுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி கேட்குறீங்களா?
1: ஆமாங்க, இப்பதான் இணைப்பு கிடைச்சிருக்கு.
0: சரி ஓகேம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படகோட்டியிலிருந்து தொட்டால் பூமலரும்.
0: சரிங்க, உங்களுக்கான
1: அனைத்து
0: பாடல்
1: அன்பு நேயர் உறவுகளுக்காக
0: கண்டிப்பாக கொடுத்துடலாமா? நன்றி,
1: நன்றிங்க.

0: 10:38 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இணையக்கூடிய இணையர் வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் பெரியசோர்கை கிருஷ்ணன்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாபு படம் இதோ எந்த தெய்வம் முன்னாலே.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துலாம். நன்றி.

0: 10:43 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சுவாரியாளர்கள்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: உலக சுற்றுலா வந்து பச்சைக்கிளி முத்துக்காரன் பாட்டு.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் இதோ. நன்றி.
1: ஆ சரி.

0: பத்து மணி 47 நிமிடத்தில் நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இரவை இனிமையாக்கி கொண்டிருக்கும் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கன்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அக்கா தங்கைங்கிற படம், குருவிகளா குருவிகளா உல்லாச குருவிகளான்னு ஒரு பாடல் வரும், அந்த பாடல் கேட்கலாம் ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான இந்த அருமையான பாடல் இதோ. நன்றி
1: நன்றி.

0: 10:51 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கொங்கனாவிலிருந்து சாணாரப்பட்டி இரு கனகராசன்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்கம்மா, கொடுத்துடலாம். சரிங்க, நன்றி.

உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர

கை வாழ வைக்கும் கை அது, ஏழை மக்கள் கை காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ

0: 10:56 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், யாருக்கு வந்து பேசுறீங்க?
1: சார் நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து சொன்னாபுரம்.
0: சரிங்க.
1: கிராமத்துல இருந்து செந்தில்குமார் கண் பார்வையிட்டு பேசுறேன் சார்.
0: சரிங்க. எத்தனை வருடமா அந்த பண்பலையை கேட்கறீங்க? ஐயா உங்களோட இணைப்பு சரியில்லைங்க.
1: சார் கேக்குதுங்களா?
0: சொல்லுங்க.
1: அதான் சார் ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் சார் இருக்கிறேன்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள் தொடர்ந்து கேளுங்க.
1: ஓகேங்க சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? தருமம் தலைக்காக்கிலிருந்து அலோ அலோ சுகமா ஆமா நீங்க நலமா அந்த பாடல்.
0: சரிங்க, உங்களுக்காக கொடுத்தலாம், நன்றி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ ஹலோ.

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க
1: சார்? சேலம் மாவட்டம் தாரமான சோரா வந்து கோயஞ்சேரம் பேசுறேன் சார்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? நிச்சயகாரம் படம் இந்த
0: ம்
1: அங்கே சிரிப்பு சிரிக்கிறதுங்கிற பாட்டுங்க வேணும் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்க.
1: ஆ ஓகேங்க.

0: நேயர்களின் மேடையாய்
1: காத்துல போற வழியில பூவாசிருக்கிறோம்.
0: விவசாயிகளின் உற்ற தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
3: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
4: நேர்களை, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசித்தார்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
5: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஹர்ப்ரீத் கவுர். Prime Minister Narendra Modi said that India has taken fintech journey to new heights with innovation and inclusion at its core. He said technologies like agentic AI, tokenization and quantum are opening new possibilities in the financial sector. Mr. Modi said this while addressing the 7th edition of the Global Fintech Fest in Mumbai this evening.
6: 21वीं सदी का दूसरा क्वार्टर हमारे लिए और भी नई संभावनाओं लेकर आया है. एजेंटिक एआई, टोकनाइजेशन, क्वांटम, ऐसी टेक्नोलॉजीज फाइनेंशियल सेक्टर में नई संभावनाओं के द्वार खोल रही है. अब हमारे सामने चुनौती है इन संभावनाओं को वास्तविक इम्पैक्ट में कैसे बदले.
5: The Prime Minister hailed UPI as a champion of fintech, noting that more than 2,400 crore UPI transactions were recorded in the last month. He said Indian UPI is now operational in 11 countries. Mr. Modi stressed that global collaboration in fintech systems should be a new goal to reduce transaction costs in remittances. The Prime Minister urged stakeholders at the GFF 2026 to use fintech as a tool for financial inclusion. Lauding the country's remarkable GDP growth in the last quarter, Mr. Modi said world has gained reassurance from India's 7.8% growth despite challenging global conflicts, uncertainties and stress on global supply chains of energy and commodities. The four-day Global Fintech Fest 2026 is being held in Mumbai from today till 11th September. Defence Minister Rajnath Singh arrived in Colombo today on a three-day visit to Sri Lanka aimed at deepening bilateral defence and maritime cooperation. Mr. Singh was warmly welcomed at Bandaranaike International Airport by Sri Lankan Deputy Minister of Defence Aruna Jayasekara and Indian High Commissioner to Sri Lanka Santosh Jha. During his visit, the Defence Minister will hold talks with the Sri Lanka's leadership on various issues to further strengthen bilateral ties in mutually beneficial areas, including a strong maritime and defence partnership. Russia today said that it welcomes any peace efforts by India to end the Ukraine conflict, noting that Moscow's strategy aligns closely with New Delhi's position for a resolution through dialogue and diplomacy. Kremlin spokesman Dmitry Peskov made the remarks while addressing media at a virtual briefing in New Delhi this afternoon ahead of the BRICS summit. Mr. Peskov said they know the position of India on the Ukrainian conflict and to a great extent it corresponds with their own position because they do want the solution to the Ukraine conflict.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள் இணைக்கலாம் நாளை நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவேட் கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி மழலையாக ஏ அபிஸ்ரீ, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸின் இனிய சொல்லும்போது, 9:05 வானிலையில் வசந்தம், காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், காலை 10:05 நீங்கள் கட்டவை, 10:45 காலம் வரைந்த காவியம் கல்கி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம், 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 கணபதி உலா, அதனைத் தொடர்ந்து பூவே பின் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 களத்தில் சந்திப்போம். நாளைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செந்தில் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் கப்பம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து சென்னை இஃப்கோ கள அலுவலர் JJ அபிநயா அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 2:30 பூங்குத்து, 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூபாலன் சைல்டு கேர் குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லர் வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசைமணல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி.

நாளைய நிகழ்ச்சியில் பருத்தி மற்றும் தென்னை சாகுபடி குறித்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவழி கரட்டுப்பட்டி விவசாயி எஸ் சேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நாளை நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். உறங்கும் முன்னோர் சிந்தனை, சிந்திக்க தெரிந்த மூளைக்கு அதனை செயல்படுத்தவும் தெரியும். முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே, வெற்றி நமதே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று, இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.